0: அந்த பாடல் ஒலித்து வந்த நேரம் 8:09.
1: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் எம்என் நம்பியார். இன்றைய நாளிலே நாங்கள் 2 நட்சத்திரங்களை போட்டிக்கு கொண்டு வர இருக்கின்றோம். உங்களுக்கு பிடித்தமான நட்சத்திரங்களுக்கு நீங்கள் வாக்களிக்கலாம். 1 நடிகர் ஆக்ஷன் கிங் அர்ஜுன், 1வது நட்சத்திரம் அர்ஜுன். அவருடன் போட்டியிடுகின்றார் இன்னொரு தமிழ் திரையுலகத்தில் கொடிகட்டி பறந்த அர்ஜுன் மற்றும் நாகார்ஜுன் இருவரை நாங்கள் போட்டிக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். யார் உங்களுக்கு மிகவும் பிடித்தவர், நீங்கள் அவருக்கு உங்களது வாக்குகளை அளிக்கலாம். இருவரது திரைப்படங்களும் பார்த்திருப்பீர்கள் நிச்சயமாக. இருவர் எங்களது தமிழ் திரையுலகத்தில் வந்து கால் பதித்து பல நல்ல திரைப்படங்களை தந்தவர்கள். என்ற வகையில் அர்ஜுன் வாக்களிப்பவர்கள் அர்ஜுனுக்கு வாக்களிக்கலாம், நாகார்ஜுனுக்கு வாக்களிப்பவர்கள் அவரது பெயரை சொல்லி வாக்களிக்கலாம். இதுவரை நன்கு தெரியும், நீங்கள் யோசித்து சிந்தித்து விரைவாக வந்து வாக்களிப்பது நிகழ்ச்சியை சிறப்பிக்க உதவும். நேர்களை காத்திருக்காதீர்கள். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார் எம்என் நம்பியார். எம்என் நம்பியாரை நாங்கள் பல நேர்கள் தங்களது மிகச்சிறந்த ஒரு வில்லன் நடிகராக தங்களது வாழ்நாளில் ஏற்றிருப்பவர்கள். எம்என் நம்பியாரின் திரைப்படங்களை பார்த்து பார்த்து வில்லன் என்றால் இவர்தான் என்கின்ற அளவுக்கு அவர் மீது தீராத ஒரு அவரது நடிப்பின் மீது தீராத வசிகத்தனம் கொண்டவர்கள். எம்என் நம்பியார் 1919 மார்ச் மாதம் 7 பிறந்தவர். மஞ்சக்கிரி நாராயணன் நம்பியார் என்று அழைக்கப்படுவர். அதனால் தான் எம்என் நம்பியார் என்று தனது பெயரை மாற்றிக்கொண்டவர். இவர் ஆரம்பத்தில் தமிழ் சினிமாவில் மிக சிறிய வயதிலிருந்தே நடிக்கின்ற அந்த பல்வேறு விதமான நாடகங்களில் நடித்து தமிழ் திரையுலகத்துக்கு வந்தவர். ஏறத்தாழ 1000 திரைப்படங்களுக்கு மேல் நடித்திருப்பவர். மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, ஆங்கிலம் என்று பல மொழிகளில் நடித்தவர். இவர் ஆரம்பத்தில் கேரளா மலபார் பகுதியில் ஆரம்ப காலங்களில் தனது குடும்பத்துடன் வாழ்க்கையை கழித்தவர். பின்னர் சிறு வயதாக இருந்தபோது அவரது தந்தையார் இறக்கின்றார். இறந்ததன் பின்னர் ஊட்டிக்கு அவர்களது குடும்பம் நகர்ந்து வருகின்றது. அந்த ஊட்டிக்கு அவர் நகர்ந்து வந்ததுதான் தமிழ் திரையுலகத்தில் எம்என் நம்பியாருக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்க காரணமாக அமைந்தது. அது பற்றிய பல தகவல்களுடன் தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம். நேர்களே, இப்பொழுது வாக்களிக்க காத்திருக்க நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: நான் மதன் கழிக்கிறேன்.
0: மதன் சொல்லுங்கள்.
3: நான் கனடாக்கு வந்து ஸ்டார்ல எனக்கு 2 கொடிகள் என்ன கூப்பிட்டவங்க ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மாதிரி இருக்கிற ஆண்டு. அப்போ அவர்கள் இருக்கிறாங்க. இது என்ன எக்ஸன் கிங் அர்ஜுனுக்கு தானே?
0: அதானே, அப்படி அழைச்சா அப்புறம் மாறி போடலாம். அதானே
3: மாறி போடலாம் தானே.
0: நன்றி மதே. நன்றி
3: நன்றி நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் மாதிரி, நாங்கள் பவான்.
0: பவான் சொல்லுங்கள், நீங்கள் உங்களை நாகார்ஜுன் சொன்னாங்களா?
4: அழகிலேன்னு
0: சொல்லலாம், வேற அழகான நடிகன்
4: தானே.
0: தெரியுது, கதையில தெரியுதானே மதன். வானொலி நேர்களா சும்மா எல்லாரும் அப்படித்தான்.
4: என்ன
0: உங்க வாக்கு யார் கப்ப?
4: அதுல
0: மேட்டம் இல்ல.
4: என்ன
0: நன்றி பவான். நன்றி
4: நன்றி வாசன்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம்
0: மகன்.
6: பத்மநாதன்
0: சொல்லுங்கள்.
6: ரெண்டு பேரும் நல்ல நடிகர்.
0: என்னடா அப்படியே
6: இல்ல, அவர் நல்ல தமிழ் பேசுவார். அவர் சில சில எங்கட தமிழ் பெற்றோர் உள்ளார்.
0: மகளன் கொலம்பஸ் வாஸ்கோட காமா இந்த லெவல்ல இருக்கேன். நிறைய பேர் எல்லா நாடுகளும் சுத்தி பார்த்து
6: அஞ்சு ஓசனையும் கலக்கி நான்
0: 84 அடுத்த நேர் வணக்கம். அர்ஜுன் தானே? நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் மதி.
0: மதி சொல்லுங்கள்.
7: அர்ஜுனுக்கு தான்.
0: எல்லாரும் நாகார்ஜுன். அமலா கோவிக்க போறா, நீங்கள் எல்லாம் அர்ஜுனுக்கு வாக்களிக்க?
7: இல்ல, அவர்கிட்ட அர்ஜுன்டா கூட தமிழ் படம் நடத்திருக்காரு. அவர்தான் கூட பாத்துருக்கேன். நாகார்ஜுன் குறைவு தானே.
0: நாகார்ஜுன் தெலுங்கோட நின்றுட்டாரு. என்ன
8: நாகார்ஜுன் அர்ஜுனுக்கு தான். அர்ஜுன் தான் நல்ல நல்ல பாட்டுகள், நல்ல படங்கள் மற்றது. அந்த அவர் ஒரு கோயிலையும் கட்டி அதான் அதில் அந்த குறிப்பிட்டிருந்தது, கோயிலையும் கட்டி அவர் பராமரிக்கிறாரு
0: அந்த
8: கோயில். தனியா இந்த காணி முதல் அவர் கேட்கல சொல்ற, அந்த காணி முதல் தரமாட்டேன் என்று சொல்லிட்டு சொல்லி திருப்பி தாங்களாவை கூப்பிட்டு தாங்கள் வாங்குறீங்களோ வந்து சொல்லி கேட்டு தாங்கள் வாங்கி அந்த ஆலயத்தை அமைச்சேன்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம்
0: வாருங்கள்.
9: வானொலியின் முதல்வன் முதல்வனே வனே வனே உப்புக்கரு வாடு ஊற வச்ச சோறு ஊட்டி வர அர்ஜுனுக்கு தான் எனது வாக்கு.
0: குமாரும் வீட்டு அர்ஜுன் தான், என்ன ஆக்ஷன் கிங் தானப்பா. சரி நன்றி, பார்ப்போம். நீதிக்கு தலைவணங்கு திரைப்படத்திலும் எம் என் நம்பியார் நடித்திருந்தார். நீதிக்கு தலைவணங்கு திரைப்படத்தில் பொதுவாக எம்ஜி ராமச்சந்திரன் நடித்த பல திரைப்படங்களில் நம்பியார் தான் வில்லன் பாத்திரம். அதில் வேறு கருத்துக்கிடவே இல்லை. அது என்ன திரைப்படமாக இருந்தாலும் எம்ஜி ராமச்சந்திரனுடன் மிக அதிகளவு இல்லன் பாத்திரங்களில் நடித்த பெருமை எம் என் நம்பியாரை சாருகின்றது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1976 நீதிக்கு தலைவன் அங்கு என்ற திரைப்படம் வெளிவந்தது. பி நீலகண்டன் இயக்கத்தில் அந்த திரைப்படம் வெளிவந்த போது எம்ஜி ராமச்சந்திரன், லதா மற்றும் எம் என் நம்பியார், சத்யமூர்த்தி என்ற வேடத்தில் நடித்து அந்த திரைப்படம் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம். நான் காமராசன் பாடல் வரிகளை எழுத எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் எஸ் பி சுசீலா குரல்களில்,

0: எம்என் நம்பியார் பொறுத்தவரையில் பல்வேறு விதமான வாழ்க்கையில் பல்வேறு அடிபட்டவர் என்று சொல்லலாம். சிறு வயதிலிருந்தே தந்தையை இழந்து பல இடங்களுக்கு இடம்பெயர்ந்து சென்று தனது வாழ்க்கையை நடாத்துவதற்கு பல போராட்டங்களை நடாத்தியவர். குறிப்பாக படிப்பதற்கே மிகப்பெரிய திண்டாட்டம். தொடர்ந்து படிக்க அவரது பொருளாதாரம் இடங்கூடாமையால் தனது 13 வயதிலேயே சென்னை நவாப் ராசமாணிக்க நாடகக் குழுவில் சேர்ந்து சேலம் மைசூர் என சுற்றினார். ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவருக்கு நாடகங்களில் நடிக்க இந்த வேளையில் வாய்ப்பு கிடைக்கவில்லை. நாடக கம்பெனியுடன் சுற்றினார் என்றால் நாடக கம்பெனியின் சமையல் அறையில் உதவியாளராக இருந்தார். வெங்காயம் வெட்டுதல், தக்காளி பழம் வெட்டுதல் அப்படியான வேலைகளில் ஈடுபட்டார். மற்றும் பாத்திரங்கள் கழுவுதல், வேடம் போட்டால்தான் சம்பளம், இலவச சாப்பாடு, படுக்க இடமும் கிடைக்கும், வேடம் போட்டால்தான் சம்பளம் கிடைக்கும் என்ற நிலை அந்த வேளையில் இருந்தது. ஆனால் சமையலறையில் உதவியாளராக இருந்தபோது இவருக்கு இலவச சாப்பாடு, படுக்க இடம் என்பன கிடைத்தது. அதை வைத்துக்கொண்டு நாடகத்துறையுடன் ஈடுபாட்டை காட்டிக் கொண்டிருந்தார். நவாப் கம்பெனியின் ராம்தாஸ் என்ற நாடகத்தை 1935 பக்த ராம்தாஸ் என்ற பெயரில் திரைப்படமாக எடுத்தார்கள். இதன் படம் பிடிப்புக்காக பம்பாய் செல்கின்றார். நம்பியாரும் கூடவே செல்கின்றார்கள். இப்படத்தில் அக்கண்ணா, மாதண்ணா என்ற நகைச்சுவை வேடங்களில் மாதண்ணா வேடத்தில் நம்பியார் நடித்தார். இதுவே அவர் நடித்த முதல் திரைப்படம். அக்கண்ணாவாக டி கே சம்பங்கி நடித்தார். இப்படத்தில் நடித்ததற்காக நம்பியாருக்கு ₹40 சம்பளம் அந்த வேளையில் கொடுக்கப்பட்டது. இதுதான் நம்பியார் வாங்கிய முதலாவது சம்பளம்.
1: நானும் ஒரே ஓட்டம் உங்களுக்கு.

0: என்ன, இந்த ஒரு காலத்துல கமல்லையோ மற்றது மோகனம் டாக்கல் குழம்புறது இந்த கண்டு பேரும் மாதிரி இருக்குன்னு சொல்றது, அது மாதிரி என்ன இப்ப ஆட்கள் பார்த்து குழம்புறதா சொல்றது, நாகார்ஜுனா அர்ஜுனா மாதிரி இருக்க வந்து அடிச்சு விட வேண்டியானே ஒரு தரம் அடிச்சு விடுவோம்.
1: ஏதாவது தெரியும் சுதன் ஒரு என்ன ஒரு ஐதீக கதை வந்து கொண்டு வர போறாரு, உண்மையாய் இருக்கலாம் ஆனா
0: ஆரம்பத்துல அந்த நாகாவோ அந்த ஏதோ ஒரு குங்ஃபுவோட வரைக்குல, ஆனா நடிப்பண்டு வரைக்குல நாகார்ஜுன் கணக்க அந்த நடிப்பு படங்கள் செய்திருக்கிறார். எனக்கு அந்த நடிப்பு பிடிக்கும். அதுல இப்ப இவரோட என்ன பேர் கார்த்தியோட சேர்த்து ஒரு படம் தோழான்னு நினைக்கிறேன், அதுல காலை இல்லாத பாத்திரமா நடிக்கிறார். நல்ல நல்ல படம் அது.
1: நல்ல வாக்கு யாருக்கு
0: சுதன்? நாகார்ஜுன்.
1: நாகார்ஜுன், ஓ நன்றி நன்றி சுதன் நிகழ்ச்சியில் நடந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம், கரண் கேட்கிறேன்.
1: கரண் சொல்லுங்கள். நலம்? எங்க கரண்? காலையில் இப்ப நாளமா
2: நிகழ்ச்சியில்
1: அடுத்த நேர் வணக்கம். விழாவுக்கு மத்தியிலையும் இணைஞ்சு நிகழ்ச்சியில இணைஞ்சு கொள்றது மிகப்பெரிய.
3: நீங்கள் 1 வீக்ல இருந்து ஒரே கொஞ்சம் பிஸி கூட இனியாவே இருக்கிற தூரம் போன கிட்ட இருக்கிற மேஜர் வேகன்சி. அப்ப ஸ்காபரோல என்ன எல்லாம் கடையில எந்த ஓடர் ரெண்டு இல்ல, அதுல வீட்டுல நாமளே செய்யறதுல கொஞ்சம் பிஸி. கோல்ல செய்யல வீட்டுல, என்ன அதுக்கு கோல்ல செய்யற எல்லாம் விருப்பம் இல்ல. எனக்கு 3 பேத்தி, இது 3வது பேத்தி. அப்ப அதுல 2 பேத்திகளுக்கும் படிவா செய்த நாங்க இதே குறை விட கூடாது. நம்மட பலன் இருக்கீங்களா? அதையும் செய்து பாத்துறோம்.
1: எல்லா விஷயமும் பழைய காலத்துக்கு திரும்புது. அப்படி சடங்குகளையும் வீட்டுல செய்யலாம். இந்த மண்டபக்காரர்கள்ட்டாகத்தான் எனக்கு
3: எனக்கும் பிடிக்காது. அதே போல பிள்ளைகளும் அப்படியே வந்துட்டினம். பொம்பளை பிள்ளைகள் ரெண்டு பேரும் கட்டிட்டினம். அப்புறம் அதே போல பண்ணி கொண்டு வந்துட்டேன். வந்த மருமக்களுக்கும் அதுகளெல்லாம் விருப்பம் இல்லாத காரியங்கள். இந்த கோல்ல பிள்ளைகளை பிரபலப்படுத்துறது கொள்றது எல்லாம். அப்ப அது அதுல நாங்க வீட்டிலேயே செய்து கொள்றது. நல்லபடியா இன்றைக்கும் அதே எனக்கு பிடிக்கிறது அச்சன் கேங்கு தான். அவன் படத்துக்கு என்ன ஈடு இல்லையா? அச்சன படம் பார்த்தாதான் அவற்றை அவ்வளவு ஈடுபாடு இல்லை. அர்ஜுன் கிங்கின் நல்ல படம், நல்ல பாட்டுகள் எல்லாம் இருக்கிறேன் பிடிக்கும். அவன் படத்துல இந்த சேவகன் படத்துல நன்றி சொல்ல பாடுவேன் என்ற பாடல், பாலசுப்ரமணியம் பாடுறேன், நல்ல சூப்பரான பாடல் அது. இன்னைக்கு எனக்கு சீமாலே ஒரு பாட்டு கூட போக வழி இல்லையு யோசிச்சேன். இரவைக்கு எப்படியாலும் போவேன்.
1: நிச்சயம் நிச்சயம். நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: தர்ஷினி
1: சொல்லுங்க.
4: நிகழ்ச்சியில்
1: அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் செல்வகுமார்.
1: ஓ நலம் செல்வகுமார் சொல்லுங்க. அர்ஜுன் என்ன நல்லது. நன்றி
5: நன்றி
1: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம், நான் கலியுகவர்தன் கேட்கிறேன்.
1: கலியுகவர்தன் சொல்லுங்கள்.
6: இந்த நடிகர்களுக்கிலேயே விழிப்புணர்வு கொண்டது அர்ஜுன் தான். ஒரு நாள் முதல்வர்.
1: ஓ அதை வச்சு
6: அந்த ஒரு படம் எல்லா நடிகர் மனிதர்கள் விழிப்புணர்வு

0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியை நடத்தினர் வணக்கம்.
1: வணக்கம், நான் ரமேஷ் சேகரன்.
0: ரமேஷ் சொல்லுங்கள்.
1: நன்றி
0: ரமேஷ்.
1: நேரம்
0: 8:30.
2: 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
3: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.

0: 5.3 CMA Tamil FM. சும்மா அதிரதில்ல.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 2000 GTA credit.
3: Maja, super party maja. Hey, this Sumar. My car, my petrol, my God. Nada rules theriyama karot.
4: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
5: If we know it's wrong, why do we still do it?
6: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
7: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
8: Everything okay, no problem andichinam.
9: Bar kalamu closing da, tadikira nadik.
10: The customer you're trying to reach is not available.
11: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155. 416-268-0155.
12: இனிமை இளமை புதுமை என்றும் உங்களுடன் உங்கள் CMR தமிழ் FM.

0: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்ன.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம்.
3: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
4: எம்என் நம்பியார் பல இடங்களிலும் சுற்றிவிட்டு நாடகக்குழுவுடன் தஞ்சாவூர் வந்தது அந்த நவாப்பின் நாடகக்குழு. தஞ்சையில் நடந்த இயேசுநாதர், ராஜாம்பாள் போன்ற நாடகங்கள் சிறிய வேடங்களில் நடிக்கின்ற வாய்ப்பு எம்என் நம்பியாருக்கு கிடைத்தது. அப்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட மாத சம்பளம் நாடகக்குழுவில் 3 ரூபாய் மட்டும்தான். அவ்வேளையில் கிருஷ்ண லீலா நாடகத்தில் நடித்து வந்த கே சாரங்கபாணி, அவருக்கு கையில் ஏதோ ஒரு கோளாறு ஏற்படவே சாரங்கபாணியின் வேடங்கள் அனைத்தும் நம்பியாருக்கு கிடைத்தது. 1939 இருந்து பெரிய நடிகர்கள் வாங்கக்கூடிய 15 ரூபாய் சம்பளம் பெற தொடங்கினார். 1944 நவாப்பின் குழுவில் இருந்து விலகி டி கே கிருஷ்ணசாமியின் நாடகக் குழுவில் சேர்ந்து எஸ் டி சுந்தரம் எழுதிய கவியின் கனவு நாடகத்தில் ராஜகுருவாக நடித்தார் நம்பியார். அந்த நாடகத்தில் நடித்ததன் மூலம் நம்பியாரும் எஸ் வி சுப்பையாவும் பெரும் புகழடைந்தார்கள். இதனையடுத்து ஜூபிட்டர் பிக்சர்ஸின் 4 படங்களுக்கு நம்பியார் ஒப்பந்தமானார். 1946 வெளிவந்த வித்யாபதி, ராஜகுமாரி ஆகியவற்றின் நகைச்சுவை வேடங்களில் நடித்தார். 1947 கஞ்சன் என்ற படத்தில் கதாநாயகன் வேடம் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து அபிமன்யு, மோகினி போன்ற படங்களிலும் நம்பியாருக்கு நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அறிஞர் அண்ணாவின் வேலைக்காரி படத்தில் கதாநாயகன் மூர்த்தியாக நடித்து பெயர் பெற்றார். கல்யாணி 1952, கவிதா 1962 ஆகியவற்றிலும் கதாநாயகனாக நடித்திருந்தார். அதன் பின்னர் அவர் பல படங்களில் வில்லன் பாத்திரங்களில் நடித்து புகழ் பெற தொடங்கினார். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் இருவர் படங்களிலுமே நிரந்தர வில்லன் நடிகராக இடம்பெற்றிருந்தவர் நம்பியார். எம்ஜி ராமச்சந்திரனின் மிக நெருங்கிய நண்பராகவும் திகழ்ந்த இவர் வேட்டைக்காரன், ஆயிரத்தில் ஒருவன், எங்க வீட்டு பிள்ளை போன்ற பல நடனங்களில் பல திரைப்படங்களில் எம்ஜி ராமச்சந்திரன் சேர்ந்து நடித்தவர். 80களில் வில்லன் என்ற நிலையிலிருந்து நம்பியாரை குணச்சித்திர நடிகராக மாற்றியவர் கே பாக்யராஜ். தூரல் நின்று போச்சு படத்தில் நம்பியார் குணச்சித்திர வேடமேற்றார். ரஜினிகாந்தின் பெரும்பாலான படங்களில் முக்கிய வேடத்தில் நடித்திருப்பார். விஜயகாந்தின் சுதேசி படத்தில் கடைசியாக நடித்த பெருமை நம்பியாருக்கு இருக்கின்றது. அதேபோல் முடிசூடா மன்னன் திரைப்படத்திலும் நம்பியார் வேடமேற்று நடித்திருந்தார். ஜெய்சங்கர் மற்றும் ஸ்ரீதேவி ஆகியோரது நடிப்பில் வெளிவந்த திரைப்படத்தில் நம்பியாருக்கும் முக்கிய பாத்திரம் வழங்கப்பட்டது.

0: தேசியமா தமிழ் எஃப்எம் சும்மா அதிரதுல்ல.
1: ஐஷா சில்க் 4th anniversary mega sale உடன் 10 sale பெருந்தொகை புதிய வரவுகள் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில் சாரீஸ் சல்வார்ஸ் பிரைடல் லெஹெங்காஸ் மென்ஸ் வேர் அண்ட் ஜுவல்லரி 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து சாரீஸ் 3 சரம் $10 சல்வார் $30 டூ டிஷர்ட்ஸ் $15 பிரீத்தி ஏகோ பிளஸ் $150 இன்னும் ஏராளம். 2140 மோனிசைட் அண்ட் ஃபின்ச் 416-298-6116 ஐஷா சில்க். கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 9056677200 9056677200
3: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
4: சுகந்தன் 416-540-6269
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
5: வொர்க்கிங் ஃபார் யூ.
1: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555
5: working for you.
6: நேர்கள் இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவரை மென் நம்பியார். அதேவேளை நாங்கள் அடுத்த வாரம் எந்த நட்சத்திரம் ஜொலிக்கும் என்பதற்கான போட்டி நம்பிட்டுக் கொண்டிருக்கின்றது. அர்ஜுன், நாகார்ஜுன் இருவரை போட்டி கலைத்து வந்திருக்கின்றோம். மதன், பவான், கமல், பத்மநாதன், காசிநாதன், சிவலிங்கம், மதி, தேவகுமார், ஸ்ரீகுமார், கரண், திலகவதி, செல்வகுமார், கலியுகவர்தன், ரமேஷ் இவர்கள் அர்ஜுனுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். நாகார்ஜுனுக்கு சுதன் மற்றும் தர்சினி ஆகியோர் வாக்களித்திருக்கின்றார்கள். எங்கே பார்க்கலாம், உங்களது வாக்குகளை நீங்கள் 9 வரை செலுத்தலாம்.
7: வெற்றிக்கொருவன் திரைப்படத்திலும் எம் என் நம்பியார் நடித்திருப்பார். சிவாஜி கணேசன்

0: இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் எம்என் நம்பியார். இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்கின்ற தமிழ் தவிர பல்வேறு விதமான மொழிகளிலும் இவர் 1000 மேற்பட்ட படங்களில் நடித்திருப்பவர். பொதுவாக நம்பியார் நாடக மன்றம் மூலம் நாடகங்கள் பலவற்றை அரங்கேற்றி திகம்பர சாமியார் என்னும் பெரு வெற்றி படத்தில் 11 நடித்து சாதனை செய்தவர் எம்என் நம்பியார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேரம் 8:56.
1: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 6700-2222-J.CA. வணக்கம், this is Midun, your CIBC mortgage advisor. I'm here to help you own your dream home.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
5: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ, மற்றும் Airbrake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. Smart Restoration.

0: சேமார் தமிழ் எஃப்எம் 101.3 காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் கானம் பாடுகிறது உங்கள் சேமார் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேரம் 9:03 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசைகள் ஊடாக இணைந்திருக்கின்றீர்கள். கவியில் பிறக்கும் கானங்கள் நிகழ்ச்சியுடன் நேர்கள் அடுத்த ஒரு மணி பொழுதில் பயணிக்கலாம்.
2: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 Scarborough, Midland and Ellesmere 416-757-1000 mymechanicauto.ca

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் மலைவரிசையுடன் இணைந்திருக்கின்றீர்கள். கவியில் பிறக்கும் கானங்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் இன்று கொண்டு வர வேண்டிய கவியின் தலைப்பு இன்று பொதுவாகவே உலகம் பல்வேறு பிரதேசங்களிலும் பல்வேறு விதமான விழாக்கள் களை கட்டியிருக்கின்றன. குறிப்பாக தாயகம் இந்தியா, அதைவிட கனடா என்று பல இடங்களிலும் தமிழர் திருவிழாக்கள், ஏனைய இனத்தவர்களது திருவிழாக்கள் களை கட்டியிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் திருவிழா என்ற தலைப்பிலான கவிதைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கலாம். திருவிழா என்ற தலைப்பிலான கவிதைகளுடன் உங்களது நிகழ்ச்சியில், கவியில் பிறக்கும் கானங்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்திருக்கலாம்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? Suzanne.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844, ஸ்கார்ப்ரோ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000, பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன். இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD, CMR FM 101.3.
1: கொங்கோ நாடு முன்பு சயர் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வந்தது. கொங்கோ என்பது ஆப்பிரிக்காவில் காணப்படுகின்ற மிகப்பெரிய நாடுகளில் ஒன்று, கொங்கோ ஜனநாயக குடியரசு. இந்த கொங்கோ ஜனநாயக குடியரசு பொதுவாக பல்வேறு விதமான விடயங்களில் மிகவும் பின்தங்கிய நாடுகளில் ஒன்றாக ஆப்பிரிக்காவில் விளங்குகின்றது. குறிப்பாக கொங்கோவில் பல்வேறு கிளர்ச்சியாளர்கள் காலத்துக்கு காலம் பல்வேறு விதமான புரட்சிகளில் ஈடுபட்டு வருவதும், அந்த கிளர்ச்சியாளர்கள் காரணமாக கொங்கோ நாட்டின் அபிவிருத்திகளை முன்னெடுத்து கொள்வது மிகப்பெரிய சவாலாக மாறியிருப்பதாகவும் சொல்லப்படுகின்ற அதேவேளை சாதாரணமான சமூக பொருளாதார குறிகாட்டிகள் தொடர்பான விடயங்களிலும் கவனம் செலுத்துவதில் கொங்கோ மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டு வருகின்றது. கொங்கோ நாடு ஆரம்பத்தில் ஜயர் என்ற பெயருடன் அழைக்கப்பட்டது. ஆப்பிரிக்காவில் வாழ்கின்ற பிக்மி என்ற பழங்குடி இனத்தவர்கள்தான் கொங்கோ நாட்டில் அதிகம் வாழுகின்ற மக்கள். இது மிக நீண்ட காலமாக ஒரு பழங்குடி நாடு என்ற அந்த பெருமையுடன் காணப்பட்ட நாடு. கொங்கோ ரிவர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆப்பிரிக்க நாடுகளில் காணப்படுகின்ற மிகப்பெரிய நதிகளில் ஒரு நதியை கொண்டிருக்கக்கூடியது. நீண்ட காலமாக போர்த்துகீசரது கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. 1484 முதல் போர்த்துகீசரின் கட்டுப்பாட்டிலிருந்து பிறகு ஜயர் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. ஜயர் என்ற பெயரிலிருந்து விடுதலை பெற்ற பின்னர் இப்போது கொங்கோ குடியரசு, கொங்கோ ஜனநாயக குடியரசு என்ற பெயருடன் இருந்து வருகின்றது இந்த கொங்கோ நாடு, கொங்கோ குடியரசு நாடு. இதன் தலைநகரமாக, மிக பிரதானமான நகரமாக பிரேசிவில்லி என்பது சொல்லப்படுகின்றது. இந்த நாட்டின் மிக அதிகளவிலான மக்கள் தொகை 2023 ஆண்டு நீண்ட நாட்களாக கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படவில்லை. 2023 ஆண்டு ஒரு கணிப்பீட்டின் அடிப்படையில் இங்கு வாழுகின்ற மக்களின் எண்ணிக்கை தற்போது 62,28,784 பேர் இந்த நாட்டில் வாழ்வதாக சொல்லப்படுகின்றது. இவ்வாறான கொங்கோ நாட்டின் கணக்கெடுப்பு தொடர்பில், குடித்தொகை கணக்கெடுப்பு தொடர்பில் இப்போது அங்கு பல சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
0: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000. வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
0: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: நேர்களை, கனடாவில் சிறைத்துறையில் அதிகாரியாக பணியாற்றி வந்த இளம் பெண் ஒருவர் விபத்தில் பலியான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. கனடாவில் கைதி ஒருவரை எட்மெண்டனில் உள்ள பெண்கள் சிறையிலிருந்து வேறொரு இடத்துக்கு அழைத்து செல்லும் போது நிகழ்ந்த விபத்தில் இந்திய பெண் ஒருவர் உட்பட 3 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். வியாழக்கிழமை அன்று எட்மெண்டனில் உள்ள பெண்கள் சிறையிலிருந்து பெண் கைதியை வேறொரு சிறைக்கு கொண்டு செல்லும் பணியில் சிறைத்துறை அதிகாரிகள் சிலர் ஈடுபட்டார்கள். அவர்கள் பயணித்தவன் அல்பேட்டா நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது ட்ரக் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானது. அந்த கோர விபத்தில் தான் சிறைத்துறை அதிகாரிகள் பலியாகியிருப்பதாக சொல்லப்படுகின்றது.
4: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் 905-302-94-94.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: நேர்களை, உலகத்தின் மிக உயர்ந்த மலை சிகரம் என்ற பெருமை எவரெஸ்ட் சிகரத்துக்கு இருக்கின்றது. 8848 மீட்டர் உயரமானது. இது நேபாளத்தில் இந்த எவரெஸ்ட் மலைச்சிகரம் காணப்படுகின்றது. திபெத் மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளுக்கு இடையில் இது அமைந்திருக்கின்றது. இமயமலை என்பது உலகில் காணப்படுகின்ற மிகப்பெரிய மலைகளில் ஒன்றாக இருக்கின்றது. இது பல நாடுகளை இணைத்து காணப்பட்டாலும் இந்தியாவில் இதன் பகுதிகள் மிக அதிகமாக காணப்படுகின்றன. என்றாலும் மிக முக்கியமாக எவரெஸ்ட் தொடர்பில் எவரெஸ்டில் ஏறி சாதனை படைக்கின்ற பலர் இருக்கின்றார்கள். என்ற வகையில் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி முதலில் சாதனை படைத்தவர்கள் 1953 May 29 எட்மண்ட் கிளாரி மற்றும் டென்சிங் ஆகியோர் முதல் தடவையாக ஏறி சாதனை படைத்திருந்தார்கள்.
2: என்ன, கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
5: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட், ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: இலங்கையில் அதிகளவு மோட்டார் சைக்கிள் வாகன விபத்துக்கள் ஏற்படுவதற்கும் அதனால் பாரிய இழப்புகள், உயிரிழப்புகள் மற்றும் அதிகளவு காயங்கள், படுகாயங்கள் ஏற்படுவதற்கும் காரணமாக தற்போது அங்கு பயன்படுத்தப்படுகின்ற தலைக்கவசங்கள் தொடர்பான சந்தேகம் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக நாடு முழுவதும் மேற்கொள்ளப்படுகின்ற அதிரடி சோதனைகளின் போது மொத்தம் 431 தரமற்ற மோட்டார் சைக்கிள் தலைக்கவசங்கள் நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் நுகர்வோரிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த திறமற்ற தலைக்கவசங்களை பயன்படுத்திய நபர்களுக்கு எதிராக சற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகார சபை தெரிவித்திருக்கின்றது. பொதுவாக வளர்ந்த நாடுகளில் இந்த விடயம் வேறு விதமாக கையாளப்படும். திறமற்ற தலைக்கவசங்களை உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்களுக்கு எதிராகத்தான் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் இலங்கை போன்ற நாடுகளில் அதை பயன்படுத்துவதற்கு எதிராக இந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவது பிரச்சனைகளை

அறிவுக்கு கொண்டு வருவதற்கு பதிலாக நீடிப்பதாக அமையும் என்ற வகையில் அதை உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது என்பதை அங்கிருக்கக்கூடிய நுகர்வோர் இப்போது அதிகார சபைக்கு தெரிவித்திருக்கின்றார்கள்.

0: சத்தியமா தமிழ் எஃப்எம் சும்மா அதிரது இல்ல.
1: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்,
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ,
2: 416-746-2742.
3: நேர்களை, இப்பொழுது இலங்கையில் அந்த பிரதமர், ஜனாதிபதி போன்றோரிடம் சரசமாக பல்வேறு விதமான விடயங்களும் கோரிக்கையாக விடப்படுகின்றன. சாதாரண விடயங்கள் கூட பொதுமக்களால் கோரிக்கையாக பிரதமர் மற்றும் ஜனாதிபதி ஆகியோருக்கு விடப்படுகின்ற முறை இப்பொழுது பரவலாக இடம்பெற்று வருகின்றது. என்ற வகையில் சாவகச்சேரி புலோலி பிரதான சாலையின் புனரமைப்பு பணிக்கு இடையூறாக உள்ள ஒரு வேப்ப மரம் மற்றும் ஒரு கொண்டல் மரத்தை உடனடியாக அகற்றுவதற்கும் சாலை வளைவை சீரமைப்பதற்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமரிடம் சரசாலை வடக்கு சனசமூக நிலையத்தினர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இதுகுறித்து பிரதமருக்கு அனுப்பி வைத்துள்ள மகஜரில், சாலையின் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன, இருப்பினும் கிராம அலுவலர் பிரிவுக்கு முன்பாக அமைந்துள்ள ஒரு வேப்ப மரமும் ஒரு கொண்டல் மரமும் சாலை புனரமைப்பு பணிக்கு ஒரு குறிப்பிடத்தக்க இடையூறாக இருப்பதோடு எதிர்கால சாலை பாதுகாப்புக்கு பெரும் கவலையையும் ஏற்படுத்தியிருக்கின்றது என்றும், இந்த மரங்களின் வேர்கள் எதிர்காலத்தின் சாலையின் அஸ்திவாரத்தை சேதப்படுத்தி விரிசல்களை, கட்டமைப்புக்கு சிதைவையும் ஏற்படுத்தக்கூடும் என்பதனால் அதனை அகற்றி தருமாறும் கோரி இப்போது பிரதமருக்கு சிறுசாலை வடக்கு சனசமூக நிலைய உறுப்பினர்கள் இணைந்து ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள்.

மக்கள் எல்லாமே அறிந்தவன் புரிந்தவன் துஞ்சம்பம் என்னென்று.

0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 எஃப்எம்.
1: Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், Asia, Europe, Middle East இல் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸி அண்ட் டண்டாஸ், இலக்கு 30-33 பல்ஸ்டான் ரோட், யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638. 416-897-0919.
3: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசையுடன் இணைந்திருக்கும் நேரம். செம்மணி புதை குழியின் அகழ்வு பணிகள் 100வது நாளை கடந்து சனிக்கிழமை 101வது நாள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இதுவரை 101 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் 515 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 506 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதை குழியில் 3வது கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 47வது நாளான இன்றைய தினம் சனிக்கிழமை எட்டு எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 5 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது ஏற்கனவே எங்களது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகளில் நேர்கள் கேட்ட விடயம்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா. 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
4: இனிமை, இளமை, புதுமை என்றும் உங்களுடன். உங்கள் CMR தமிழ் FM.

101.3 FM。நேரம் 9:54 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசையுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையிலே நாங்கள் அடுத்தொரு பாடலுக்குள் நுழைய இருக்கின்றோம். அந்த பாடலுக்குள் செல்வதற்கு முன்னர் ஒரு சின்ன தகவலை வழங்கிவிட்டு செல்வோம். நேர்களை, பொதுவாக திரிசா பற்றி பல்வேறு விதமான தளங்களிலே இப்பொழுது அதிகம் பேசப்படுகிறது. தமிழக அரசியலாக இருக்கலாம், தமிழக சினிமாவாக இருக்கலாம், மிஸ் சென்னை பட்டம் என்று தனது பயணத்தை தொடங்கியவர் திரிசா. இப்பொழுது திரையுலகத்தில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக வலம் பெறுபவர். இவரது சொந்த இடம் உண்மையில் கேரள மாநிலம் பாலக்காட்டைச் சேர்ந்த கிருஷ்ணன் உமா தம்பதியினரின் மகள்தான் திரிசா. சிறு வயதிலே சென்னைக்கு இடம்பெயர்ந்து வாழ்ந்தவர். சென்னை சாட்பாக் பள்ளியில் படிப்பை முடித்த திரிசா ஏத்ராஜ் கல்லூரியில் சேர்ந்து கிரிமினல் சைக்காலஜி படிக்க ஆசைப்பட்டார். ஆனால் வேறு சில காரணங்களுக்காக பிபிஏ படித்தவர். அந்த சமயத்தில் மாடலிங்கிலும் கவனம் செலுத்தி 1999 மிஸ் சென்னை போட்டியில் கலந்து கொண்டு பட்டம் பெற்றவர். இதற்கிடையில் இளம் வயதில் திரிசா ஜோடி படத்தில் சிம்ரனின் தோழியாக நடித்திருப்பார். அதான் அவரது முதல் படம். அந்த படத்துக்கு திரிசா 1000 ரூபாய் சம்பளமாக வாங்கியதாகவும் அந்த படத்தில் நடித்ததற்காக பெயர் கூட அந்த படத்தில் இடம்பெறவில்லை என்றும் சொல்லப்படும். பிரியதர்சன் இயக்கிய லேசா லேசா படத்தில் முதல் கதாநாயகி திரிசா தான். அந்த படம் வெளியாகும் முன்பு அமீர் இயக்கத்தில் அவர் நடித்த மௌனம் பேசியதே திரைக்கு வந்தது. ஹரி இயக்கத்தில் சாமி, தரணி, அதேபோல் தரணி இயக்கத்தில் கில்லி போன்ற பல படங்கள் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக மாறினார். அவர் நடித்த படங்களில் சாமி, விண்ணை தாண்டி வருவாயா, மங்காத்தா, அபியும் நானும், கொடி, 96, பொன்னியின் செல்வன் போன்ற படங்கள் தனிப்பட்ட முறையில் அவருக்கு புகழை பெற்றுக் கொடுத்தன. தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என தென்னிந்திய திரைத்துறையில் முன்னணி நடிகையாக திகழ்ந்தவர். 25 ஆண்டுகளில் 70க்கும் அதிகமான படங்களில் நடித்திருப்பவர். 2006 முதலமைச்சர் கருணாநிதியால் கலை மாமணி விருது பெற்றவர். 2015 ஜனவரி 13 பிரபல தொழிலதிபர் வருண் மணியனுக்கும் திரிசாவுக்கும் நிச்சயார்த்தம் நடந்தது. எனினும் அந்த திருமணம் நடக்கவில்லை. சினிமாவை தாண்டி நடிகை திரிசா பீட்டா அமைப்பின் ஆதரவாளராக இருந்தவர். வெளிநாட்டு நாய்களை வாங்கி வளர்க்காமல் தெரு நாய்களை எடுத்து வளர்க்க வேண்டும் என்று வலியுறுத்திய பீட்டா ஏற்பாடு செய்திருந்த விளம்பர படத்தில் நடித்திருந்தவர். இதனால் ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் சமயத்தில் அவர் கடுமையாக விமர்சிக்கப்பட்டவர். 2023 நடிகர் மன்சூர் அலிகான் திரிசா குறித்து பேசிய ஒரு சர்ச்சை கருத்து பலரால் கண்டனத்துக்கு உள்ளானது. இதற்காக மன்சூர் அலிகான் மீது வழக்கு தொடரப்பட்டது. கடைசியில் மன்சூர் அலிகான் தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்ததாகவும் சொல்லப்பட்டது. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் நடிகர் பார்த்திபன் நடிகை திரிசா தொடர்பாக பேசியது சர்ச்சையாகியது. பிறகு பார்த்திபனும் வருத்தம் தெரிவித்தார். திருமணம் தொடர்பாக ஒருமுறை பேட்டியில் பேசிய போது விவாகரத்து மீது நம்பிக்கை இல்லாததால் திருமணம் குறித்து ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருப்பதாக அவர் சொல்லிய தகவலும் வெளியாகி இருக்கின்றது. சமீப காலமாக அவர் பேட்டி அளிப்பதை தவிர்த்து விட்டாலும் பொன்னியின் செல்வன், தக் லைஃப் படங்களுக்கு பின் அவர் ஊடகங்களுடன் பேசுவதையும் பெருமளவில் இப்பொழுது குறைத்து கொண்டிருக்கின்றார். நேரம் 9:57.

0: கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: மறைந்த இயக்குனர் நடிகர் பாக்கியராஜ் மற்றும் எழுத்தாளர் புவியரசு, பாடகி பழம்பெரும் பாடகி ஜானகி அம்மா அவர்களது மறைவுக்கு தமிழக சட்டசபையில் இரங்கல் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
3: 25 உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVIHD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25 பிறந்த நாளை நோக்கி.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்றாரியம் முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA credit.

0: Baja, super party baja. Hey, this woman, my car, my petrol, my lord. Nada rules seriyama karot.
1: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது. எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது. கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
2: If we know it's wrong, why do we still do it?
3: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
4: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
5: Everything okay? No problem, Dijinam.
6: Bar kalamu closing da. Tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maachavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155. 0155
5: last minute le closing
6: செல்லம்
5: சரி சரி

கனடாவின் மெனிடோபா மற்றும் சஸ்கச்சான் மாகாணங்களில் ஜூன் 9-ஆம் தேதியில் அளித்த கடுமையான புயல் மற்றும் தீவிர சீற்றத்தால் 840 மில்லியன் டாலருக்கு அதிகமான காப்பீட்டு இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக இப்போது தெரிவிக்கப்படுகின்றது. மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மெனிடோபா, சஸ்கச்சான் ஆகிய மாநிலங்களில் சுழல் காற்று, பெருங்காலங்கட்டி மழை, பலத்த காற்று மற்றும் திடீர் வெள்ளம் என்பன ஏற்பட்டு பாரிய சேதங்கள் ஏற்பட்டிருந்தன. அதேவேளை கனடாவின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கனடா வெளியிட்ட ஜூலை மாத அறிக்கையில் 2026-ஆம் ஆண்டு புள்ளி விவரங்களின்படி நாட்டின் பொருளாதாரம் எதிர்பார்ப்புகளை மீறி 75,000 புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாகவும், இதனால் வேலையின்மை விகிதம் 6.4% குறைந்துள்ளதாகவும், இது கடந்த 2 ஆண்டுகள் இல்லாத மிக குறைந்த அளவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.

0: அந்த பாடல் ஒழித்தோ இந்த நேரம் 10:25 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் மலைவரிசைகளுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையில் நாங்கள்
1: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3.
3: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு வந்து போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
4: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
4: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861. அம்மா நகையடகு மாடம்.
6: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food

இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.

செய்தி சுருக்கம். இலங்கையில் கடந்த 5 வாரங்களில் 5 சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற மோதல்களில் 36 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 163 பேர் வரை காயமடைந்துள்ளார்கள். கர்நாடகாவிடமிருந்து மாதாந்த அடிப்படையில் காவிரி நதிநீரை பெறுவது சவாலாக இருந்து வருவதாக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணம் சம்மர்லேன் பகுதியில் பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் மக்களை வெளியேறுமாறு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். தென்சீன கடலில் காப்ரோரி பகுதியை சுற்றி சீனா அறிவித்துள்ள இயற்கை பாதுகாப்பு பகுதி நடவடிக்கைக்கு அமெரிக்கா கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றது. செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9067627200
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
2: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
3: வொர்க்கிங் ஃபார் யூ.
1: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 4162456555.
3: Working for you.
4: நேற்று இந்திய பிரதமர் மோடி அமெரிக்க துணை அதிபர் ஜோடி வான்ஸுடன் தொலைபேசியில் முக்கிய துறைகளில் இந்திய அமெரிக்க இடையேயான உறவை வலுப்படுத்துவது குறித்து பேசியதாக தெரிவிக்கப்படுகின்றது. மோடி வெளியிட்ட பதிவில், அமெரிக்க துணை அதிபர் ஜனாதிபதி ஜேடி வான்ஸுடன் தொலைபேசி அழைப்பு வந்தது முக்கிய துறைகளில் இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து நாங்கள் விவாதித்தோம் என்றும், அதேவேளை ஆண் குழந்தை பிறந்ததற்காக வான்ஸ் மற்றும் 2 பெண்மணி உஷா வான்ஸ் தம்பதியினருக்கு தான் வாழ்த்துக்களை தெரிவித்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.

0: features. காற்றின் வழியே தமிழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222. 416-700-2222. J.CA.

0: அந்த பாடல் ஒளித்தோ இந்த நேரம் 10:48 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசைகளுடன் இணைந்திருக்கின்ற நேரம் இது. நேர்கள் 11 பிரதான செய்தி அறிக்கையுடன் இணைந்திருக்கும்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444.
4: Leaf Truck Driving School. எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.

நேர்களை, தமிழக அரசியலில் இப்பொழுது உங்களுக்கு தெரியும், தமிழக சட்ட சபை தேர்தலுக்கு முன்பாகவே தமிழக வெற்றிக் கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக செயல்பட்டவர் பிரவீன் சக்கரவர்த்தி. தமிழக வெற்றிக் கழக வெற்றிக்கு பின் விஜய்க்கு ஆதரவு தர ராகுலை நிர்பந்தித்தவர் இவர். முதல்வர் விஜயுடன் நெருக்கமாகிவிட்டாலும் ராகுலின் புதிய ஆலோசகராகவும் செயல்பட்டு வருகின்றார் பிரவீன் சக்கரவர்த்தி. இதனால் இவருக்கு தமிழகத்திலிருந்து ராஜ்யசபா பதவி கிடைத்தது. தமிழக அரசியலில் தீவிரமாக ஈடுபட விரும்புகிறாராம் பிரவீன் சக்கரவர்த்தி. எம்பியாக இருப்பதை விட தமிழக எம்எல்ஏவாக இருந்தால் அமைச்சராகிவிடலாம் என்பது இவரது ஆசை. இதை ராகுலும் ஆதரிக்கின்றாராம் என்று சொல்லப்படுகின்றது. வருகின்ற காலங்களில் தமிழக அரசியலில் பிரவீன் சக்கரவர்த்தி குதிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.

0: போயிட்டு சீமா தமிழ் எஃப்எம் சும்மா அதுல.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: நேரம் இப்பொழுது 10:56 நிமிடம் 30 வினாடிகள்.

அகிலமங்கும் www.cmr.fm உலக நிகழ்வுகளின் உண்மை செய்திகளை உடனுக்குடன் எடுத்து வருவது சிஎம்ஆர் தமிழ் FM. பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் FM. பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் FM. செய்திகளுக்கு முதலிடம். நியூஸ் ஃபர்ஸ்ட்.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் எஸ் எஸ் வாசன், செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம் பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் கடந்த 5 வாரங்களில் 5 சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற மோதல்களில் 36 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 163 பேர் வரை காயமடைந்துள்ளனர். கர்நாடகாவிடமிருந்து மாதாந்த அடிப்படையில் காவிரி நதிநீரை பெறுவது சவாலாகவே இருந்து வருவதாக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணம் சம்பர்லேண்ட் பகுதியில் பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக இப்பகுதியில் வசிக்கும் மக்களை வெளியேறுமாறு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். தென்சீன கடலில் ஸ்காப்ரோரி பகுதியை சுற்றியுள்ள சீனா அறிவித்துள்ள இயற்கை பாதுகாப்பு பகுதி நடவடிக்கைக்கு அமெரிக்கா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது.

0: இலங்கை செய்திகள்.
1: சிறைச்சாலைகளில் கைதிகளின் பிணை நடைமுறைகளை விரைவுபடுத்துவதற்கும் அரசு பகுப்பாய்வாளர் அறிக்கைகளை பெறுவதில் நிலவும் தாமதங்களுக்கு தீர்வு காண்பதற்கும் உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு அவர் விடுத்துள்ள காணொலி பதிவிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு பகுப்பாய்வாளர் அறிக்கைகள் தாமதமானால் விளக்கமறியல் கைதிகள் எதிர்நோக்கும் அரசு அசௌகரியங்களை குறைக்க 70 புதிய பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் அதிநவீன இயந்திரங்களும் பெற்றுக்கொள்ளப்பட உள்ளன. இதன் மூலம் மாதம் ஒன்றுக்கு சுமார் 7500 முதல் 9000 அறிக்கைகள் வரை விரைவாக வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் போதைப்பொருள் தொடர்பான சட்ட திருத்தங்கள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதால் மேல் நீதிமன்றங்கள் ஊடாக விரைவான பிணை பெறும் வாய்ப்பும் உருவாக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சிறைக்குள் ஒரு சிலர் மேற்கொள்ளும் சதித்திட்டங்களுக்கு பலியாகாமல் பொறுமையுடன் செயற்படுமாறும் அரசு மற்றும் சிறைச்சாலை சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்க வேண்டாம் என்றும் கைதிகளிடம் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 27 மீனவர்கள் இலங்கை போலீசார் மற்றும் கடற்படையினரின் காவலில் இருப்பதாக இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மக்களவையில் கேட்கப்பட்ட கேள்வியொன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த போதே அவர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். அத்துடன் இந்திய மீனவர்களுக்கு சொந்தமான 249 படகுகளும் இலங்கை பாதுகாப்பு படையினரின் பொறுப்பில் காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ள அவர் மீனவர்களின் பாதுகாப்புக்கு இந்திய அரசு அதிக முன்னுரிமை அளிப்பதாகவும் கூறினார். காவலில் உள்ள மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விரைவாக விடுவிப்பது தொடர்பில் தூதரக வழிகள் மற்றும் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் மூலம் இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்ந்து இலங்கை கலந்துரையாடப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேலும் கடந்த 2021 ஆண்டு முதல் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை கடற்படையினரால் 1554 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 10 பேர் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளனர் என்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேலதிகமாக தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை 60களாகவும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை 65ஆகவும் அதிகரிப்பதற்கு வழிவகுக்கும் அரசியலமைப்பின் 22வது திருத்தத்துக்கு தொடர்ந்தும் எதிர்ப்புகள் வெளியாகி வருகின்றன. அரசாங்கம் குறித்த திருத்தத்தை வர்த்தக மாநிலத்தில் வெளியிட்டுள்ள நிலையில் அதனை கைவிடுமாறு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணிகள் குழு எச்சரித்துள்ளது. வர்த்தகமானி அறிவித்தலின்படி பிரதம நீதியரசரின் ஓய்வு பெறும் வயது 60களாக நிர்ணயிக்கப்படுவதுடன் பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்ட 6 ஆண்டுகள் நிறைவடையும் திகதி அல்லது 67 வயதடையும் திகதி ஆகிய இரண்டில் எது முன்னதாக வருகிறதோ அந்த திகதியே ஓய்வு பெறும் திகதியாக அமையும். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி சட்டத்தரணியும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவருமான அனுர மெத்தகொட சட்டத்துறையினர் இந்த நடவடிக்கைக்கு எதிராக படிப்படியாக போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். தேவை ஏற்பட்டால் வீதியில் இறங்கி போராடவும் தயாராக இருப்பதாக அவர் எச்சரித்துள்ளார். அரசியல் நோக்கங்களுக்காக அரசியலமைப்பில் தற்காலிக திருத்தங்களை மேற்கொள்வதை விட புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்துவதே சிறந்த தீர்வாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அடிப்படை சம்பளம் உயர்த்தப்படவில்லை என்றும் தற்போதைய எரிபொருள் விலைகளுக்கு அமைவாக எரிபொருள் கொடுப்பனவு திருத்தப்பட்டமையினாலே அவர்களின் மாதாந்த வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் நிஷாந்த ஜெயவீர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இந்த விளக்கமளிப்பை தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார நிலைமை சீரடைந்ததை தொடர்ந்து எரிபொருள் கொடுப்பனவுகளை குறித்துடைய அனைத்து அரசு அதிகாரிகளினதும் கொடுப்பனவுகளை அரசாங்கம் திருத்தியமைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாகவே எரிபொருள் கொடுப்பனவை பெறும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மாதாந்த கொடுப்பனவில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த பிரதியமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அடிப்படை சம்பளத்தில் எந்தவித அதிகரிப்பும் செய்யப்படவில்லை என்பதை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசு பரீட்சை நாளை 9 தேதி நாடளாவிய ரீதியில் 2723 பரீட்சை மையங்களில் நடைபெறவுள்ளது. பரீட்சையில் மொத்தம் 294,089 மாணவர்கள் தோற்றவுள்ளனர். இவர்களில் 220,366 பேர் சிங்கள மொழியிலும் 73,723 பேர் தமிழ் மொழியின் பரீட்சைக்கு தோற்றவுள்ளனர். பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகள் கடந்த 5 தேதி நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ளதுடன் பரீட்சை முடியும் வரை ஊடகங்கள் ஊடாக புலமை பரிசு பரீட்சை தொடர்பான விளம்பரங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பரீட்சார்த்திகள் பரீட்சை ஆரம்பமாவதற்கு ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னதாக மையங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கைபேசிகள், ஸ்மார்ட் கடிகாரங்கள் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் சாதனங்களை பரீட்சை மண்டபத்துக்கு கொண்டு செல்ல முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த 5 வாரங்களில் நீர்கொழும்பு, மகர கொழும்பு, மெகசின், குறிவிட்ட மற்றும் நீர்கொழும்பு பள்ளஞ்சேனை ஆகிய 5 சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற மோதல்களில் 36 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 163 பேர் வரை காயமடைந்துள்ளனர். சிறைச்சாலைகளில் கைதிகளுக்கிடையே திடீரென மோதல்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளும் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களுக்கு எதிராக அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதால் அதற்கெதிராக சிறைச்சாலைகளுக்குள் திட்டமிட்ட வகையில் மோதல்கள் உருவாக்கப்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஜூலை 5 மற்றும் 6 திகதிகளில் இடம்பெற்ற மோதலில் 10 சிறைச்சாலை அதிகாரிகளும் 22 கைதிகளும் உயிரிழந்துள்ளதுடன் 100 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் 1 உயிரிழந்துள்ளதுடன் 9 பேர் காயமடைந்தனர். கொழும்பு மெகசின் சிறைச்சாலை மோதலில் 1 உயிரிழந்து 11 பேர் காயமடைந்துள்ளனர். குறிவிட்ட சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் 1 கைதி உயிரிழந்தார், 15 பேர் காயமடைந்தனர். அதே நாளில் நீர்கொழும்பு பள்ளஞ்சேனை சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் 28 கைதிகள் வரை காயமடைந்தனர். இந்த நிலையில் நாட்டில் உள்ள 33 சிறைச்சாலைகளிலும் கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. கைதிகளின் பிரச்சினைகள், நலன்புரி நடவடிக்கைகள் மற்றும் அவசர காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக கூட்டு பொறிமுறையொன்றை அமைக்கவும் இந்த கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
0: இந்திய செய்திகள்.
1: தமிழக விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாதது, மேகதாது அணை விவகாரத்தில் மெத்தனம் காட்டுவது உள்ளிட்ட பிரச்சினைகளை முன்வைத்து தமிழக வெட்டிக்கழக அரசை கண்டித்து 14 திகதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை அரசு முழுமையாக நிறைவேற்றவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், அதற்கு மேல் கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ள நிலையில் இது விவசாயிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கர்நாடகாவின் மேகதாது அணை முயற்சியை தடுத்து தமிழருக்குரிய காவிரி நீரை பெற்றுத்தர தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பழனிசாமி விமர்சித்துள்ளார். இதனை அடுத்து 14 திகதி காலை 9:30 சென்னை தவிர்த்து தமிழகத்தின் அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகரங்களிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் பங்கேற்க வேண்டும் என பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். கர்நாடகாவிடமிருந்து மாதாந்த அடிப்படையில் காவிரி நதி நீரை பெறுவது தொடர்ச்சியாக சவாலாகவே இருந்து வருவதாக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் உரையாற்றிய அவர், மேட்டூர் அணையின் நீரிருப்பு, டெல்டா பாசன தேவைகள் மற்றும் குடிநீர் பாதுகாப்பு என்பவற்றை ஒருங்கிணைத்து தினமும் நிலைமையை அரசு கண்காணித்து வருவதாக குறிப்பிட்டார். அத்துடன் காவிரி உரிமை தொடர்பாக தமிழக அரசு எந்த நிலையிலும் சமரசம் செய்து கொள்ளாது என்றும், சட்ட ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை காவிரி படுக்கையில் புதிய திட்டங்களை உருவாக்க வழிவகுக்கும் மத்திய நீர்வள குழுமத்தின் வழிகாட்டுதல்களை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்திய உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலதிகமாக தெரிவித்துள்ளார். இந்திய இளைஞர்களின் தரவுகள் ஜியோ, அதானி, ஃபேஸ்புக் மற்றும் கூகுள் போன்ற பெரிய நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்படுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்யாரில் நடைபெற்ற இளைஞர்களின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவின் சுமார் 440 கோடி ஆற்றல் மிக்க இளைஞர்கள் இருப்பதாகவும், அவர்களின் ஆற்றலும் அவர்கள் உருவாக்கும் தரவுகளும் நாட்டின் மிகப்பெரிய பலம் என்றும் தெரிவித்தார். ஆனால் 1,000 இளைஞர்களில் வெறும் 12 பேருக்கே நிரந்தர வேலை கிடைப்பதாக கூறிய ராகுல் காந்தி, இளைஞர்களிடமிருந்து தரவுகள் பறிக்கப்பட்டு பெரிய நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். சமூக ஊடகங்கள் மற்றும் டிஜிட்டல் தளங்களில் இளைஞர்களை அதிக நேரம் செலவிடச் செய்து அவர்களின் தரவுகளை பயன்படுத்தும் நிலை உருவாகியுள்ளதாகவும், இதனை 21st century அடிமைத்தனம் என்றும் ராகுல் காந்தி விமர்சித்திருக்கின்றார். வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதுடன் இளைஞர்களின் தரவுகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பதே அவரது உரையின் முக்கிய கருத்தாக இருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் செய்திகள்.
0: கனேடிய செய்திகள்.
1: பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணம் சம்பர்லேன் பகுதியில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக இப்பகுதியில் வசிக்கும் சுமார் 12,000 பேரை உடனடியாக வெளியேறுமாறு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். காட்டுத்தீ கட்டுப்பாட்டை மீறி பரவி வருவதாக அறிவித்துள்ள அதிகாரிகள் மக்களின் உடல்நலம் மற்றும் பாதுகாப்புக்கு இது குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். நேற்று வெள்ளிக்கிழமை மாலை சுமார் 5:30 அளவில் கண்டறியப்பட்ட தீ அடுத்த 3 மணி நேரத்தில் சுமார் 50 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு வேகமாக பரவியதென்று இன்று காலை நிலவரப்படி தீயின் பரப்பளவு மேலும் இரட்டிப்பாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்று அதிகாலை பல பகுதிகளுக்கான வெளியேற்ற உத்தரவுகளும் எச்சரிக்கைகளும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. மேலும் காட்டுத்தீ காரணமாக Highway 97 மூடப்பட்டுள்ளது. சம்பர்லேன் முழுவதும் மின்சார விநியோகமும் துண்டிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெஸ்ட்ஜெட் விமான பணியாளர்கள் ஒருநாள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டதன் மூலம் அடுத்த 3 ஆண்டுகளில் 18% அதிகமான ஊதிய உயர்வு உள்ளிட்ட புதிய சலுகைகளை பெறும் ஒப்பந்தத்தை எட்டியுள்ளார்கள். கல்கரியை தலைமையிடமாக கொண்ட வெஸ்ட்ஜெட் நிறுவனத்தில் பணியாற்றும் சுமார் 4,400 விமான பணியாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கனேடிய பொது ஊழியர் சங்கம் புதிய இணையதளத்தில் இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களை வெளியிட்டுள்ளது. நீண்ட வார இறுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை விமான பணியாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் வெஸ்ட்ஜெட்டின் பல விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. இதனை நடத்தி 2 தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தி திங்கட்கிழமை தற்காலிக உடன்பாட்டை எட்டினர். அதன் பின்னர் வெஸ்ட்ஜெட் தனது விமான சேவைகளை படிப்படியாக வழக்கமான நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. புதிய ஒப்பந்தத்தில் இதுவரை நிறுவனத்தால் முழுமையாக வழங்கப்படாத சில பணிகளுக்கான கூடுதல் இழப்பீடுகளும் இடம்பெற்றுள்ளதாக தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த தற்காலிக ஒப்பந்தம் குறித்து வெஸ்ட்ஜெட் விமான பணியாளர்கள் வரும் வாரங்களில் வாக்களிக்க உள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது.
0: உலகச் செய்திகள்.
1: ஹோர்முஸ் நீரிணையை நிர்வகிப்பது தொடர்பாக ஈரானும் ஓமானும் உடன்பாட்டை எட்டும் நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உலகின் முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து வழித்தடங்களில் ஒன்றான இந்த நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எனினும் அமெரிக்காவிடமிருந்து இழப்பீடு உள்ளிட்ட சில நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே இன்று சனிக்கிழமை எண்ணெய் தாங்கி கப்பல் மீது நடத்தப்பட்ட புதிய தாக்குதலுக்கு ஈரானே காரணம் என ஐக்கிய அரபு அமீரகம் குற்றம் சாட்டியுள்ளது. மறுபுறம் ஈரானுடனான போரை மேலும் தீவிரப்படுத்துவதற்கு பதிலாக அதிலிருந்து வெளியேறுவதற்கான வழியை அமெரிக்கா கண்டறிய வேண்டும் என அமெரிக்க இராணுவத்தின் உயர்மட்டத்தில் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. போரை மேலும் தீவிரப்படுத்தும் சில இராணுவ நடவடிக்கைகள் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சமும் வெளியிடப்பட்டுள்ளது. மொசாம்பிக்கில் கடந்த ஆண்டு இறுதி மற்றும் 2026 தொடக்கத்தில் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளத்தால் ஆயிரக்கணக்கான விவசாய குடும்பங்கள் பயிர்கள் கால்நடைகள் மற்றும் விவசாய நிலங்களை அவர்கள் இழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. விவசாய நிலங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை சந்தைகளுக்கு கொண்டு செல்லும் சாலைகள் சேதமடைந்ததால் அடிப்படை உணவுப் பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பின் தகவலின்படி 2,75,000 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 3,00,000 அதிகமான விவசாயிகளின் வாழ்வாதாரம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. வெள்ளத்திலிருந்து மீண்ட மக்களுக்கு தற்போது உணவு பாதுகாப்பின்மை 2வது பெரிய நெருக்கடியாக மாறியுள்ளது. ஈரானின் உச்சத்தலைவர் முஸ்தபா கமேனி உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக ஸ்ட்ரேல் ஊடகங்கள் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவரது உடல்நிலை தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளிவரும் நிலையில் இதுவரை ஈரான் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமான உறுதிப்படுத்தல் வெளியாகவில்லை. இதனிடையே ஈரானின் தற்போதைய அரசியல் மற்றும் இராணுவ சூழ்நிலைக்கு மத்தியில் உச்சத்தலைவரின் உடல்நிலை குறித்து தகவல்கள் சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளன. தென்சீன கடலில் ஸ்காபரோ ரீப் பகுதியைச் சுற்றி சீனா அறிவித்துள்ள இயற்கை பாதுகாப்பு பகுதி நடவடிக்கைக்கு அமெரிக்கா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை மூலம் சர்ச்சைக்குரிய கடற்பகுதியில் பிலிப்பைன்ஸ் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்வதை சீனா தடுக்க முயற்சிப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. பிலிப்பைன்ஸின் லூசோன் தீவுக்கு அருகே அமைந்துள்ள ஸ்காபரோ ரீப் பகுதி சீனாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையிலான நீண்டகால கடல் எல்லை மற்றும் இறையாண்மை சர்ச்சையின் முக்கிய மையமாக மாறியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே பதட்டம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் தென்சீன கடல் பிராந்திய இறையாண்மை தொடர்பாக முக்கிய மோதல் பகுதியாக இது மாறி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
0: விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: 2027 ஒரு நாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான நேரடி தகுதி வாய்ப்பை 2 முறை உலக சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்ட மேற்கிந்திய தீவுகள் அணி இழந்துள்ளது. அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றதை தொடர்ந்து மேற்கிந்திய தீவுகள் அணி நேரடியாக தகுதி பெறும் வாய்ப்பை இழந்துள்ளது. இதனால் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை தொடரில் இடம்பெற மேற்கிந்திய தீவுகள் தனி அணி தகுதி சுற்றில் விளையாட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்கா மற்றும் ஜிம்பாவே ஆகிய போட்டியை நடத்தும் நாடுகள் நேரடியாக தகுதி பெற்றுள்ளதுடன் தரவரிசை அடிப்படையில் மேலும் 8 அணிகள் நேரடியாக தகுதி பெறும். மீதமுள்ள 4 இடங்களுக்கான தகுதி சுற்று போட்டிகள் நடைபெறவுள்ளன. இதற்கு முன்னரும் 2019 உலகக்கோப்பைக்கான நேரடி தகுதியை இழந்த மேற்கிந்திய தீவுகள் அணி தகுதி சுற்றில் விளையாடிய பின்னர் உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் கடந்த 5 வாரங்களில் 5 சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற மோதல்களில் 36 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 163 பேர் வரை காயமடைந்துள்ளனர். கர்நாடகாவிடமிருந்து மாதாந்த அடிப்படையில் காவிரி நதிநீரை பெறுவது சவாலாகவே இருந்து வருவதாக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் இந்நானந்த் தெரிவித்துள்ளார். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணம் சம்பர்லேன் பகுதியில் பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக இப்பகுதியில் வசிக்கும் மக்களை வெளியேறுமாறு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளார்கள். தென்சீன கடலில் ஸ்காப்ரோ ரீஃப் பகுதியைச் சுற்றி சீனா அறிவித்துள்ள இயற்கை பாதுகாப்பு பகுதி நடவடிக்கைக்கு அமெரிக்கா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மீண்டும் எங்களது பிரதான செய்தியை நாளை காலை 5 மணிக்கு கேட்கலாம்.

அசத்தாலும் துல்லியம் FM 101.3 CMR தமிழ் FM அசத்தும் அலைவரிசை FM 101.3 CMR தமிழ் FM.

0: அசத்தும் அலைவரிசை எஃப்எம் 101.3 சுயமார்த்தம் எஃப்எம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல. காசு
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.

நேர்களை டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வானிலை நிலைமையை பற்றி நோக்குவோம். தற்போது வெப்பநிலை 23 செல்சியஸ் ஆக இருக்கின்றது. இரவு பொழுதில் அது மேலும் 17 செல்சியஸ் வரை வீழ்ச்சி அடைய இருக்கின்றது. காற்று மணிக்கு 17 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது. 9 தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் பகல் பொழுது வெப்பநிலை 28 செல்சியஸாக நிலவும். வானம் நல்ல பிரகாசமாக காட்சி தரும். இரவு பொழுது வெப்பநிலை 20 செல்சியஸ். திங்கட்கிழமை 10 தேதி பகல் பொழுது 26 செல்சியஸ், 60% மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. இரவு பொழுது வெப்பநிலை 18 செல்சியஸாக நிலவ இருக்கின்றது. அதேவேளை செவ்வாய்க்கிழமை 11 தேதி பகல் பொழுது வெப்பநிலை 28 செல்சியஸ், இரவு பொழுது 18 செல்சியஸாக நிலவ இருக்கின்றது. இது தற்போதைய டொரண்டோ பெரும்பாகத்தின் வானிலை நிலைமைகள்.

0: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
5: 9 6 9 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
4: 9054176069.

0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. Dr. Sabhavathi Ravindran, braces, implant and wisdom tooth extraction, pet சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. மூன்று இடங்களில் Dr. Sabhavathi Ravindran.
1: நேர்களே, மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை மசோதா வந்தால் தமிழ்நாட்டுக்கு ஏற்படும் தாக்கங்கள் குறித்து விவாதிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க அனைத்து கட்சி எம்பிக்களுக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பில் தனித்தனியாக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டின் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் உட்பட மொத்தம் 57 எம்பிக்கள் உள்ள நிலையில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 19 எம்பிக்கள் மட்டுமே பங்கு பெற்றுக்கொண்டனர். திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேமுதிக மற்றும் பாமக, மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகளின் எம்பிக்கள் இந்த கூட்டத்தை புறக்கணித்த நிலையில் தாவேக்காவுக்கு ஆதரவளிக்கும் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றதாக தெரிவிக்கப்படுகிறது.

0: www.cmr.fm. உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-94-94.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன்சைட் கிரிமேஷன். அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ எச்டியில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ எச்டியில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.

0: என்ன, கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டியோட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு நம் வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட், ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVIHD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. அசத்தும் அலைவரிசை FM 101.3. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
4: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
3: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
4: ஏசியா கோல்ட் இங்க்,
3: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
4: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
3: இட்டோபிகோ,
4: 416-746-2742.
3: Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸி அண்ட் டண்டாஸ், இலக்கம் 30-33 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும்
3: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661, 416-475-4661.

0: நேரம் இப்பொழுது 11:53. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசைகளுடன் இணைந்திருக்கும் நேரம் 12 மணியிலிருந்து நேர்கள் உங்களது அன்பறிவிப்பாளன் எஸ் டி செந்தில்நாதனுடன் இணைந்திருக்கலாம். அவர் உங்கள் நேர் விருப்ப நிகழ்ச்சி மற்றும் பல் சுவை கதும்ப நிகழ்ச்சிகளுடன் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றார். இதுவரை நேரமும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.
1: ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிக் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 6479247638 அல்லது கால் தர்ஷன் 4168970919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை 6479247638 4168970919.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 4168342266.
5: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.

0: நேரம் 12 மணி.
1: CMR
0: CMR தமிழகம் செய்தி சுருக்கம். இலங்கையில் கடந்த 5 வாரங்களில் 5 சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற மோதல்களில் 36 பேர் உயிரிழந்ததுடன் 163 பேர் வரை காயமடைந்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடிப்படை சம்பளம் உயர்த்தப்படவில்லை என்றும் தற்போது எரிபொருள் விலைகளுக்கு அமைவாக எரிபொருள் கொடுப்பனவு திருத்தப்பட்டமையாலே அவர்களின் மாதாந்த வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் நிஷந்த ஜே வீரா தெரிவித்துள்ளார். கர்நாடகாவிலிருந்து மாதாந்த அடிப்படையில் காவிரி நதி நீரை பெறுவது சவாலாகவே இருந்து வருவதாக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் சம்மர்லேண்ட் பகுதியில் பரவி வரும் காட்டு தீ காரணமாக அந்த பகுதியில் வசிக்கும் மக்களை வெளியேறுமாறு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். தென்சீன கடலில் ஸ்கார்போரி பகுதியை சுற்றி சீனா அறிவித்துள்ள இயற்கை பாதுகாப்பு பகுதி நடவடிக்கைக்கு அமெரிக்கா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. CMR தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

நன்றி எஸ் எஸ் வாசன். நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஏற்படுத்து முதல் உங்களோடு என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். இன்று ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. புதிய நாளொன்றின் தொடக்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் தொடங்கியிருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று ஆகஸ்ட் 9ஆம் தேதி பிறந்த நாள். திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சேபால் கலைஞர்கள் நேர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் 22°C இருக்கிறது, 25°C உணரப்படுகிறது. காற்று தற்பொழுது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 9 கிலோமீட்டர் வகுப்பில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலப்பொழுது 17°C இருக்கும். சில இடங்களில் லேசான மலை தூரலுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பகற்பொழுது அதிகூடிய வெப்பநிலை 28°C, 33°C உணரப்படும். சூரிய ஒளி நிறைந்த ஒரு நாளாக இருக்கப் போகிறது. இரவு பொழுது 20°C இருக்கும். மகிழ்மூட்டம் நினைந்து காணப்படும். திங்கட்கிழமை 26°C, 60% லேசான மலை தூரலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு பொழுது 18°C குறைவடைந்து செவ்வாய்க்கிழமை மீண்டும் சூரிய ஒளி தென்படும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும். அதிகூடிய வெப்பநிலை 28°C. தொடர்ந்து புதன் வியாழக்கிழமைகளில் சூரிய ஒளியுடன் முகில்குட்டம் நிறைந்து காணப்படும். சேபார் தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். ஞாயிறு ஒலிபரப்பு வரைக்கும் பாடலை தொடர்ந்து நேர்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை 2 மணி வரை கேட்கலாம். 2 மணிக்கு விடுமுறை கலக்கல், 3 மணிக்கு விகடம் நிகழ்ச்சி, 4 மணிக்கு உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 5 மணிக்கு அதிகாலை செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து இரியோசை நிகழ்ச்சியினை விடியல் நிகழ்ச்சியினை கேட்கலாம். 6 மணி வரை வைகரை வசந்தம், 6 மணியிலிருந்து 10:30 வரை பல்கலாச்சார நிகழ்ச்சியினை கேட்கலாம். 10:30 மீண்டும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காலை ஒலிபரப்போடு நீங்கள் இணைந்திருக்கலாம். 24 மணி நேரம் HD2 தமிழ் ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கான நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்க நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4 1 6 5 9 3 0 0 5. சாதனா சக்கம் பாடுகின்ற பாடலை கேட்போம். பாடலை தொடர்ந்து நேர்களையும் சந்திக்கப் போகின்றோம். 416-593-0005 கோயம்புத்தூர் மாப்பிள்ளை.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3 கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள் உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா. நேரம் 12:10.
2: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். உங்கள் மனம் விரும்பும்

0: நேரம் 12 மணி 11 நிமிடம். இப்பொழுது முதல் உங்களுக்கு ஆலோசனை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்க 4169 3005 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் முதல் நேரை சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? காந்தி சொல்லுங்கள். காந்தி, என்ன பாடலை தெரிவி செய்து இருக்கிறீர்கள்?
1: நீ வேணுமடா செல்லம்.
0: ஆஹா,
1: படம்
0: அங்கே யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? சரி, உங்களுடைய ரகசியமான பேச்சுகள் எல்லாம் வானிலையில் கேட்கலாம் என்று பார்த்தோம், மாற்றி விட்டீர்கள். சரி, நீ வேணுமடா செல்லம் திரைப்படத்திலிருந்து என்ன பாடல்?
1: எப்படியும் ஒருத்தனுக்கு பாட்டுல கேட்போம்.
0: எப்படியும் ஒருத்தனுக்கு புருஷனாக புரியா? சரி பார்ப்போம். சரி, வீட்டிலே கதைக்க வேண்டிய பேச்சுக்கள் எல்லாம் பாடலாக கேட்கிறீர்கள், இது உங்களுக்காக வருகிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் காந்தி.
1: நன்றி.
0: செம்பு மாலதி பாடுகின்ற பாடல்.

0: மான பாடலுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 CMR தமிழ் FM.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200 இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட், உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
3: Everything okay, no problem indigenam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
2: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam, 416-268-0155, 416-268-0155.
3: Last minute left. Closing day, the brothers, Chellam, thanks.
4: Chellam, illa, Dad. Selvam.
3: Chari.

0: நேரம் 12:19 உங்களுக்கு ஆலோசனை கேட்டுக் கொடுக்கிறீர்கள். 2 மணி வரை நீங்களும் கலந்து கொண்டு பாடல்களை கேட்கலாம். 416-593-0055 வழியாக இணைந்து கொள்ளும். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நன்றி. நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நம்பிக்கை. சாரி, என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
1: அதிகாலை வணக்கம். உங்களுக்கு முதல்ல ரொம்ப எனக்கு நேற்று சனிக்கிழமை நிகழ்ச்சியில பங்கெடுக்கவில்லை. அதுல முக்கியமா சொல்ல உடம்பு என்னென்றா, சிஎம்ஆர் நிகழ்ச்சியில அனைத்து நேர்களையும் நீங்க நிகழ்ச்சி நடத்தும் அனைவருக்கும் நன்றி. என்னென்றா, அனைத்து நிகழ்ச்சிகளும் சூப்பரான நிகழ்ச்சிகள், எங்களை மனங்களை திருப்பி பார்க்க வைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடத்தும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லிக்கொள்ளுங்க.
0: உங்கள் அன்புக்கும் நன்றி. சொல்லுங்க, என்ன பாடல்?
1: இன்று நான் பிறந்த நாள், திருமண நாள், பூப்பு நித நீராட்டு விழா. என்னுடைய பேத்திக்கு இன்னைக்கு எப்படி 8 மணிக்கு தொடங்குறோம். அதுக்காக இன்று பாடலே கேட்ப மாட்டேன். நாளைக்கு நேரம் இருக்குமோ தெரியல, நிகழ்ச்சியில் பங்கெடுக்க. அதான் அப்படியா, 8 அழகு, 18 அழகு. அனைத்து மக்களும், சிஎம்ஆர் மக்களும், நீங்கள் இந்த வாய்ப்பு சொன்ன உங்களுக்கு நன்றி, வணக்கம்.
0: சரி, அவருக்கும் சிஎம்ஆர் கலைஞர்கள் நீங்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது உங்களுக்கான பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
1: நன்றி, வணக்கம்.
0: ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஸ்ரீவர்த்தினி பாடுகின்ற பாடல் இது. பூப்பறிக்கு வருகிறோம் திரைப்படத்திலிருந்து.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
2: 416-700-2222 J.CA. ஐஷா சில்க் 4th anniversary mega sale உடன் 10 sale பெருந்தொகை புதிய வரவுகள் ஆகஸ்ட் 10th தேதி வரை. அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். சாரீஸ், சல்வாஸ், பிரைடல் லெஹெங்காஸ், மென்ஸ் வேர் அண்ட் ஜுவல்லரி 10 sale-இல் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து. சாரீஸ் 3 சரம் $10, சல்வார் $30, 2 டி-ஷர்ட்ஸ் $15, பிரீத்தி ஏகோ பிளஸ் $150. இன்னும் ஏராளம். 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. ஐஷா சில்க்.
3: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
4: You are listening to CMR Tamil FM 101.3.
5: நேரம் 12:26, 2 வரை பாடல்களை கேட்க 4-1-5-9-3-0-0-5 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், நான் கலியோவர்தன் கேட்கிறேன்.
5: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
6: படம் பிள்ளையோ பிள்ளை.
5: ஆஹா,
6: பாட்டு மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமோ. இந்த பாட்டை நானும் காரணகர் சிறியண்ணாவும் நோக்கியோக ராவும் சேர்ந்து கேட்கிறோம்.
5: சரி, அனைவருக்காம் ஒலிக்கிறது டிஎம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைக்கும்.
6: பாட்டுக்கு நன்றி.
7: தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ.

0: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
2: நேரம் 12:32 நிமிடம். சீமாள் தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். உங்களுக்கு அலர்ச்சியிலே நீங்களும் கலந்து கொள்ள 2 மணி வரை 416-595-3005 தொடர்பு பாகத்தில் 22 செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. 25 செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று மேற்கு வடமேற்கு நோக்கி மணிக்கு 8 கிலோமீட்டர் பகுதியில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 17 செல்சியஸாக குறைபடையும். அந்த வெளியிலே சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60% என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 28 செல்சியஸாக இருந்தாலும் 33 செல்சியஸாக உணரப்படும். சூரிய ஒளி நிறைந்தொரு நாளாக இருக்கப் போகிறது. இரவு பொழுது 20 செல்சியஸ் குறைபடைந்து மீண்டும் திங்கட்கிழமை 26 செல்சியஸாக இருக்கும். திங்கட்கிழமை முகில்கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. செவ்வாய்க்கிழமை 28 செல்சியஸாக இருக்கும். சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். எப்பொழுது உங்களுக்கு ஆனச்சிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்? வெண்பா சொல்லுங்கள். இந்த பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்.
3: காலமெல்லாம் காத்திருப்பேன் படத்திலிருந்து.
2: சரி, இது உங்களுக்காக சுப்பாலசாமியும் கே சித்திரா பாடுகின்ற பாடல் ஒழிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு.

0: மனது மறக்க இனிய பாடல்களுடன் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999.
1: மிசிசாகா பிராம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிராம்டனில் பிராம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிராம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா, 647-713-60-49.
2: உங்களுக்காக ஒரு அலைவரிசை எங்களோடு நீங்கள், உங்களோடு நாங்கள்.
3: நேரம் 12:41, 2 விடுகிறை பாடல்களை கேட்கலாம். 4169-3005 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வழிபடுகிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? புருஷோத்தமன், சொல்லுங்கள், என்ன பாடல்?
4: விகடன் திரைப்படத்திலிருந்து ஜாதி வளம் என்ற பாடல்.
3: சரி, இது உங்களுக்காக
4: சாப்பிட்டு கொண்டு ஆசையா கேட்கிறேன்.
3: விளங்கவில்லை.
4: தோசையை சாப்பிட்டு கொண்டு ஆசையா இந்த பாடல் கேட்கிறேன்.
3: தோசையை சாப்பிடும் மோசையை கேட்கவில்லை எங்களுக்கு. சம்பல் உரைக்கவில்லை, நாவிலே தெரியவில்லை. பாடல் நினைக்கிறது கேளுங்கள். ஹரிஷ் ராகவேந்திரா பாடுகிற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட புருஷோத்தமன்,
4: நன்றி.

0: சூப்பர் ஹிட் ஹிட் பாடல்களை உங்களுக்கு வழங்குவது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: மஜா, சூப்பர் பாடி மஜா. ஹே திசுமார், மை கார் மை பெட்ரோல் மை ரோட், நாதா ரூல்ஸ் தெரியாம காரோட்.
3: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
4: If we know it's wrong, why do we still do it?
5: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
6: நேரம் 12:48. 2 மணி வரை பாடல்களை கேட்கலாம். 4 1 6 5 1 3 0 0 5 5 வழியாக இணைந்து கொள்ளும். அடுத்த நேரத்தில் இப்போ வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம்.
6: வணக்கம், கண்ணன் சொல்லுங்கள், என்ன பாடல்? சங்கீதா ராஜேஸ்வரன் மற்றும் விஜய் ஆண்டனி பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளமைக்கு
7: நன்றி. வணக்கம்.

0: விசுவாசமான பாடல்களுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
5: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
6: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
7: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிட் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை.
8: 647-924-7638 416-897-0919.
9: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வெண் 101.3.
10: நேரம் 12:55 நிமிடம். 2 மணி வரை பாடல்களை கேட்கலாம். 4-1-6-5-9-3-0-0-5-5 வழியாக இணைந்து கொள்ளும். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
11: வணக்கம், தேவகுமார்.
10: தேவகுமார், சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
11: அன்பே தயானா படத்தில் இருந்து.
10: அன்பே டியா?
11: அன்பே தயானா.
10: ஓ, டயானா. சரி சரி சரி சரி. என்ன பாடல்? தொடுவானில்

0: புத்தம் புது பாடல்களை அள்ளி வழங்குவது நிறவருமணி
1: CMR
0: சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 27 மீனவர்கள் இலங்கை காவல்துறை மற்றும் கடற்படையின் காவலில் இருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த 5 வாரங்களில் நீர்கொழும்பு மகர மற்றும் கொழும்பு மேகசின் குறிப்பிட்ட மற்றும் கொழும்பு பழச்சினை ஆகிய 5 சிறைச்சாலைகளிடம் பெற்ற மோதல்களில் 36 பேர் உயிரிழந்ததில் 163 பேர் காயமடைந்துள்ளனர். தமிழக விவசாயிகளின் பயிர்த்திடங்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாது, மிகதாவது அணை விவகாரத்தில் மெத்தனம் காட்டுவது உள்ளிட்ட பிரச்சனைகளை முன்வைத்து தமிழக வெற்றிக்கழக அரசை கண்டித்து ஆகஸ்ட் 14 தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். வெஸ்டர்ன் விமான பணியாளர்கள் ஒருநாள் வேலை நிறுத்தத்தை ஈடுபட்டதன் மூலம் அடுத்த 3 ஆண்டுகளில் 18% அதிகமான ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல புதிய சலுகைகளில் பெறும் ஒப்பந்தத்தை எட்டியுள்ளனர். ஹெர்மோஸ் நீரிணையை நிர்வகிப்பது தொடர்பாக ஈரானும் ஓமானும் உடன்பாட்டேற்ற நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சில நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

0: ஒரு மணி இரண்டு நிமிடம் இரண்டு மணி வரை தொடர்ந்து பாடல்களை கேட்கலாம். 4169 3005 தொண்டபெரும் பாக்கத்தில் 21 பாக்கம் செலுத்துவதாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. 24 பாக்கம் செலுத்துவதாக உணரப்படுகிறது. காற்று மேற்கு வடமேற்கு நோக்கி மணிக்கு 15 கிலோமீட்டர் பக்கம் திரும்பி கொண்டிருக்கிறது. அதிகாலப்படுது 17 பாக்கம் செலுத்துவதாக இருக்கும். முடி விளக்கத்தோடு சில இடங்களிலே மழைக்குரிய வாய்ப்புகள் 60% என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பகற்பொழுது அதிகூடிய வெப்பநிலை 28 பாக்கம் செலுத்துவதாக இருந்தாலும் 33 பாக்கம் செலுத்துவதாக உணரப்படும். சூரிய ஒளி நிறைந்த ஒரு நாளாக இன்றைய பொழுது இருக்கப் போகிறது. இரவு பொழுது 20 பாக்கம் செலுத்துவதாக குறப்படைந்து நாளை திங்கட்கிழமை 26 பாக்கம் செலுத்துவதாக இருக்கும். முயல்கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60% இரவு பொழுது 18 பாகை செலுத்துவதாக இருக்கும். இரவு பொழுது 30% மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. செவ்வாய்க்கிழமை மீண்டும் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கப் போகிறது. 28 பாகை செலுத்துவதாக இருக்கும். புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் சூரிய ஒளியுடன் முகில்கூட்டம் இணைந்து காணப்படும். புதன்கிழமை 27 பாகை செல்சியஸ், வியாழக்கிழமை 24 பாகை செல்சியஸ், வெள்ளிக்கிழமை 23 பாகை செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை விவாத நிலையம் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ந்து 2 மணி வரை பாடல்களை கேட்கலாம். 4169 3005 இப்பொழுது நினைந்து கொள்ளும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வழிபில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், செவ்வந்தி.
0: மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நன்றி. சரி, என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
1: மூங்கில் பூவே.
0: சரி, உங்களுக்காக பாடல் ஒலிக்கிறது. நன்றி, நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள மிக்கேன்.
1: நன்றி, வணக்கம்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3 கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள் உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661
1: வாருங்கள். சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
2: நேரம் 1:10 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். 2 மணி வரை நீங்களும் பாடல்கள் கேட்கலாம். 416-593-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சின்ன சொல்லுங்கள், என்ன பாடல் சின்ன?
3: குட்டி பாடல்
2: ஒன்று. குட்டி பாடல், குட்டி உங்களுக்கு தரவா அல்லது குட்டி பாடலை தரவா?
3: குட்டி பாடல்.
2: சரி, என்ன பாடல்? ரெட்டை ஜடைக்காரி பாடல் என்று சொல்லியிருக்கிறீர்கள். சரி, இதோ உங்களுக்காக அந்த பாடல் ஒலிக்கிறது. சும்மாவே ஆடுவோம், சும்மாவே ஆடுவோம் திரைப்படம். சரி, இதோ உங்களுக்காக அந்த பாடல் ஒலிக்கிறது. பாலிகம் மற்றும் ரம்யா பாடுகின்ற பாடல்.

0: அட்டகாசமான பாடலுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: காசு வேணும்னு ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லையண்டு சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டியண்டு அவட்ட கேட்ட, அவவும் இல்லையண்டுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

0: சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக நிகழ்ச்சியை நிறைவடைய இன்னும் 45 நிமிடங்கள் இருக்கின்றன. எனவே நீங்கள் அழைக்கலாம் 416-593-0055. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரத்தில் இப்போ வணக்கம் வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், செல்வி.
0: செல்வி சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு உன்னருகே நான் இருந்தால் படத்தில் இருந்து எந்த நீர் எந்த நீர் என்ற பாடல்.
0: கிருஷ்ணராஜ் சித்ரா பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வைக்கேன்.
1: நன்றி, வணக்கம்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 6476244165.
1: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
2: நேரம் 1:23 மணி சிமார் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 2 மணி வரை நீங்களும் பாடல்கள் கேட்க அழைக்கலாம். 416-599-3005 நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், நாத்தியா இருக்கிறேன்.
2: ரகு, ரகு.
3: ஆமாம்
2: சார். என்ன பாடலை தெரிவித்திருக்கிறீர்கள் ரகு?
3: இன்று யார் நீ படத்தில் என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல், இனிய சகோதரர் கலியவர்தனுக்காக.
2: சரி, இது உங்களுக்காக அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு. நன்றி,
3: வணக்கம்.
2: டி எம் சவுந்தரராஜன் எல்லாரையும் சொல்லி பாடுகின்ற பாடல்

0: ஆர் தமிழகம் கேட்டாயா? பழைய பாடல்கள் கூட இனிமையாக கேட்கிறது.
1: அப்படியா?
0: பாஷாந்தா, இருவருமாக சேர்ந்து கேட்போம்.
2: வணக்கம், நான் எஸ்எஸ்எல் புஷ்பா ஹைகிரன். எங்களுடைய 4 ஆண்டுகள் வெற்றிகரமாக முடிவடைந்து 5வது ஆண்டினை ஆரம்பிக்கின்றோம்.
3: ஆயிஷா சில்க்ஸ் தரும் மெகா சேலுடன் 10 சேல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். பியோ காஞ்சிபுரம் $150, ஃபேன்சி சாரீஸ் $50, காட்டன் $30, ஆர்ட் சில்க் சாரீஸ் $20. 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 சாரீஸ் $3 $10, சல்வார் $30, இன்னும் ஏராளம். 2140 மோனி சைட் அண்ட் பிஞ்ச், 416-298-6116. ஆயிஷா சில்க் எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
4: காற்றலையில் உங்களோடு உங்கள் CMR தமிழ் FM 101.3.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நேரம் 1:35 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பு வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?

0: வணக்கம், சண்முகம் ராமநாதன்.
1: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவித்திருக்கிறீர்கள்?
0: பாடும் பறவைகள் படத்தில் வீரவாணி.
1: சரி, உங்களுக்காக எஸ்பி பாலசுமணி மிஸ் ஜானகி பாடுகின்ற பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு.

0: மனது மறக்க இனிய பாடல்களுடன் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
4: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன்.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்
5: 461-6902-462. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், நான் தேவன் ரேக்கன், எப்படி இருக்கீங்க?
5: மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நன்றி தேவன். என்ன பாடல்?
6: நன்றி
5: தேவன் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு.
6: நன்றி.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 9054568433.
6: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753.
7: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
6: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
7: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
6: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
7: சுகந்தன், 416-540-6269.
6: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்

0: நேரம் ஒருமணி 51 நிமிடம். உங்களுக்கு ஆலோசனை கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பும் வணக்கம். வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம் சொல்லுங்கள், நீங்க பவான் கேட்கிறேன்.
0: பவான் சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: படத்திலே
0: இருந்து தாய்க்கிழவி பாடல், தனுஷ் பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி.

0: அட்டகாசமான பாடலுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: உங்களுக்கான சென்னையை நிறைவு செய்ய வர நேர சந்திக்கு போன்றும் வணக்கம். வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், நான் ஜெகன்.
1: ஜெகன் சொல்லுங்கள், என்ன பாடல்?
2: எனக்கு எப்படி நல்லவா இருக்கீங்களா? நீங்கள்
1: மகிழ்ச்சியாக இருக்கிறோம், ஒன்றுமே மகிழ்ச்சி தான், மகிழ்ச்சிக்கு உறவே இல்லை.
2: நல்லது. எனக்கு கிளிப்பேச்சு கேட்கலாம் படத்திலிருந்து, அன்பை அருகிலி என்ற பாடல்.
1: சரி, கே ஜி ஜேசுதாஸ் பாடுகின்ற பாடல் உங்களுக்கு அவுரிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வைக்கும்.
2: நன்றி.
1: உலகம் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. உங்களுக்காக நிகழ்ச்சி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் 4 மணிக்கு உங்களுக்காக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். பாடலை தொடர்ந்து நேயர்கள் விடுமுறை கலக்கல் நிகழ்ச்சியினை கேட்கலாம் 3 மணி வரை.

0: நேரம் 2:02.
1: CMR தமிழ் FM.
0: CMR தமிழ் FM செய்தி சுருக்கம். இலங்கையில் கடந்த 5 வாரங்களில் 50 சிறைச்சாலைகள் இடம்பெற்ற மோதல்களில் 36 பேர் உயிரிழந்ததுடன் 163 பேர் வரை காயமடைந்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடிப்படை சம்பளம் உயர்த்தப்படவில்லை என்றும் தற்போதைய எரிபொருள் விலைகளுக்கு அமைவாக எரிபொருள் கொழுப்பளவு திருத்தப்பட்டமையினாலேயே அவர்களின் மாதாந்த வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது என்று பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் நிஷந்த ஜெய்வீர தெரிவித்துள்ளார். கர்நாடகாவிலிருந்து மாதாந்த அடிப்படையில் காவிரி நதியில் பெறுவது சவாலாக இருந்து வருவதாக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் நானந்த் தெரிவித்துள்ளார். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணம் சமர்லேண்ட் பகுதியில் பெருகி வரும் காட்டு தீ காரணமாக அந்த பகுதியில் வசிக்கும் மக்களை வெளியேறுமாறு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். ஹர்மஸ் நீரினை நிர்வகிப்பது தொடர்பாக ஈரானும் ஒமானும் உடன்பாட்டை எட்டும் நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் சில நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே நீரினை மீண்டும் திறக்கப்படும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நேரம் 2:04 சூழல் பின்பாகத்திலே 18 பாக செல்சியஸ் அகிருக்கிறது வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தலைப்பிலிருந்து மேற்கு நோக்கி மழைக்கு 13 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலைப்படுத்து 17 பாக செல்சியஸ் குறைபடையும். அந்த வெளியிலே சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. இன்றைய பகல் பொழுது சூரியோடி நிறைந்த ஒரு நாளாக இருக்கப் போகிறது. அதிகூடிய வெப்பநிலை 28 பாகை செல்சியஸாக இருந்தாலும் 33 பாகை செல்சியஸாக உணரப்படும். இரவு பொழுது 20 பாகை செல்சியஸாக இருக்கும். நாளை திங்கட்கிழமை முகில்குட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. 26 பாகை செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுதும் 18 பாகை செல்சியஸாக இருக்கும். லேசான மழைத்தூரலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. செவ்வாய்க்கிழமை மீண்டும் சூரியோடி நிறைந்திருக்கும். 28 பாகை செல்சியஸாக இருக்கும். புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் சூரியோடியின் முகில்குட்டம் நிறைந்து காணப்படும். புதன்கிழமை 27 பாகை செல்சியஸ், வியாழக்கிழமை 24, வெள்ளிக்கிழமை 23 பாகை செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை விதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சிஎம்ஆர் தமிழகம் விளம்பரங்கள் தொடர்ந்து நேரில் கேட்கிருப்பது விடுமுறை கலக்கல்.
1: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca. KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775. East or West? CMR is the best. CMR is the best.
0: நேரம் 2:07 விளம்பரங்களை தொடர்ந்து நேர்கள் விடுமுறை கலக்கல் கேட்கலாம்.
1: கேன் ஸ்மைல் டென்டல் ஆர்த்தோடான்டிக்ஸ் இம்ப்ளான்ஸ் ஓரல் சர்ஜரிஸ் எமர்ஜென்சி டென்டல் கேர். டாக்டர் பாபி சாண்டி 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கு 30-33 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental. ஐஷா சில்க் 4th anniversary மெகா சேலுடன் 10 sale. பெருந்துகை புதிய வரவுகள் August 10th வரை. அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். சாரீஸ், சல்வாஸ், பிரைடல் லெஹெங்காஸ், மென்ஸ் வேர் அண்ட் ஜுவல்லரி 10 sale. கூடுதலான பொருட்கள் $10 இருந்து. சாரீஸ் 3 saram $10, சல்வார் $30, 2 t-shirts $15, பிரீத்தி ஏகோ பிளஸ் $150. இன்னும் ஏராளம். 2140 மோனி சைட் அண்ட் பிஞ்ச், 416-298-6116. Aisha Silk.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca,
3: 905-417-6069. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
3: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்டிங்க்
3: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
3: இட்டோபிகோ
2: 416-746-2742.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: நேரம் 2 மணி 10 நிமிடம் சிபார் தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். இப்பொழுது முதல் நேர்கள் கேட்க இருப்பது
1: விடுமுறை கலக்கல்.
0: விடுமுறை கலக்கல் நிகழ்ச்சியில் ஆரம்பிக்க சபீஷ் மாலதி குழுவினர் பாடுகின்ற பாடல்
2: 101.3 FM.

இடைவிடா இசை மழை.

இடைவெளி. One, 101.3 FM.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் அண்டிச்சினம்.
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடிக்க.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோட்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155 416-268-0155.
0: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
1: செல்லம் இல்லடா செல்வம்.
0: சரி சரி.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
1: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
3: உலகத்தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI.

0: புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட், கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-3002-94-94.
5: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் CMR தமிழகம், 101.3 101.3.
6: நேரம் 2:39 நிமிடம். விடுமுறைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
7: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
9: ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல்.
8: CMR டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
11: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
10: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
11: 416-489-2000. GTA கிரெடிட்.
12: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078, 416-240-0078.
13: 240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
14: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
6: நேரம் 2:43 நிமிடம். CMR Tamil FM நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது
15: விடுமுறை கலக்கல்.
6: திபு மாதங்கி பாடுகிறது.

0: ஐயா
1: ரசா
2: நோதுரா
3: வண்டம்பா.

அட்டகாசமான பாடல்களுடன் அதிரடி

0: நிறமூற்றுமணியோரம் இடம்பெற்றுள்ள பெரும்பாக்கத்தில் 17 பாக செலுத்த தகர்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று மேற்கு திசை நோக்கி மணிக்கு 10 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது சில இடங்களில் லேசான மலைத்துறலுக்கான வாய்ப்புகள் 60%. இன்றைய பகற்பொழுது அதிகூடிய வெப்பநிலை 28 பாகை செல்சியஸாக இருக்கும். ஆனால் 33 பாகை செல்சியஸாக உணரப்படும். சூரியோலி நிறைந்த ஒரு நாளாக இருக்கப் போகிறது. இரவு பொழுது முகர்கூட்டத்தோடு 20 பாகை செல்சியஸாக இருக்கும். நாளை திங்கட்கிழமை 26 பாகை செல்சியஸாக இருக்கும். முகர்கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. இரவு பொழுது 18 பாகை செல்சியஸாக குறைவடைந்து செவ்வாய்க்கிழமை 28 பாகை செல்சியஸாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை சூரியோலி நிறைந்த நாளாக இருக்கப் போகிறது. புதன்கிழமை சூரியோலியுடன் முகர்கூட்டம் இணைந்து காணப்படும். 27 பாகை செல்சியஸ். வியாழக்கிழமை 24 பாகை செல்சியஸ். வெள்ளிக்கிழமை 23 பாகை செல்சியஸ். விளம்பரங்களை தொடர்ந்து நேர விகிடம் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 2462 4662 4662 Aisha Silk 4th anniversary mega sale udan 10 sale perundugai pudiyavarugal august 10th thigathi varai anaitum 30% mudal 50% thallubadiyil sarees salwars bridal lehengas menswear and jewelry 10 sale il kooduthalana porukal 10 dollars il irundhu sarees 3sarum 10 dollars salwar 30 dollars to t-shirts 15 dollars preethi eco plus 150 dollars innum eralam 21 naatpadu morning side and finch 4162 9861 16 Aisha Silk
2: நிசான் ஹெட் டு ஹெட் இவெண்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்டுக்கு 2026 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நக வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000 416-284-7000
5: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3
0: நேரம் 3:04 தொடர்பது.

0: கருத்தரையும் காணையில இன்றைக்கு நேரம் 12:11 எங்க போச்சுன்னு போதறியா மாசரையும் காணையில ஒருத்தரையும் காணையில நான் என்னடா இப்ப வந்தோடனே எனக்கு அஞ்சும் கட்டு அறிவும் கட்டு என்ன செய்யறது தெரியாம கிடக்குது கையும் பதட்டமாக கிடக்குது இவங்க பொடியங்கள் போன்ல வந்தா கூட கொஞ்சம் கதைக்கலாம் மாற அவரை இருந்து ஒருத்தரையும் காணையிலேங்க சரி யார ஒரு நாள் மாறாரு அவரை கேட்டு பாப்போம் ஹலோ
1: ஹலோ ஹலோ
0: ஓ
1: நான் ஓடித்திருக்கிறேன்
0: அவரை காணையில அவர் உமக்கு பொம்பளைய பாக்குறதுக்கு என்னப்பா 5-6 நாளா காணாம ஒரு பக்கத்தையும் திரும்பி திரும்பி பாக்குற நாளை காணவே இல்லையே கதவு சத்தம் கேக்குதோ சரி சரி புதுசு வந்திருக்கிறது எனக்கு கொஞ்சம் துணியா இருக்குது கொஞ்சம் பதட்டம் பத்தம் குறைஞ்சிருக்குது புதுசு
2: சொல்லுங்க
0: மாசருக்கு நீர பொம்பளை வாக்க சொல்லி விட்டு மாசருக்கு இல்ல உமக்கு பொம்பளை வாக்க சொல்லி மாசரை விட்டு கடைசியில அவரை காணையில பொம்பளையும் காணையில நீர் இப்படியே திரிஞ்சு கொண்டிருக்கிறேன்
2: நான் பார்த்து தந்தால் சொல்லிச்சு நான் உனக்கு அது கிட்ட மாதிரி பார்த்து தாரேன்னு சொல்லி போடகளை உங்களுக்கு தப்பட்ட படிச்சது பாவி
0: வெளிநாடுகளுக்கு போயிட்டாரு நல்ல பொம்பளையா பார்த்து எடுத்துக்கொண்டு வர போறாரு
2: நாட்டுல நல்ல

0: எப்படி இருந்தாலும் வாழ்ற வாழ்க்கையில தான் எல்லாம் இருக்குன்னு. கியூபா வேண்டானே, மெக்சிகோ மெக்சிகோ வேண்டானே, எங்கேண்டானே, அவை எப்படி எப்படி நாங்கள் வச்சிருக்கிறோம் தான்
1: இருக்கேன். நீங்கள் தான் மாஸ்டர் சொன்னாலும் எந்த நாடுனாலும் பரவாயில்ல, எந்த தேசப்பட்டாலும் பரவாயில்ல, நல்ல பொம்பளையா இருந்தால் நல்லது. எனக்கு இந்த முக்கியமான எதுவும் பிரச்சனை வந்து நான் கதைச்சால் திருப்பி அடிக்காத ஆளா இருக்கணும்.
0: அவமோ அல்லாட்டி அவர்
1: அவன் எனக்கு அடிக்காத ஆளா இருக்கணும். அதான் முக்கியம்.
0: என்ன சில ஆக்கள் வந்து என்ன இருந்தாலும் மழை பெஞ்சாலும் அவைக்கு ஒரு உணர்வும் இல்லாத ஆக்களும் இருக்கிறோம். அப்படி என்ன பிரச்சனை?
1: அப்படி கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆனால் பிறகு ஒரு உணர்வும் இல்லாட்டி கஷ்டமா இருக்கு.
0: எதை சொல்ல வரும் விளங்குது. அதை மாசம் டேஸ்ட் பண்ணேன், அதே
1: அதனால நான் பார்த்துக் கொள்வேன். மாஸ்டர் அதை பார்த்து தம்பி இப்படித்தானடா என்று சொன்னார் என்று சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும்.
0: அது சரி, எனக்கு என்ன நம்பிக்கை இல்ல மாஸ்டர் போன போக்குக்கு உமாக்கு பொப்பளை வாப்பிடுறேன். இப்ப நீ புதுசா இங்க வந்திருக்கிறேன், அங்கத்த மாதிரி ஆக்களை பாக்குறீங்களோ இல்லாட்டி இங்கத்த ஸ்டைல்ல பாக்குறீங்க?
1: அதாவது அங்கத்தே மாதிரி இருந்த ஒரு பொம்பளை இங்க கனடாவில் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் அன்னைக்கு சொன்னான் மாஸ்டர் நல்ல நீள தலைமயிர் நல்ல நெத்திரி வடிவா போட்டு வச்சிருக்கும் வரும் வீணா வேலைக்கு நல்ல வடிவா சமைச்சு வீரர் உடம்பு எனக்கு. பிறகு நான் கல்யாணத்தை கட்டி போட்டு நாளைய சமைக்கிறது என்று சொன்னால் கஷ்டம். என்ன கனடாவில் கேள்விப்பட்டால் கன குடும்பங்கள் இப்படித்தான் நடக்குது. என்ன
0: வந்து கொஞ்ச நாள் இருந்தாலும் நிறைய விஷயங்களை அரங்கி வச்சிருக்கீங்க, சந்தோஷமா தான்
1: இல்லை? அன்னைக்கு மாஸ்டர் சொன்னவர் எனக்கு, அன்னைக்கு நீங்கள் இல்லை மாஸ்டர் வடிவா சொன்னவர் தம்பி இந்த கனடாவில் கல்யாணம் கட்டுறது கஷ்டம், என்னோட சேர்ந்தால் லேசில் பொம்பளை தராக்கள் என்று வேற சொன்னவர், எந்த செட்டில் யாருக்கும் கல்யாணம் நடக்கலை என்று சொல்லுவார். நீங்கள் என்ன மாதிரி கட்டி போட்டியோ என்ன மாதிரி?
0: எனக்கு 9 பிள்ளைகள் பெண்
1: அண்ட 9 பிள்ளை வரை போயிருக்கிறீங்களா சொன்னால் ஏன் அந்த ஒன்றுக்கு என்ன நடந்தது?
0: நடந்து கொண்டிருக்கிறது
1: எனக்கு சும்மா எல்லாம் கலைஞ்சு முடியத்தான் சொன்னார் தான் மாஸ்டர். நான் முதல்ல நல்லா கலைஞ்சு பேசி நல்ல மனசனா தெரியவே நான் சொல்லி போட்டேன் எல்லாத்தையும்.
0: அவர் எல்லாருக்கும் நல்ல மனசா தான் இருப்பார். ஆனா இப்ப எனக்கு என்ன பயம் என்றா ஆள் போனால் வரையிலேன்றதுதான் எனக்கு கவலையா இருக்கு.
1: அப்ப ஆள் இப்ப கனடால இல்லையன்ற நீங்கள் சொல்றதை பார்த்தால் ஆள் கனடால இல்ல போனக்கு.
0: என்னடா வாக்கு வந்து நீ அங்கேத்த இதோட வந்து இங்கேத்த இதுவும் கலந்த மாதிரி ஒரு பொம்பளை வேணும்ன்றா அவர் எங்க தேடி பிடிக்கிறது? நாக்களை கண்டுபிடிக்கிறது சரியான கஷ்டம்
1: என்ன? பக்கத்து நாடுகள்ல சில போயிட்டாரோ தெரியல.
0: இருக்கலாம், இல்லாமலேயும் இருக்கலாம்.
1: அடிக்க அடிக்க போடும் வேலை செய்தில ஏதோ இங்கிலீஷ் ஆலை எல்லாம் சொல்லுது. நான் பார்த்து நம்ம ஆலை காலையில் நான் நித்திரையிட இல்லை நான் நினைக்கிறேன்.
0: அது சரி. இப்ப நானுமாக்கு ஒரு பொம்பளைய பார்த்தான்.
1: சொல்லுங்க
0: என்ன மாதிரி அதை சம்மதிச்சு கட்டுறதுக்கு ரெடியும்?
1: எனக்கு நான் யோசிச்சு நான் பார்த்தாத்தான் நல்லா இருக்கும். நீங்கள் நல்ல பொம்பளை என்று சொன்னால் பிரச்சனை இல்லை, ஆளை பார்த்து கொஞ்சம் படிவா இருந்தா நல்லா இருக்கும்.
0: இப்ப எல்லாரும் வந்து என்னென்னா வாழ்க்கையில நல்லா இருக்கணும்ன்றத பாக்குறதை விட அவன் வடிவா இருக்கணும். பேந்து வடிவ வச்சு என்ன செய்யறதப்பா?
1: வடிவண்டைக்கு ரோட்டால கூட்டிக்கிட்டு போய் கேப்பாக்கள் அங்க வேற அந்த பிடிக்கிட்ட பரிசி நல்ல வடிவா இருக்கு, புரியலும் நல்ல வடிவா இருக்கு, ரெண்டு சோடி பொருத்தம் நல்லா இருக்கு சொல்லுவாங்க.
0: சோடி பொருத்தம் நல்ல, ஆனா வீட்டுக்குள்ள வந்து அடிவாடு கிடிப்பாடுனா பேந்தென்னதுக்கு அந்த வடிவ வச்சு?
1: அதத்தான் நான் சொல்றேன், நீங்கள் பொம்பளை வாக்கிக்க முதல்ல ஒரு கண்டிஷனை போட்டிருக்கோம், அவரை எதுவும் பாய் காட்டினால் திருப்பி அடிச்சு போடாதுங்களோட சொல்லி.
0: அதான் இந்த திருமணத்தின் ஸ்பெஷாலிட்டி.
1: என்ன நீங்கள் என்ன மாதிரி
0: 40 வருஷத்துக்கு முதல் நடந்த கல்யாணத்துல
1: 40 வருஷம் சரி சொல்லுங்க.
0: இன்றைக்கும் வந்து தளராத நெஞ்சோட தான் நான் நிக்கிறேன்.
1: அந்த நீங்கள் தளராத நெஞ்சோட மட்டும் இல்ல, நீங்கள் இதோட தான் இருக்கிறீங்க எனக்கு தெரியும்.
0: அது ஏனென்று சொன்னா நான் வந்து ஒன்றையும் பாக்கல, எல்லாரும் வந்து ஆம்பளைக்கு சீதனம் கொடுத்து தானே கட்டுறது. இது வந்து நான் அவருக்கு சீதனத்தை கொடுத்து.
1: நீங்கள் ஆம்பளைக்கு சீதனம் கொடுத்தாலும் நீங்கள் அவருக்கு சீதனம் கொடுத்தாலும் ஒண்ணுதானே?
0: இல்ல இப்ப எங்களை வீட்டாக போய் கதை கேட்க ஓமன் சம்மதம் பண்ணுங்க. தங்க எனக்கு
1: கூப்பிட்டு எல்லாரையும் கொண்டு போடுவாங்க. சரி தானே ஒழுங்கான பொம்பளை தெரியாது எனக்கு.

0: நான் பத்தியில பாடம் நடத்துறேன் மாஸ்டர் நடத்தி விட்டாரு கடைசி பாட்டு.
1: எனக்கு
0: வந்தாலும் மாஸ்டர் விட மாட்டார் என்ன அப்படி இப்படி சொல்லி சொல்லி இப்பதான் உனக்கு 25 முறை என்று சொல்லி அவரோட செட் சேர்க்கறதுக்கு அப்படியே சும்மா கதைக்கிற மாதிரி
1: அப்ப சைட்ல காது பக்கம் வெள்ள தலைமையில கண்டாபுரான் கட்டி வைப்பார் போட
0: இப்ப உமக்கு அரவாசி அப்படித்தான் இருக்கு.
1: சரி சரி அதுதான் சொன்னான் இந்த இதுகளை விடுங்கோ என்ன மாதிரி நீங்கள உங்களையாவது நம்பி இருக்கலாமோ நீங்களாவது பார்த்து தெரிவியலோ என்ன
0: எனக்கு நான் எழுத போறேன் என்னென்ன குணாதிசயங்கள்ல உமாக்கு வேணும்ட்டு
1: எழுத போறான் மறந்து போட்டேன் 10வதுக்கு போய் ரெடி பண்ணிச்சாரு திருப்பி எழுத போறாரு யோசிச்சேன்.
0: இல்ல உங்களோட விஷயம் தான் நான் மனசுல நினைக்கிறேன்.
1: நல்ல விஷயம் நல்ல விஷயம்.
0: குறிப்பா எதுல வந்து போக்கஸ் பண்ணணும் சொல்லும்
1: குறிப்பா வந்து அதுதான் எனக்கு சொல்ல
0: தெரியல.
1: பொருத்தங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தா எல்லாம் இருக்கு சொல்லுங்க. கனடாவில் வந்து இது பிரச்சனை என்று வந்தால் 500 மீட்டர் தூரத்துக்கு போயிடலாம் பிரச்சனை என்று சொன்னால் வீட்டை சுத்தி போயிடலாம்
0: அப்படித்தான் முதலே இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னா
1: இருக்கும் கல்யாண விஷயங்கள் கேட்கல அது
0: இல்ல இல்ல எல்லாருக்கும் நடக்கிறதானே அதெல்லாம் அதை பற்றி கேட்டு அவன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறதுல பிரச்சனை இல்லையே.
1: இல்ல அன்னைக்கும் மாஸ்டர் இப்படித்தான் 4-5 பேர்ட்ட கேட்டது அவையில் சொல்லிச்சுன்னா படிக்கிற உள்ளுக்குள்ளே வச்சிருக்காதுக்கோ அங்கே இங்கே கூட்டி கூட்டி காட்டுக்கோ தன் வாட்டில கல்யாணம் நடக்கப்பட்டு சொல்லி
0: போயிட்டாரு
1: பெரிய நாடு அது
0: என்ன
1: விசேஷம் அந்த நாட்டுல
0: அந்த நாட்டுல எல்லாமே விசேஷம் தான்
1: நாடே விசேஷப்பட்டு சொல்ல வாருங்க போயிருந்தால் விடுத்து போச்சு கூட்டி கொண்டு போயிருந்தாலும் அங்கே விட்ட பாத்துருப்பேன் தானே.
0: இல்ல அது சரி அதுக்கு முதல் அவர் கொஞ்சம் போய் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து போட்டு மேம் கூட்டி கொண்டு போய்
1: அதான் இந்த கொண்ட தனக்கு எனக்கு போட்டுக்கு அவமானப்படக்கூடாதுன்னு சொல்லி தானா தனியா போயிட்டு வர்றதுக்கு இருக்கிறார் அப்ப
0: படியும் கையாட்டுறான் கையாட்டின பிறகு நாங்கள் ஆங்கள்ட கேட்டு பார்ப்போம்
1: எனக்கு
0: எனக்கு மொழி தெரியாம
1: வாழ்க்கை நடத்துறாரு
0: அது நல்ல விஷயம் தான். மாஸ்டர் இப்படித்தான் எல்லாரையும் குழப்பி விடுறவர் எனக்கண்டா
1: பெனட்டுக்கு பெனட்டுக்கு என்ன சத்தப்படாம இருக்கிறீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க.
0: இல்ல இல்ல மாஸ்டர் என்னண்டா அங்க பிஸியா இருக்கிறாரே அப்ப அவரும் இருக்கா நாங்கள் கடைசியா இந்த நிகழ்ச்சியில கூப்பிட்டு காதச்சு
1: மாஸ்டர் ஐடியா மாஸ்டர் கழுக்கு என்ன மாதிரி அடுத்த கிழமை வருவாரு என்ற விரைக்க பொம்பளையோட விரை சொல்லுங்க பொம்பளை இல்லாமல் வந்தாரு சொன்னால் பெரிய விரைச்சல வரும் மாஸ்டர்தான் சொல்ல மாறேன், மாத்த சொல்லிட்டு போறேன் இல்லையே, என்னத்தான் கதைக்கிறது எல்லாம் இப்படித்தான் போயக்க சொல்லி போட்டு போறேன்
0: இல்லையே. மாஸ்டர் நிகழ்ச்சியிலேருந்து நாங்களும் போகிறோம், நிறைய பேர் மாஸ்டரோட கதை கொடுமட்டு ஆசையா இருக்கிறோம், ஆனா நீங்க தான் ஏதாவது சொல்லி அதை ஆறுதல் படுத்துவோம் மாஸ்டர்.
2: ஹலோ
0: என்ன மாஸ்டர்,
1: இடுப்பு வலி முடிஞ்சு வேற வழியில வந்துட்டு
0: கேக்குறேன். நல்ல சுகமாயிரும் மாஸ்டர், நாங்கள போட்டு வருவோம்
1: மாஸ்டர் விரைக்கே முடிஞ்சது மாஸ்டர் விரைக்கே ஒரு பொம்பளைய கூட்டிக்கிட்டு பாக்கோ மறந்துடாதீங்க.
2: புதுசுங்களோ
1: புதுசு மாஸ்டர்,
2: என்னப்பா
1: கடவுளை நான் புதுசு புதுசு திருப்பி திருப்பி திருப்பி ஒரு சொல்றேன் புதுசு. அப்ப சரி
0: அடுத்த கிழமை வாங்க மாஸ்டர், உங்களுக்கு எல்லாம் தெரியும் புதுசு.
1: மாஸ்டர் கதை வச்சு ஒரு பிதட்டல் தன்மை தெரியுது, நீங்கள் பார்த்து சொல்லுங்க.

0: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 6700-2222-J.CA. மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9066677200.
4: Everything okay? No problem, Dijinam.
5: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kondirukkindirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
4: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
5: செல்லம் இல்லடா, செல்வம்.
4: சரி சரி.

0: புது பாடல்களை அள்ளி வழங்குவதை
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: Caledon Eastil, Vaughan Matum, Brampton Illaikarakil, Go and Mayfield in Prime Location, Highway 413 Enaipodu, Idhirkalathil Madipu Irapohumidam, Wildfield Village, Master Plan Community, Freehold Townhomes, Semis and Detached Homes, Mid 700,000 Illirandhu, Phase 1 in Sirandhavaipu, Ungal Idathai Pera, Limited Lots Matume, Alaiyungal, Kamal Amrithalingam, 416-903-9999,
6: 25 புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி

இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 Scarborough Midland and Ellesmere 416-757-1000 mymechanicauto.ca

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
3: தமிழ் எஃப்எம் 101.3.
4: நேரம் 3:47. 4 மணிக்கு உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நிகழும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 416-5953-00-55. பைக்கர் திரைப்படத்துக்காக ஹரிச்சந்திரன் மற்றும் குழுவினர் பாடுகின்ற பாடல்

0: சூப்பர் ஹிட் பாடல்களை உங்களுக்கு வழங்குவது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
1: வணக்கம், நான் எஸ்எஸ்எல் புஷ்பா ஹைகிரன். எங்களுடைய 4 ஆண்டுகள் வெற்றிகரமாக முடிவடைந்து 5வது ஆண்டினை ஆரம்பிக்கின்றோம்.
2: ஆயிஷா சில்க்ஸ் தரும் மெகா சேலுடன் 10 சேல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். பியோ காஞ்சிபுரம் $150, ஃபேன்சி சாரீஸ் $50, காட்டன் $30, ஆர்ட் சில்க் சாரீஸ் $20. 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 சாரீஸ் 3 சரம் $10, சல்வார் $30, இன்னும் ஏராளம். 2140 மோனி சைட் அண்ட் பிஞ்ச், 416-296-1116. Aisha Silk. டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரோ மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன் ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.

0: என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க? யாரடி சொல்லி கொடுத்த?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்த?
2: நீ கெட்ட வார்த்தை பேசுன, கெட்டு கெட்டு பழகுன, கத்து கெட்டு இப்ப வந்து திட்டி திக்குற.
0: ஓ, நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.
2: உன் மொக்க ஜோக்க கேட்டுனா கொஞ்சம் கொஞ்சம்

0: கே.
1: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.

0: நேரம் 4 மணி. CMR CMR தமிழகம் செய்தி சுருக்கம். தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதியை கோரி வடக்கிலே ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை தொடர் கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட உள்ளது. மெகசின் சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு போதைப்பொருள் வழங்க முயன்ற 2 சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் தேசிய பாதுகாப்பு படை மற்றும் டெல்லி காவல்துறையினர் இணைந்து பல்வேறு இடங்களில் தீவிரவாத தடுப்பு ஒத்திகையை நடத்தியுள்ளனர். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் வேகமாக பரவிவரும் காட்டுத்தீ காரணமாக மாகாணம் அவசர காலநிலையை அறிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் முன்னாள் தனிப்பட்ட வழக்கறிஞரான லோர்ட் பிளான்ச் அமெரிக்காவின் புதிய சட்டமா அதிபராக பொறுப்பேற்க செனட் சபை ஒப்புதல் அளித்துள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். உங்கள் மனம் விரும்பும்

0: நேரம் 4:02 நிமிடம். இப்பொழுது முதல் உங்களுக்காக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 5 வரை உங்களுக்காக நிகழ்ச்சி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் முதல் நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம் செல்வி.
0: செல்வி சொல்லுங்கள், என்ன பாடல்? காற்றின் மொழி. சரி, இது உங்களுக்காக அந்த பாடல் ஒலிக்கிறது. பாலராம் பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வைக்கேன்.

0: சூப்பர் ஹிட் பாடல்களை உங்களுக்கு வழங்குவது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 6476244165.
2: காசு வேணும்னு ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லையன்னு சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லையன்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம். ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிளிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
4: 416-897-0919.

0: நேரம் 4:10. 5 மணிக்கு அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம். அதுவரை உங்களுக்கு ஆனந்தியை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்க 4165930055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: செந்தூரப்பாண்டியில மானே நானே சரணம் சரணம் என்ற பாடல, சிஎம்மா நேர்கள், சிஎம்மா அறிவிப்பாளர், சிஎம்மா விளம்பரதாரர்கள், பத்திரிகை விநியோகம் செய்வர்கள், ட்ரக் டிரைவர், மற்ற கேர உறவுகள், கேர பீபிள், மற்றது சிஎம்ஆரை கேட்டுக்கொண்ட அத்தனை நேர்கள், மற்றது பவனியா உறவுகள், மற்ற எல்லா நேர்களும் இருந்த அழகான பாடலை கேட்போம். இந்த பாடல் கேட்கறது காரணம் மானே நானே என்றைக்கு அந்த பாடல் கேட்டு எடுத்தது நோக்கம் நாங்கள் முல்லைத்தீவு போய் எங்க முடிய விடணும், செயலுக்கு போறோம் நாங்கள் சில்லறை ஜாமான் கொண்டு. அப்ப செயலுக்கு போயிக்க முடிய 4 மணிக்கு போய் மான்கள் தூரல் மலைக்கு பாயுங்கள் மான் கூட்டங்கள். அப்ப 4 மணிக்கு வலிக்கிட்டா தான் 6 மணிக்கு நாங்கள் போய் முல்லைத்தீவுல ரெண்டு ஒரு கோப்பியை குடிச்சிட்டு அப்புறம் கடைகள் துறைக்கு சாமான போட்டுக்கணும். அப்படியே
0: நினைவாக இந்த பாடல்
1: சந்திப்போம்.
0: நன்றி சுரேந்தர் சொன்னதா பாடுகின்ற பாடல் இதுவும்

கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753 Lotus Funeral and Cremation.com.

0: நேரம் 4:19 நிமிடம். உங்களுக்கு ஆலோசனை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? ரஞ்சன் சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
1: பேசினவர்
0: உண்மையிலே 2011 உண்மையிலே கியூபோல இருந்தான் அவர் பேசினார். சரி, அதை விடுவோம். பாடல் ஒலிக்கிறது, கே ஜி ஜெயசுதா சாவித்ரி பாடுகின்ற பாடல் உங்களுக்காக. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள.

0: வாழ்த்துக்கள். உங்கள் டிவிஐ எச்டியில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ எச்டியில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர் இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 9054568433.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
4: 4:28 உங்களுக்கான நிச்சயம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 416-593-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், நான் சுதன் கதைக்கிறேன்.
4: சுதன் சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவித்து இருக்கிறீர்கள்?
5: அந்த மானை பாருங்கள் அழகு, காரைஸ்ரீக்கு நன்றியை சொல்லிக் கொள்ள வேணும். ஏனென்றால் நான் பல பாடல்களை வச்சு குழம்பி கொண்டிருந்தேன். எதை போடுவோம் கேட்பம் அண்டு அவர் மான்கள பெரிகாச்சபடியே எனக்கு திருகோணம் மேல ஞாபகம் வந்தது. எங்கள்ட ஊர்கள்ல நாய்கள் திரிகிற மாதிரி திருகோண மேலையில மான்கள் திரியும், அந்த அது ஒரு அழகான காட்சியாக இருந்தது, ஞாபகம் வந்தது. அப்ப கேட்டுட்டேன் அவர்கிட்ட பட்டியல்ல எங்களையும் சேர்க்க சொல்லுங்க. ஏனென்றா
4: அவர் சேர்த்து வச்சிருப்பாரு, அங்க எழுதி கணக்குல வைத்திருப்பாரு உங்களோட பேரு.
5: ஓகே, உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்க நல்லொரு பாட்டொலி விரப்பினீர்கள் கடைசி அரமணத்தி அறத்துக்குள்ள 69 படம் அண்டு நான் அது
4: 69
5: பாடல் பலவுக்கு அதை தெரிவு செய்வோம் என்று போய் தேடுதல் தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, நன்றி, வணக்கம்.
4: சார், இது உங்களுக்காக பாடல் நடிக்கிறது, நன்றி. கே ஜே ஜேசுதாஸ் வாணிஜெயராம் பாடுகின்ற பாடல் அந்தமான் காதலி.

0: முழுமையான Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
1: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
0: 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேசரோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
2: நேரம் 4:36. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். உங்களுக்கு ஆனந்திலே கலந்து கொள்ள வரும் டேரை சந்திக்கப் போகின்றோம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: நான் கழிவுவர் தான் கேட்கிறேன்.
2: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
3: படம் உலகம் சுற்றும் பாலிபன். பாட்டு நிலவூரு பொண்ணாகி மீண்டும் எங்கட காரசிறு அண்ணா, இந்த ஊரை பற்றி மானை பற்றி கதைச்சதுக்கு வாழ்த்துக்கள் சிறு அண்ணா.
2: சரி, இதோ உங்களுக்காக பாடல் அளிக்கிறது. நன்றி.
3: ஆமா,
2: டி எம் சௌந்தரராஜன் பாடுகின்ற பாடல் உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படத்திலிருந்து.

0: என்றும் கேட்டவை என்றும் இனிப்பவை.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383,
4: சுகந்தன் 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
0: சிஎம்ஆர் 101.3 FM.
6: 4:43 நிமிடம் உங்களுக்கான சின்ன கேட்டுக்கொள்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பும் வணக்கம் அளவில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
7: என்ன
6: பாடலை தெரிவித்திருக்கிறீர்கள்?
7: இன்றையிலிருந்து ஒரு மாற்றம் கொண்டா இந்த உண்மையான பேசுகிற பொருள் மெய்யளவன் தான் என்று பேர். இனிமேலும் மெய்யளவன் தான் பாட்டு கேட்பேன்.
6: சரி, பரவாயில்ல, கேளுங்க, உங்களுடைய விருப்பம். சரி,
7: இந்த விருப்பம் இந்த சொந்த பேர்.
6: சரி, சொல்லுங்கள், என்ன பாடல்?
7: மயிலாடும் தோப்பில் மாநாடு கண்டன. என்னண்டு மயிலாடுன்ற அம்மை அப்பன் தான் ஆடலாம். மாநாடு கண்டன அம்மை அப்பன் பிரிஞ்சு வைக்கும்.
6: தெரியவில்லை, சின்ன பசங்க நாங்க.
7: நீங்களும்
6: திரைப்படத்திலிருந்து பாடல் அடிக்க போகுதுன்னு சொன்னேன்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
2: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
2: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: மஜா சூப்பர் பாடி மஜா. ஹே தி சுமார், மை கார் மை பெட்ரோல் மை ரோட், நாதா ரூல்ஸ் தெரியாம காரோட்.
5: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
6: If we know it's wrong, why do we still do it?
7: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
8: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
9: SC4K கோடிங் அண்ட் ரோபோட்டிக்ஸ், 4 வயது முதல் 18 வயது வரையான மாணவர்களுக்கு கோடிங் மற்றும் ரோபோட்டிக்ஸ் பாடநெறிகளை 5 வருடங்களுக்கும் மேலாக வழங்கி வருகின்றது. கிரேட் 10 முதல் கிரேட் 12 வரையான ஹைஸ்கூல் மாணவர்களுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடநெறிகள் மற்றும் தமது பல்கலைக்கழக கல்வியினை ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கான ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸஸும் இடம்பெறுகின்றன. மாக்கம், ஸ்காப்ரோ, விட்பி ஆகிய 3 இடங்களில் நேரடி வகுப்புகள் மற்றும் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெறுகின்றன. 416-561-0374.
10: ஐஷா சில்க் 4th anniversary மெகா சேலுடன் 10 sale பெருந்துகை புதிய வரவுகள் August 10th வரை. அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். சாரீஸ், சல்வாஸ், பிரைடல் லெஹெங்காஸ், மென்ஸ் வேர் அண்ட் ஜுவல்லரி 10 sale கூடுதலான பொருட்கள் $10 இருந்து. சாரீஸ் 3 saram $10, சல்வார் $30, 2 t-shirts $15, பிரீத்தி ஏகோ பிளஸ் $150. இன்னும் ஏராளம். 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. Aisha Silk.

0: நான்கு மணி 54 நிமிடம் உங்களுக்கான நிகழ்ச்சியினை நிறைவு செய்யவர் நேயர் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், நான் நித்யா.
0: நித்யா, சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு சச்சின் படத்தில் இருந்து கண்மூடி தூங்கும் போது அந்த படம்.
0: சரி, உங்களுக்காக தேவிஸ்ரீ பிரசாத் மற்றும் குழுவினர் பாடுகின்ற பாடல் அளிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கே
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது உங்களுக்காக நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாடலை தொடர்ந்து 5 மணிக்கு நிகழ்ச்சி மார் தமிழ் எஃப்எம்மின் செய்தி அறிக்கையினை கேட்கலாம். அதை தொடர்ந்து ரியோசை நிகழ்ச்சியினை, விடியல் நிகழ்ச்சியினை கேட்கலாம். 6 மணி வரை வைகறி வசந்த ஒலிபரப்பாகும். 6 மணிக்கு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் ஞாயிறு அதிகாலை ஒலிபரப்பு நிறைவுக்கு வந்து மீண்டும் காலை 10:30 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் ஞாயிறு காலை ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.

0: நேரம் அதிகாலை 5 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் எஸ் டி செந்தில்நாதன், செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழீழ படுகொலைக்கு சர்வதேச நீதியை கோரி வடக்கில் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை தொடர் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட உள்ளது. இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு தலைநகர் டெல்லியிலே தேசிய பாதுகாப்பு படை மற்றும் டெல்லி காவல்துறையினர் இணைந்து பல்வேறு இடங்களில் தீவிரவாத தடுப்பு ஒத்திகையை நடத்தியுள்ளனர். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக மாகாண அவசரகால நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முன்னாள் தனிப்பட்ட வழக்கறிஞரான டொல் பிளான்ச் அமெரிக்காவின் புதிய சட்டமா அதிபராக பொறுப்பேற்க செனட் சபை ஒப்புதல் அளித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதியை கோரி வடக்கில் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை தொடர் கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட உள்ளது. தாயக செயலணி ஏற்பாடு செய்துள்ள இந்த போராட்டம் நீதியின் மூலம் என்ற தலைப்பில் முன்னெடுக்கப்பட உள்ளது. செம்மணி மனித புதகுழி அகழ்வுப் பணிகள் 100 எட்டியுள்ள நிலையில் இதுவரை 500 மேற்கொள்ள மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த பின்னணியில் செம்மணியில் புதைக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்பட உள்ளது. ஆகஸ்ட் 14 முதல் 16 வரை விழிப்புணர்வு நடவடிக்கைகளும், 17 செம்மணி மனித புதகுழிக்கு அருகில் மாபெரும் கவனயீர்ப்பு போராட்டமும் நடத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், மதத் தலைவர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளரும் அரசியல் ஆய்வாளருமான பிரகீத் எகினிகொட தொடர்பான வழக்கு விசாரணை விசேட மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதிபதிகள் குழா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு ஆகஸ்ட் 20 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விஜயராகம பகுதியிலே அமைந்துள்ள விசேட நீதிமன்ற நீதிபதிகள் குழா முன்னிலையில் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. நேற்றைய விசாரணையில் 115 முதல் 118 வரையிலான சாட்சிகள் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். இதில் 117 இலக்க சாட்சியிடம் உத்தியோகபூர்வமாக வாக்குமூலம் பதிவு செய்யும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. ஏனைய சாட்சிகள் வழக்குடன் நேரடி தொடர்பு இல்லாதவர்கள் என கருதி விடுவிக்கப்பட்டனர். ஆகஸ்ட் 20 நடைபெறும் அடுத்த விசாரணையில் 117 இலக்க சாட்சியிடம் தொடர்ந்து சாட்சியம் பெற உள்ளதுடன் 4 இலக்க சாட்சியையும் நீதிமன்றத்தில் நேரில் முன்னிலையாகுமாறு நீதிபதிகள் குழாம் உத்தரவிட்டுள்ளது. 2010 ஆண்டு ஜனவரி 24 ஹோமகம பகுதியிலே வைத்து பிரகீத் எகினிகொட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டுள்ளார். குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளைத் தொடர்ந்து ராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த சில அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குவைத் மற்றும் கொழும்புக்கிடையிலான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த சேவை மீண்டும் தொடங்குவதற்கு தொடர்பான தகவலை சிவில் வானூர்தி சேவை அதிகார சபை உறுதிப்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவிய பதட்டமான சூழ்நிலை காரணமாக குறித்த சேவைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த 5 நீர்கொழும்பு மகர கொழும்பு மேகசின் குறிப்பிட்ட மற்றும் நீர்கொழும்பு பள்ளச்சேனை ஆகிய 5 சிறைச்சாலைகள் இடம்பெற்ற மோதல்களில் 36 பேர் உயிரிழந்ததுடன் 163 பேர் வரை காயமடைந்துள்ளனர். சிறைச்சாலைகளில் கைதிகளுக்கிடையிலே திடீரென மோதல்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் நாட்டிலுள்ள அனைத்து சிறைச்சாலைகளுக்கும் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களுக்கு எதிராக அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதால் அதற்கு எதிராக சிறைச்சாலைக்குள் திட்டமிட்ட வகையில் மோதல்கள் உருவாக்கப்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஜூலை 5 மற்றும் 6 தேதிகளில் இடம்பெற்ற மோதலில் 10 சிறைச்சாலை அதிகாரிகளும் 22 கைதிகளும் உயிரிழந்ததுடன் 100 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் 1 உயிரிழந்ததுடன் 9 பேர் காயமடைந்தனர். கொழும்பு மெகசின் சிறைச்சாலை மோதலில் 1 உயிரிழந்து 11 பேர் காயமடைந்தனர். குறிப்பிட்ட சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் 2 கைதிகள் உயிரிழந்ததுடன் 15 பேர் காயமடைந்தனர். அதே நாளில் நீர்கொழும்பு பழஞ்சேனை சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் 22 கைதிகள் காயமடைந்தனர். இந்த நிலையில் நாட்டில் உள்ள 33 சிறைகளிலும் கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி அனல்குமார் திசாநாயக்கா தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. கைதிகள் பிரச்சினைகள், நலன்புரி நடவடிக்கைகள் மற்றும் அவசர காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக கூட்டு பொறிமுறை ஒன்றை அமைக்கவும் இந்த கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 3,323 இந்தியர்களை நாடு கடத்தியுள்ளதாக கனடா எல்லைச்சேவைகள் முகாமை தரவுகள் தெரிவிக்கின்றன. இது கடந்த 6 ஆண்டுகளில் பதிவான அதிகூடுதலான எண்ணிக்கையாகும். விசா மோசடி, விசா காலாவதி உள்ளிட்ட குடியேற்ற விதிமுறைகளை தொடர்ந்து நாடு கடத்தல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2025 ஆண்டு முழுவதும் 3,779 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்ட நிலையில் இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களிலே அதிலும் சுமார் 88% பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். மேலும் கனடாவில் நாடு கடத்தல் நடவடிக்கைகளை எதிர்கொண்டு வருபவர்கள் பட்டியலில் 7,669 இந்தியர்கள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவுக்கு அடுத்தபடியாக மெக்சிகோவை சேர்ந்த 1,573 பேர் இந்த 6 மாத காலத்தில் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு தலைநகர் டெல்லியிலே தேசிய பாதுகாப்பு படை மற்றும் டெல்லி காவல்துறையினர் இணைந்து பல்வேறு இடங்களில் தீவிரவாத தடுப்பு ஒத்திகையை நடத்தியுள்ளனர். சுதர்சன் சக்தி என்ற பெயரில் நடைபெற்ற இந்த பயிற்சியில் ஒரே நேரத்தில் பல்வேறு தீவிரவாத அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டால் பாதுகாப்பு படைகள் எவ்வாறு ஒழுங்கிணைந்து செயற்படுவது என்பது சோதிக்கப்பட்டது. வெடிகுண்டு தாக்குதல், துப்பாக்கிச்சூடு, பணய கைதிகள் மீட்பு மற்றும் விமான கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு அவசர நிலை சூழல்கள் உருவகப்படுத்தப்பட்டன. செங்கோட்டை மெட்ரோ நிலையம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் இந்த ஒத்திகை நடைபெற்றது. ஆகஸ்ட் 15 சுதந்திர தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தும் நடவடிக்கையாக இந்த பயிற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் அதிகாலை செய்தி அறிக்கை. பிரதமர் மார்கானி ஏற்கனவே இத்தாலியில் மேற்கொள்ள ஒப்புக்கொண்டிருந்த நிகழ்ச்சிகள் காரணமாக வரும் திங்கட்கிழமை முதல் 1 வாரத்துக்கு குறைந்தளவு நேரம் மட்டுமே பணியாற்ற உள்ளார். எனினும் அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் உள்ளிட்ட முக்கிய அரசாங்க விவகாரங்களை அவர் தொடர்ந்தும் கண்காணிப்பார் என பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதற்காக தனது குழுவினருடன் அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகளுடன் தொடர்ந்து அவர் நெருங்கிய தொடர்பில் இருப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது. கானியின் இந்த குறைக்கப்பட்ட பணி நேரம் தொடர்பாக நெறிமுறை ஆணையாளர் எந்தவித கவலையோ முரண்பாடுகளையோ சுட்டிக்காட்டவில்லை என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அவரது பயணத்தின் பொழுது கூடுதல் பொது நிகழ்ச்சிகள் இடம்பெற்றால் ஊடக அறிவிப்புகள் மூலம் பொதுமக்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் எனவும் அலுவலகம் கூறியுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திலே வேகமாக பரிபெறும் காட்டுத்தீ காரணமாக மாகாணம் அவசரகால நிலையை அறிவித்துள்ளது. தெற்கு ஒகனகன் பகுதியில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருவதால் 20,000 மேற்பட்ட மக்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். சமலைன் பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் சொத்துக்கள் தீயில் சேதமடைந்துள்ளதுடன் தீயில் சிக்கிய சிலர் மீட்கப்பட்டுள்ளனர். மாகாண முதல்வர் டேவிட் டிபி தற்பொழுது உயிர்களை காப்பாற்றுவது மற்றும் மீட்புப் பணிகளுக்கு ஆதரவளிப்பதிலுமே முழு கவனம் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தீயால் துணிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களை வெளியேற்ற 18 விமானங்கள் பயன்படுத்தப்பட்ட நிலையில் 50 மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த அவசர நிலை மூலம் தேவைப்பட்டால் தங்குமிடங்களை ஏற்பாடு செய்தல், பயண கட்டுப்பாடுகளை விதித்தல், எரிபொருளை கட்டுப்படுத்துதல் மற்றும் விலை உயர்வை தடுப்பது உள்ளிட்ட கூடுதல் அதிகாரங்களை மாகாண அரசு விரைவாக பயன்படுத்த முடியும். இதனிடையே பிரதமர் மாகாணுடன் பேசியதாகவும் மத்திய அரசு முழுமையான ஆதரவை வழங்கும் என அவர் உறுதியளித்ததாகவும் டேவிட் டிபி தெரிவித்துள்ளார்.
1: உலகச் செய்திகள்.
0: கொங்கோ குடியரசில் உகண்டா எல்லைக்கு அருகே உள்ள பனானா எகோல் கிராமத்தில் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய ADF கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 13 பேர் உயிரிழந்தனர். அதிகாலை நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் பல வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டதுடன் பொதுமக்களின் பொருட்களும் கொள்ளையடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு கொங்கோவில் ருவாண்டா ஆதரவு பெற்ற M23 உள்ளிட்ட 100 மேற்பட்ட கிளர்ச்சி குழுக்களின் அச்சுறுத்தல் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதனால் பாதுகாப்பற்ற பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேறு மாகாணங்களுக்கு இடம்பெறும் நிலை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முன்னாள் தனிப்பட்ட வழக்கறிஞரான டோல்ஃப் பிளான்ஸ் அமெரிக்காவின் புதிய சட்டம அதிபராக பொறுப்பேற்க செனட் சபை ஒப்புதல் அளித்துள்ளது. 100 உறுப்பினர்களை கொண்ட செனட்டில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் டொட்டுக்கு ஆதரவாக 50 வாக்குகளும் எதிராக 49 வாக்குகளும் பதிவாகின. குடியரசுக் கட்சி செனட்டர்களான சூசன் ஹாலின்ஸ் மற்றும் லீசா முர்கோவிஸ்கி ஆகியோர் அவருக்கு எதிராக வாக்களித்தனர். அதேவேளை குடியரசுக் கட்சி செனட்டர் பில் கேசிடி அளித்த ஆதரவு வாக்கு அவரது நியமனத்தை உறுதி செய்தது. ட்ரம்ப் நிர்வாகத்துடன் தொடர்புடைய வரி மற்றும் நிதி ஒப்பந்தங்கள் தொடர்பான சில சர்ச்சைகள் டொட் பிளான்ஸின் செனட் ஒப்புதலுக்கு தடையாக இருந்தன. அவற்றில் மாற்றங்கள் மேற்கொள்வதாக அவர் எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து செனட் வாக்கெடுப்பு நடைபெற்றது. முன்னதாக முன்னாள் சட்டம அதிபர் பாம் போண்டி பதவியிலிருந்து விலகியதைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் முதல் டொட் பொறுப்பு சட்டம அதிபராக செயல்பட்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதியை கோரி வடக்கில் ஆகஸ்ட் 14 முதல் 17 தேதி வரை தொடர் கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட உள்ளது. இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் தேசிய பாதுகாப்பு படை மற்றும் டெல்லி காவல்துறையினரிலிருந்து பல்வேறு இடங்களில் தீவிரவாத தடுப்பு ஒத்திகையை நடத்தியுள்ளனர். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் வேகமாக பரவேறும் காட்டு தீ காரணமாக மாகாணம் அவசர காலநிலையை அறிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முன்னாள் தனிப்பட்ட வழக்கறியான டொட் பிளான்ஸ் அமெரிக்காவின் புதிய சட்டம அதிபராக பொறுப்பேற்க செனட் சபை ஒப்புதல் அளித்துள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் அதிகாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 5:12.
1: காற்றலையில் உங்களோடு உங்கள் சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.

0: மீண்டும் உங்களின் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: தொண்டை பிற்பாகத்தில் 12 செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தலைப்பது மேற்கு நோக்கி மணிக்கு 12 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 28 செல்சியஸாக இருந்தாலும் 32 செல்சியஸாக உணரப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 20 செல்சியஸாக குறைவடையும். 40% மழைக்குரிய வாய்ப்புகள். திங்கட்கிழமை சூரியோடியுடன் மிகழ்கூட்டம் இணைந்து காணப்படும். 27 செல்சியஸாக இருக்கும். 40% லேசான மழைத்தூழலுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இரவு பொழுது 18 செல்சியஸாக குறைவடைந்து செவ்வாய்க்கிழமை சூரியோடி இணைந்த நாளாக இருக்கும். 28 செல்சியஸாக இருக்கும். புதன் வியாழக்கிழமைகளில் சூரியோடியுடன் மிகழ்கூட்டம் இணைந்து காணப்படும். 27 செல்சியஸாக இருக்கும். லேசான மழைத்தூழலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. வெள்ளி சனிக்கிழமைகளில் மீண்டும் சூரியொளி நிறைந்த நாட்களாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை நிலையம் தெரிவித்திருக்கின்றது. விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்கள் இறையோசை நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
2: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர். ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில். குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078. தமிழராய் பெருமை கொள்வோம்.
3: Everything okay, no problem indigenam.
4: Bar kalamu closing da adikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
2: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268 அனுபவம் வாய்ந்தவர்களின் சேவை. KMBusiness.ca 647-522-1775. 647-522-1775.

நேரம் 5:29 இறையோசை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இறையோசை நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய இஸ்லாமிய பாடலோடு நாகூர் இஎம் ஹனீஃபா.

வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணமதை திண்ணுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை, திரும்பி வாரா. அவற்றிற்கு நாம்

ஒரு கிராமத்திற்கு வெள்ளம் வரலாம் என்று முன்கூட்டியே எச்சரிக்கப்பட்டிருந்தது. அனைவரும் பாதுகாப்பாக வெளியேறி பக்கத்து நகரத்தில் தங்க ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. கிராம மக்கள் ஒரே ஒருவனை தவிர மற்ற அனைவரும் வெளியேறிவிட்டிருந்தனர். வெளியேறாமல் இருந்தவன் கடவுளின் பக்தன். அவனுக்கு கடவுள் மீது அபார நம்பிக்கை. கடவுள் கண்டிப்பாக என்னை காப்பாற்றுவார் என்று முழு மனதோடு நம்பினான். வெள்ள நீர் கிராமத்திற்குள் வர ஆரம்பித்தவுடன் ஒரு ஜீப் அவனை அழைத்து போக வந்தது. கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்று கூறி அவன் ஜீப்பில் போக மறுத்துவிட்டான். வெள்ளம் அதிகரிக்க ஆரம்பித்தவுடன் அவனுக்கு தன் குடிசையின் உள்ளே இருக்க முடியவில்லை. கூரையின் மீது ஏறி அமர்ந்து கொண்டான். அடுத்ததாக அவனை அழைத்து கொண்டு போக படகொன்று வந்தது. கடவுள் மீது மாறாத நம்பிக்கை கொண்டிருந்த அவன் அப்போதும் அந்த படகில் போக மறுத்துவிட்டான். வெள்ள நீர் அதிகரித்து கூரையும் மூழ்கியது. அவன் வெள்ளத்தில் மூழ்கி இறந்து விட்டான். மேலுலகம் போன போது அவனுக்கு கடவுள் மீது தீராத கோபம். அவன் கடவுளை கேட்டான், உங்கள் மீது நான் முழு நம்பிக்கை வைத்திருந்தேனே கடவுளே, இப்படி என்னை கைவிட்டு விட்டீர்களே, இது நியாயமா என்றான். கடவுள் கேட்டார், வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்ததும், ஜீப் வந்ததும், படகு வந்ததும் யாரால் என்று நீ நினைக்கின்றாய்? இந்த உதாரண கதையில் வெள்ளத்தில் மூழ்கி இறந்து போன கிராமவாசி கடவுள் புஷ்பக விமானத்தை இறக்கி அதில் அவனை அழைத்து போவார் என்று நினைத்தானோ என்னவோ. இது கற்பனை கதை என்றாலும் நிஜத்தில் கடவுள் நம்பிக்கை என்ற பெயரில் இதை விட வேடிக்கையான முட்டாள்தன மனோபாவம் பலரிடம் இருக்கிறது. கடவுள் மனிதன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவனுக்கு அறிவை கொடுத்திருக்கின்றார். அவன் கற்றுக்கொள்ள எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கொடுத்திருக்கின்றார். அவன் கண் முன்னால் எத்தனையோ உதாரணங்கள் கொடுத்திருக்கின்றார். உழைக்கின்ற சக்தியை கொடுத்திருக்கின்றார். எதை தெரிந்து கொள்ள அவன் விரும்பினாலும் அதை தெரிந்து கொள்ள எத்தனையோ வழிகள் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். மனிதன் அத்தனையையும் முதலில் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்தி மனிதன் தன் அறிவுக்கும் சக்திக்கும் ஏற்ப அனைத்தையும் செய்துவிட்டு பிறகு அதை மீறி வருகின்ற பிரச்சனைகளில் இருந்து அவனை கடவுள் காப்பாற்றுவார் என்று நம்புவதுதான் சரி. எனவே கடவுள் நம்பிக்கை என்பது கடவுள் கொடுத்த அறிவை மழுங்கடித்துக் கொள்வது அல்ல. சோம்பி திரிய கிடைக்கும் அனுமதியும் இல்லை. பொறுப்பேற்று அலட்சியமாக இருந்தாலும் நல்லதே நடக்கும் என்பதற்கு உத்தரவாதமும் அல்ல. ஆனால் பலரும் கடவுளை வணங்கினால் அது ஒன்று போதும், எல்லாம் தானாக நடந்துவிடும் என்று நினைத்து விடுவது வேடிக்கை. குழந்தை பிறக்கின்ற போது தாயின் மார்பகங்களில் பாலை தயாராக வைத்திருக்கும் கரணியுள்ள கடவுள் நம் உண்மையான தேவைகளுக்கு வேண்டியதை கண்டிப்பாக மறக்கப் போவதில்லை. ஆனால் கடவுள் நம் அடியாள் போல இருந்து நம் குறிப்பறிந்து அனைத்தையும் செய்து வந்து நம்மை கடைசி வரை காப்பாற்ற வேண்டும். அதற்கு கூலியாக நம் சும்மா அவரை கும்பிட்டு கொண்டு இருப்போம் என்ற அபிப்பிராயத்தில் யாரும் வாழ்ந்துவிடக் கூடாது. முயற்சிகளின் ஒரு பகுதியாகத்தான் பிரார்த்தனை இருக்க வேண்டுமே ஒழிய முயற்சிக்கு பதிலாக பிரார்த்தனையில் ஈடுபடுவது முட்டாள்தனமான செய்கையாகும். கடவுள் அளித்த எத்தனையோ வரப்பிரசாதங்களை முறையாக பயன்படுத்திக் கொள்ளாமல் கடவுளிடம் மீண்டும் மீண்டும் பிரார்த்திப்பதே நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளும் செயலே தவிர வேறொன்றும் இல்லை. கடவுள் நிச்சயம் கரை சேர்ப்பார். ஆனால் வழியில் புயலே வராது என்று உத்தரவாதம் தரமாட்டார் என்று ஒரு பொருள் பொதிந்த பழமொழி உண்டு. பல நேரங்களில் பிரச்சனைகளும் சிக்கல்களும் நமக்கு வாழ்க்கை பாடங்களாக இருக்கின்றன. அதை சமாளித்து முடிக்கையில் நாம் அறிவிலும் சக்தியிலும் நாம் மேம்படுகின்றோம். வாழ்க்கை என்ன என்பதை அப்போதுதான் உண்மையில் பலரும் உணரவே ஆரம்பிக்கின்றோம். அதனால் அந்த பாடங்களை வேண்டாம் என்று மறுப்பது நம் முன்னேற்றத்தையே மறுப்பது போலத்தான். எனவே அறிய வேண்டியதை அறியவோ செய்ய வேண்டியதை செய்யவோ சோம்பி இருக்காமல் அறிந்து அறிவார்ந்த முயற்சிகள் எடுத்து உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்கள். ஆனால் எல்லாமே நம் அறிவுக்கும் முயற்சிக்கும் உட்பட்டு நடந்து விடுவதில்லை என்பதும் உண்மையே. அப்படிப்பட்ட நிலையில் செய்ய வேண்டியதை செய்துவிட்டு நம்மை மீறிய விஷயங்களுக்கு கடவுளை பிரார்த்தியுங்கள். கடவுள் நிச்சயம் காப்பாற்றுவார். நல்லது நேர்களே, நான் வாசித்ததில் இருந்து மலர்ந்தது இன்றைய விடியல். மீண்டும் மற்றும் ஒரு விடியலினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன். வணக்கம்.

கண்ணாடும். கண்கள் கொண்டு உலகை பார், பல கடவுள் பெயரால் கள்ளரடா. கண்கள் மூடி உள்ளே பார், உன்னில் ஒளியாய் தெரியும் கடவுளடா.

0: ஆல் தமிழ் எஃப்எம் 101.3.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25th பிறந்த நாளை நோக்கி.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000. GTA கிரெடிட். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
4: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.

நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 9வது தேதி 2026 ஞாயிற்றுக்கிழமை. புதிய நாள் தொடக்கத்திலே உங்களை சந்திக்கின்றோம். இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இப்பொழுது முதல் வைகறை வசந்தம் நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். வைகறை பொழுதிலே இன்று ஆகஸ்ட் 9வது தேதி பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சீமார் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

many more happy returns of the day. Baby, let's party.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-94-94.
5: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5% இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
6: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: CMR Tamil FM.
8: இந்த வைகரை பொழுதிலே திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நானும் விடைபெற்று செல்லும் நேரம். 6 மணியிலிருந்து 10:30 வரை பல்கலாச்சார நிகழ்ச்சியை கேட்கலாம். 10:30 மீண்டும் சிபார் தமிழ் எஃப்எம் ஞாயிறு காலை ஒலிபரப்பினை கேட்கலாம். 24 மணி நேரம் ST2 தமிழ் ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். 6 மணியிலிருந்து 10:30 வரை நேரடி ஒலிபரப்போடு உங்களோடு இணைந்திருக்க காத்திருக்கின்றார் ஜோதி ஜெயக்குமார். சரி, நேர்களே, மீண்டும் மற்றொரு ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் என்றென்றும் அன்புடன் ST செந்தில்நாதன். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

paana. Lakay

0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 101.3 FM அலைவரிசூழாக இப்பொழுது முதல் CFR தமிழ் FM-இன் ஞாயிறு காலை ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். இன்று ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று ஆகஸ்ட் 9ஆம் தேதி பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் CFR கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் 23 பாகை செலுத்ததாக இருக்கிறது. சூரிய ஒளி நிறைந்து காணப்படுகிறது. இன்றைய நாள் முழுவதும் சூரிய ஒளி நிறைந்தொரு நாளாக இருக்கப் போகிறது. 28 பாகை செலுத்ததாக இருந்தாலும் 33 பாகை செலுத்ததாக உணரப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 20 பாகை செலுத்ததாக குறைபடையும். சில இடங்களில் லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 40%. நாளை திங்கட்கிழமை 27 பாகை செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளியுடன் வெகுள் கூட்டம் இணைந்து காணப்படும். இரவு பொழுது 18 பாகை செலுத்ததாக குறைவடைந்து செவ்வாய்க்கிழமை சூரிய ஒளியோடு 28 பாகை செலுத்ததாக இருக்கும். புதன், வியாழன், வெள்ளிக்கிழமைகளில் சூரிய ஒளியுடன் வெகுள் கூட்டம் இணைந்த நாட்களாக இருக்கப் போகின்றன. இப்பொழுது முதல் உங்களோடு என்றென்றும் அன்புடன் ST செந்தில்நாதன். நேர்கள் 11 மணிக்கு செய்தி அறிக்கையினை கேட்கலாம். 12 மணிக்கு பாட்டு போட்டி நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். உங்களுக்காக கதையொன்று ஒலிபரப்பாகும். அந்த கதைக்கு பொருத்தமான பாடல்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 1 மணிக்கு உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். இன்றைய உங்களுக்காக சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குகிறார்கள், அலுவலர்கள் வழங்குகின்றார்கள். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் நிறுவனத்தினர் பிராம்ப்டனிலிருந்து. நேர்கள் மாலை 5:30 மாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம். 6 மணியோடு CFR தமிழ் FM-இன் ஞாயிறு பகல் ஒலிபரப்பு நிறைவுக்கு வந்து மீண்டும் 11 மணிக்கு CFR தமிழ் FM-இன் ஞாயிறு இரவு நிகழ்ச்சி தொடங்கும். 6 மணியிலிருந்து 11 மணி வரை பல்கலாச்சார நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியிலே வணிகர் தகவல்களையும் பெற்றுத்தரப் போகின்றோம். நேற்றைய போல் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் நிறுவனத்திலிருந்தும், எஸ்சி ஓகே நிறுவனத்திலிருந்தும் கல்வித் தகவல்கள் பற்றிய விவரங்களை உங்களுக்கு நாங்கள் எடுத்து வரப்போகின்றோம். CFR தமிழகமோடு இணைந்திருங்கள். வெளியிலே நல்ல வெயிலாக இருக்கிறது. ஒரு ஒரு ஒளி நிறைந்த நாளாக இருக்கிறது. எனவே இந்த வெயிலோடு நாங்கள் விளையாட வேண்டாமா?

0: ஒலித்தது பாடலை பாடியுள்ளார்கள் கைலாஷ் மற்றும் ஜிசி கிப்டி பூ பிரசன்னா குழுவினர்.
1: மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் கிரோசரி
2: 9 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
1: 9054176069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. Lotus Funeral and Cremation. Aisha Silk 4th anniversary mega sale உடன் 10 sale பெருந்துகை புதிய வரவுகள் August 10th திகதி வரை. அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். Sarees, Salwars, Bridal Lehengas, Men's Wear and Jewelry 10 sale-ல் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து. Sarees 3 saram $10, Salwar $30, 2 t-shirts $15, Preeti Eco Plus $150. இன்னும் ஏராளம். 2140 Morningside and Finch 416-298-6116. Aisha Silk.
3: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, இவற்றோடு Citizenship.

0: PR work permit உடன் Sri Lankan dual citizenship CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சேவை kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
1: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள் எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள் அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள் குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள் புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள் இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
2: நேரம் 10:45 நிமிடம்.
3: CMR
2: சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். தமிழீழ படுகொலைக்கு சர்வதேச நீதியை கோரி வடக்கில் August 14 to 17 வரை தொடர் கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட உள்ளது. மெகசின் சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு போதைப் பொருள் வழங்க முயன்ற 5 சந்தேக நபர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் தேசிய பாதுகாப்பு படை மற்றும் டெல்லி காவல்துறையினர் இணைந்து பல்வேறு இடங்களில் தீவிரவாத தடுப்பு ஒத்திகையை நடத்தியுள்ளனர். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக மாகாணம் அவசரகால நிலையை அறிவித்துள்ளது. ஈரானின் உச்சத்தலைவர் முஸ்தபா ஹமினியின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக ஸ்டீல் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ள நிலையில் அவர் சிலருடன் கலந்துரையாவது போன்ற காணொலியை ஈரான் வெளியிட்டுள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் என்றும் உங்களுடன்.
1: நேரம் 10:46 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொள்கிறீர்கள். இப்பொழுது வணிக தகவல்களை பெறப்போகின்றோம். இனிப்பான ஒரு செய்தியை உங்களுக்கு தரப்போகின்றோம். அதாவது மலிவு விற்பனை கிராண்ட் ஹோம் பர்னிச்சரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த செய்திகளோடு வாசன் மற்றும் ரஜி இப்பொழுது இணைந்திருக்கின்றார்கள். இருவருக்கும் காலை வணக்கம். இருவருக்கும் வணக்கம். சாரி, அவர்கள் அங்கே மலிவு விலையில் என்ன இன்று புதிதாக சிறப்பு தள்ளுபடிகளை என்னென்ன வழங்கி கொண்டிருக்கிறார்கள், அந்த விவரங்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். பாடலை தொடர்ந்து அந்த இனிப்பான மலிவு விற்பனை பற்றிய செய்திகளை கேட்போம்.

0: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
1: நேரம் 10:49 நிமிடம். இப்பொழுது எங்களுடைய குழுவினரை சந்திக்கப் போகின்றோம். வாசன் மற்றும் ரஜி இருவருமே தயாராகிவிட்டார்கள், விவரங்களை பெற்றுவிட்டார்கள். சார், இருவருக்கும் காலை வணக்கம்.
2: காலை வணக்கம் செந்தில்நாதன் மற்றும் நேயர்களே. அழகிய ஒரு காலை பொழுதில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் வழங்கும் மிகப்பெரிய தள்ளுபடிகளுடன் நாங்கள் உங்களுடன் இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் கிராண்ட் ஹோம் வந்து உங்களுக்கான தளபாடங்களை தருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள், பெட்ரூம் செட், டைனிங் டேபிள் செட், சோஃபா செட் என்று பலவிதமான தளபாடங்கள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. மலிவு விலையில் தவற விடாதீர்கள். வர வேண்டிய இடமாக 294 ஓக்க டிரைவ் பிரம்டனில் இருக்கிற கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு வாருங்கள். வந்து உங்களுக்கு பிடித்தமான தளபாடங்களை நீங்கள் வாங்கி செல்லுங்கள். நீங்கள் அவர்களுடன் தொடர்பு கொண்டு உங்கள் நீங்கள் தளபாடங்கள் பற்றிய விவரங்களை மேலதிக தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 905-302-9494 என்ற இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அவர்களுடன் நீங்கள் உங்கள் தளபாடங்கள் பற்றிய விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், வர வேண்டிய இடம் 294 ஓக்க டிரைவ் பிரம்டனில் இருக்கிற கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு வந்து உங்களுடைய வீடுகளை மேலும் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் ரஜி, அண்ட் வெல்கம் டு அவர் ஆல் தி லிசனர்ஸ். திஸ் இஸ் கிராண்ட் ஹோம் furniture, grand home furniture. So today you need any furniture you need for your master bedroom. You need king size bedroom set, you need power recliner, you need massager recliner, you need king size hard foam mattress, you need real marble dining table, whatever you need today. Lowest prices, big big gift, and plus no tax, no tax, no tax, no tax on furniture. So whatever you need in furniture, all the CMR listeners, bring your car fast. All the CMR listeners, vango vango vango vango. Today's big Malibu, big Malibu, big Malibu, big Malibu. You know where to come. Grand Home Furniture, 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive is our address. Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Walmart, 294 Walker Drive. Grand Home Furniture, Grand Home Furniture, Grand Home Furniture. Now I can give you deal, but first 10 customer who will call right now, right now, that will get the deal. You have to call on this number, 905-302-9494. Please note the number, call right now to book your deal, 905-302-9494. I can give you deal. King size bed, king size platform bed. The regular price was $1,000 illa, $800 illa, $500 illa, $400 illa, $300 illa, $200 illa. First 10 customer king size bed just for $199. Wait. This is trailer. Film is coming. King size bed, $199. Who will call right now? Queen size bed free. King size bed, $199. Who will call right now? Get queen size bed free. Now you are getting two bed in $199. King size bed, $199. First 10 customer, queen size bed free. Call us right now on this number, 905-302-9494. 905-302-9494. 905-302-9494. 905-302-9494. First 10 customer, call right now. Act, call right now. King size bed, $199. First 10 customer, get queen size bed free. Now you are getting two bed in $199. Call us right now, 905-302-9494. 905-302-9494. Grand Home Furniture, Grand Home Furniture, 294 Walker Drive. Country to everyone. Mittam Sandeepam.
1: வணக்கம் செந்தில்நாதன், வணக்கம் நேர்களே. இன்றைய காலை பொழுது சூரிய உதயம் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பல பரிசல்களை உங்களுக்கு வழங்குவதற்காக இன்று பொழுது புலர்ந்திருப்பது போல இன்றைய நாளில் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ் பல பிரம்மாண்டமான பல சலுகைகளை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நாளிலும் வரிகளற்ற விதத்தில் நீங்கள் தளபாடங்களை கொள்ளணும் செய்ய முடியும் என்பதற்கு மேலாக முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கு கிங் சைஸ் பெட், 199 வழங்குகின்ற அதே வேளை ஒரு குயின் சைஸ் பெட்டை இலவசமாக வழங்க காத்திருக்கின்றார்கள். முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கு யார் தொலைபேசி அழைத்து பேசுகின்றார்களோ அவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்க இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடாது.
4: ஆமாம், அந்த மகிழ்ச்சியான செய்தியோடு நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொள்ளப் போகிறோம். நன்றி வாசன், அந்த மகிழ்ச்சியான செய்தியை தந்திருக்கிறார்கள். முதல் 10 நேயர்கள் யார் அழைக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன வழங்கப் போகிறார்கள்?
1: அவர்கள் கிங் சைஸ் பெட்டை 199 குயின் சைஸ் பெட் ஒன்றை இலவசமாகவும் வழங்க.
4: சரி, அந்த தகவல் ஒரு இனிமையான செய்தியாக தான் இருக்கிறது. நாங்கள் மீண்டும் சந்திப்போம்.
0: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வெண் 101.3.
5: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
6: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
7: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
8: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
9: Everything okay, no problem undichu nam
10: bar kalamu closing da adikira nadi.
11: The customer you're trying to reach is not available.
8: Pradeep Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Silvam, 416-268-0155, 416-268-0155.
9: Last minute left. Closing jayda Pradeep Chellathukku thanks.
10: Chellam illa da Selvam.
9: Sari sari.
5: Neengal kettukondirpadhu CMR Tamil FM 101.3.
4: Neram 10:56 nimidam. Ippozhudhu scratch calling for kids nirubanathukku sella pogurom vangiya. Arungumar kaathirukkindrar. Kaalai vanakkam Arungumar.
1: இனிய காலை வணக்கம் செந்தில்நாதன். காலை வணக்க நேர்களே, நலம் தானே?
4: ஆமாம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நலமாக இருக்கிறோம். நீங்கள்?
1: நலம் நலம், நன்றி உங்களுக்கு. ஆமாம், இது ஸ்கிராச் கோடிங் ஃபோர் கிட்ஸ் நிறுவனம் தரக்கூடிய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இது கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே கனடா முழுவதிலும் நன்கு அறியப்பட்ட நிறுவனம், உலகம் முழுவதிலும் ஆன்லைன் வழியாக அறியப்பட்ட நிறுவனம். 5 ஆண்டுகளுக்கு மேலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் அதற்கான வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறது. கோடிங், ரோபோட்டிக் மற்றும் AI ஆப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராம் வகுப்புகளாக இவை நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 4 வயது தொடக்கம், 18 வயது வரையான பிள்ளைகள் இங்கே கல்வி கற்கின்றார்கள். இங்கே என்று பார்க்கிற போது, அதாவது உள்ளக ரீதியாக நாங்கள் அண்மித்த பகுதி என்று பார்க்கிற போது, மார்க்கம், ஸ்காப்ரோ, விட்பி ஆகிய இடங்களிலே நேரடியான வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிற இந்த நிறுவனம் கனடா முழுவதிலுமாக ஆன்லைனுடான கிளாஸஸை நடத்தி கொண்டிருக்கிறது. யூரோப்பில் இருந்து கூட இந்த ஆன்லைன் கிளாஸிலே இணைந்து கொள்கின்ற மாணவர்கள் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலே கோடிங் என்றால் என்ன என்று அடிப்படையாக பார்க்கிற போது, கோடிங் என்பது கணினியோடு பேசுவதற்கான மொழி, கம்ப்யூட்டரோடு பேசுவதற்கான மொழி. எங்களுக்கு எப்படி ஆங்கிலமோ, மேத் என்பது வாழ்க்கை முழுவதும் எப்படி தொடர்ந்து பயணப்படுகிறதோ, அதுபோல கணினியோடு பயணப்படுகிற போது இந்த கோடிங் என்பது அடிப்படையான ஒன்று. அதாவது கல்லூரி, பல்கலைக்கழகம், அதுபோலவே வேலை வாய்ப்புகள், இவை எல்லாவற்றிலும் இவை மிக மிக முக்கியமான இடத்தை பிடிக்கின்ற ஒன்று. எனவேதான் இன்றைக்கு இது எல்லோரும் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டிய ஒரு பாடமாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதிலே மிக முக்கியமான விடயம், இதற்கான ஒரு ஓபன் ஹவுஸ் ஒன்றை இந்த அதாவது ஸ்கிராச் போர்டிங் கோடிங் ஃபோர் கிட்ஸ் நிறுவனம் நடத்த இருக்கிறது. எங்கே என்று கேட்டால், இலக்கம் 35 கராச்சி ரைப், யூனிட் 31 அமைந்திருக்கிறது என்னுடைய பிரதான கேம்பஸ். அங்கேதான் இந்த ஓபன் ஹவுஸ் திங்கள் தொடக்கம், நாளை August 10 திங்கள் தொடக்கம், August 13 வியாழன் வரையான நாட்களிலே இதற்கான ஒரு ஓபன் ஹவுஸை காலை 11 தொடக்கம், 9:00 வரையான நேரத்திலே நடத்த இருக்கிறது. இதுல என்ன சிறப்பு என்று கேட்டால், இந்த ஓபன் ஹவுஸிலே பிள்ளைகள் மட்டுமல்ல, பெற்றோர்களும் நேரடியாக கலந்து கொண்டு தாங்கள் பிள்ளைகள் கற்கக்கூடிய பாடத்திட்டங்கள், பாடநெறிகள், அதனால் பிள்ளைகளுக்கு கிடைக்கூடிய எதிர்கால நன்மைகள், கல்வியிலே அதனால் என்ன பயன் கிடைக்கும், வேலை வாய்ப்பில் என்ன பயன் கிடைக்கும், இப்படி எல்லா விஷயங்களையும் நேரடியாக அவர்கள் இந்த ஓபன் ஹவுஸிலே பிள்ளைகளோடு வந்து சேர்ந்து இருந்து பார்த்து எல்லாவற்றையும் அறிந்து கேட்டுக்கொள்ளலாம், டீச்சர்ஸையும் சந்தித்து பேசிக்கொள்ளலாம். இதற்கான வாய்ப்பை இந்த ஓபன் ஹவுஸ் தருகிறது. இதற்கான மேலதிக தொடர்புகளுக்கு நீங்கள் அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-561-0474.
12: 416-561-0374 என்பது இவர்களின் தொலைபேசி இலக்கம். நீங்கள் அழைத்து தமிழிலே பேசி எல்லா விடயங்களையும் அறிந்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த தகவலில் விரிவாக கொஞ்சம் பேசிக்கொள்ளலாம். நன்றி சுந்தரநாதன்.
4: நன்றி அருண்குமார். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி.
13: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

0: நேரம் முன்பகல் 11 மணி. சிஎம்ஆர் தமிழ்எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் எஸ் டி செந்தில்நாதன். செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம்பிரசன்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
0: முதலில் தலைப்புச் செய்திகள். வலிவடக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பதாளி சந்தியில் இன்று 8வது வாரமாக போராட்டத்தை முன்னெடுத்தனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக மாகாண அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் உச்சத்தலைவர் மொஸ்தபா கமேனி சிலருடன் கலந்துரையாடுவது போன்ற காணொலியை ஈரான் வெளியிட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
0: தமிழீழ படுகொலைக்கு சர்வதேச நீதியை கோரி வடக்கில் August 14 முதல் 17 வரை தொடர் கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட உள்ளது. தாயக செயலணி ஏற்பாடு செய்துள்ள இந்த போராட்டம் நீதி நூலம் என்ற தலைப்பில் முன்னெடுக்கப்பட உள்ளது. செம்மணி மனித புதைக்குழி அகழ்வுப் பணிகள் 100 நாட்கள் எட்டியுள்ள நிலையில் இதுவரை 500க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த பின்னணியில் செம்மணியில் புதைக்கப்பட்டவர்களுக்கும் அவரது உறவினர்களுக்கும் நீதி மற்றும் பொறுப்புக்குரலை உறுதிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்பட உள்ளது. August 14 முதல் 16 வரை விழிப்புணர்வு நடவடிக்கைகளும், 17 செம்மணி மனித புதைகளுக்கு அருகிலே மாபெரும் கவனயீர்ப்பு போராட்டமும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள், தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், மதத் தலைவர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளரும் அரசியல் ஆய்வாளருமான பிரகீத் அக்னிகுட தொடர்பான வழக்கு விசாரணை விசேட மூவரடங்கிய மேலதிக மேல்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. எதிர்வரும் August 20 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விஜயராமக பகுதியில் அமைந்துள்ள விசேட மேல்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. நேற்றைய விசாரணையில் 115 முதல் 118 வரையிலான சாட்சிகள் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். இதில் 117 இலக்க சாட்சியின் உத்தியோகபூர்வ வாக்குமூலம் பதிவு செய்யும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. ஏனைய சாட்சிகள் வழக்குடன் நேரடி தொடர்பு இல்லாதவர்கள் என கருதி விடுவிக்கப்பட்டனர். August 20 நடைபெறும் அடுத்த விசாரணையில் 117 இலக்க சாட்சியிடம் தொடர்ந்து சாட்சியம் பெறப்பட உடனுடன் 4வது இலக்க சாட்சியையும் நீதிமன்றத்தில் நேரில் முன்னிலையாக்குமாறு நீதிபதி குலாம் உத்தரவிட்டுள்ளது. 2010 ஜனவரி 24 பிரதீக் அக்னிகுட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளைத் தொடர்ந்து ராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த சில அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஜனவரி முதல் ஜூலை வரையிலான முதல் 7 மாதங்களில் வெளிநாடுகளில் பணிபுரியும் இளைஞர்களிடமிருந்து இலங்கைக்கு கிடைத்த மொத்த வெளிநாட்டு பணப்பரிமாற்றம் 5,382.4 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தகவலின்படி இது கடந்த ஆண்டு இதே காலப்பகுதியில் பதிவான 4,435.2 மில்லியன் டாலர்களுடன் ஒப்புடுகையில் 947.2 மில்லியன் டாலர்கள் அதிகமாகும். இதேவேளை ஜூலை மாதத்தில் மட்டும் 777.6 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நாட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. ஜூன் மாதம் 697.3 மில்லியன் டாலர்கள் கிடைத்திருந்த நிலையில் ஜூலை மாதத்தில் வெளிநாட்டு பணப்பரிமாற்றம் 80.3 மில்லியன் டாலர்களால் அதிகரித்துள்ளது. இதன் மூலம் வெளிநாடுகளில் பணிபுரியும் இளைஞர்களின் பணப்பரிமாற்றம் நாட்டின் வெளிநாட்டு வருவாயில் தொடர்ந்து முக்கிய பங்களிப்பை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சிறைச்சாலைகள் மற்றும் அவற்றை சார்ந்த பகுதிகளில் அண்மையில் பதிவான பதட்டமான சூழ்நிலைகள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் தலைவர்கள் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாமல் தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நோக்கில் இந்த கலந்துரையாடல் நடத்தப்படுவதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் சட்டத்தன்னி நிமல்ஜி புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். இதன்படி சிறைச்சாலைகள் திணைக்கள அதிகாரிகள், காவல்துறை மாதிபர் மற்றும் தொடர்புடைய அமைச்சுகளின் செயலாளர்கள் எதிர்வரும் 18 மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். சிறை கைதிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முறையான பொறிமுறையொன்றை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த தவறினால் எதிர்காலத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் முறைப்பாடு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம் என அவர் எச்சரித்துள்ளார். வலிவடக்கு மக்கள் தங்களது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தியில் இன்று ஞாயிற்றுக்கிழமை 8வது வாரமாக போராட்டத்தை முன்னெடுத்தனர். கடந்த 36 வருடங்களாக காணிகள் இழந்த மக்கள் இராணுவத்தினரின் வசமுள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி குறித்த போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். தமது காணிகளில் இராணுவம் விவசாய நடவடிக்கைகள் மற்றும் வர்த்தக நிலையங்களை அமைத்து தமது சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்தி வரும் நிலையில், தாம் நீண்ட காலமாக நிலங்கள் வீடுகள் அற்று வாழ்ந்து வரும் நிலையில் தங்களது வீடுகள் காணிகளை விடுவிக்க வேண்டும் என கூறி போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் காவல்துறையினால் முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையில் ஒரே நாளில் 437 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறை தலைமையகத்தின் தகவலின்படி நேற்று 8ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையில் நாடு முழுவதும் 33,024 பேர் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் குற்ற செயலுடன் நேரடியாக தொடர்புடைய 15 பேரும் நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு தலைமறைவாக இருந்த 135 பேரும் அடங்குகின்றனர். மேலும் மதுபோதையில் வாகனம் செலுத்திய 65 பேரும் ஆபத்தான மற்றும் கவனக்குறைவான முறையில் வாகனம் செலுத்திய 68 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட 4,189 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 3,323 இந்தியர்களை நாடு கடத்தியுள்ளதாக கனடா எல்லை சேவைகள் முகமை தரவுகள் தெரிவிக்கின்றன. கடந்த 6 ஆண்டுகளில் பதிவான அதிகூடுதலான எண்ணிக்கையாகும். விசா மோசடி, விசா காலாவதி உள்ளிட்ட குடியேற்ற விதிமுறைகளில் தொடர்ந்து நாடு கடத்தல் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2025 ஆண்டு முழுவதும் 3,779 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்ட நிலையில் இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களிலே அதில் சுமார் 88% பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். மேலும் கனடாவில் நாடு கடத்தல் நடவடிக்கைகளை எதிர்கொண்டு வருபவர்கள் பட்டியலில் 7,669 இந்தியர்கள் இருப்பதாகவும் தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவுக்கு அடுத்தபடியாக மெக்சிகோவைச் சேர்ந்த 1,573 பேர் இந்த 6 மாத காலத்தில் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் தேசிய பாதுகாப்பு படை மற்றும் டெல்லி காவல்துறையினர் இணைந்து பல்வேறு இடங்களில் தீவிரவாத தடுப்பு ஒத்திகையை நடத்தியுள்ளனர். சுதர்சன் சக்தி என்ற பெயரில் நடைபெற்ற இந்த பயிற்சியில் ஒரே நேரத்தில் பல்வேறு தீவிரவாத அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டால் பாதுகாப்பு படைகள் எவ்வாறு ஒருங்கிணைந்து செயல்படுவது என்பது சோதிக்கப்பட்டது. வெடிகுண்டு தாக்குதல், துப்பாக்கிச்சூடு, பயணக் கைதிகள் மீட்பு மற்றும் விமான கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு அவசர நிலைகளில் சூழல் உருவாக்கப்படுத்தப்பட்டிருந்தன. செங்கோட்டை மெட்ரோ நிலையம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் இந்த ஒத்திகை நடைபெற்றது. August 15 சுதந்திர தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தும் நடவடிக்கையாக இந்த பயிற்சி மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். உச்சநீதிமன்ற தேர்வுக்குழு பரிந்துரைத்த 19 பேரில் 15 பேரை நீதிபதிகளாக குடியரசுத் தலைவர் நியமித்திருந்தார். இதில் 8 வழக்கறிஞர்களும் 7 மாவட்ட நீதிபதிகளும் அடங்குகின்றனர். புதிய நீதிபதிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் சர்மாதிகாரி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதன் மூலம் 75 நீதிபதிகள் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கை கொண்ட சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்பொழுது 66 நீதிபதிகள் பணியாற்றுகின்றனர். நீதிபதிகளுக்கான வெற்றிடங்களின் எண்ணிக்கை 9 குறைந்துள்ளது. கடந்த 2016 ஆண்டுக்கு பின்னர் சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே நாளில் 15 புதிய நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதவியேற்றுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சீமார் தமிழகமின் செய்திகள்.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழைங்க.
1: 416-700-2222 j.ca. கனேடிய செய்திகள்.
0: பிரதமர் மார்கானி ஏற்கனவே இத்தாலியில் மேற்கொள்ள ஒப்புக்கொண்டிருந்த நிகழ்ச்சிகள் காரணமாக நாளை திங்கட்கிழமை முதல் ஒரு வாரத்துக்கு குறைந்தளவு நேரம் மட்டுமே பணியாற்ற உள்ளார். எனினும் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் உள்ளிட்ட முக்கிய அரசாங்க விவகாரங்களை அவர் தொடர்ந்து கண்காணிப்பார் என பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதற்காக தனது குழுவினருடனும் அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகளுடனும் அவர் தொடர்ந்து நெருங்கிய தொடர்பில் இருப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. கானியின் இந்த குறைக்கப்பட்ட பணி நேரம் தொடர்பாக நெறிமுறை ஆணையாளர் எந்தவித கவலையோ முரண்பாடுகளையோ சுட்டிக்காட்டவில்லை என்றும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அவரது பயணத்தின்போது கூடுதல் பொது நிகழ்ச்சிகள் இடம்பெற்றால் ஊடக அறிவிப்புகள் மூலம் பொதுமக்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் எனவும் அலுவலகம் கூறியுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் வேகமாக பரவி பெறும் பலட்ரேஞ்ச் காட்டுத்தீவி காரணமாக மாகாண அவசர காலநிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ஒகனேகன் பகுதியில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருவதால் 20,000 மேற்பட்ட மக்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். சமலேன் பகுதியில் வீடுகள் மற்றும் சொத்துக்கள் தீயில் சேதமடைந்துள்ளதுடன் தீயில் சிக்கிய சிலர் மீட்கப்பட்டுள்ளனர். மாகாண முதல்வர் டேவிட் டிபி தற்பொழுது உயிர்களை காப்பாற்றுவதும் மீட்புப் பணிகளுக்கு ஆதரவளிப்பதிலுமே தமது முழு கவனம் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தீயால் துண்டிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களை வெளியேற்ற 18 விமானங்கள் பயன்படுத்தப்பட்ட நிலையில் 50 மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த அவசர நிலை மூலம் தேவைப்பட்டால் தங்குமிடங்களை ஏற்பாடு செய்தல், பயணக் கட்டுப்பாடுகளை விதித்தல், எரிபொருட்களை கட்டுப்படுத்தல் மற்றும் விலை உயர்வை தடுப்பது உள்ளிட்ட கூடுதல் அதிகாரங்களை மாகாண அரசு விரைவாக பயன்படுத்த முடியும். இதனிடையே பிரதமர் மாகாணியுடன் பேசியதாகவும் மத்திய அரசு முழுமையான ஆதரவை வழங்கும் எனவும் அவர் உறுதியளித்ததாகவும் டேவிடிபி தெரிவித்துள்ளார். கனடாவில் கோடை காலத்தில் இரத்த தானம் செய்வோர் எண்ணிக்கை குறைந்ததன் காரணமாக நாட்டின் இரத்த கையிருப்பு தொடர்ந்து குறைந்த நிலையில் உள்ளதாக கனடியன் பிளட் சர்வீஸ் தெரிவித்துள்ளது. July 22 நாட்டின் இரத்த கையிருப்பு கிட்டத்தட்ட 20% குறைந்துள்ளதாக எச்சரிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து நாடு முழுவதும் மக்கள் இரத்த தானம் செய்ய முன்வந்தனர். இருப்பினும் பல்வேறு இரத்த வகைகளுக்கான கையிருப்பு இன்னும் குறைவாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோடை விடுமுறை மற்றும் பயணங்களில் மக்கள் கவனம் செலுத்துவதால் திட்டமிட்ட இரத்த தான நேரத்தை தவறப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றார்கள். இதனிடையே வாரத்துக்கு சுமார் 18,000 இரத்த தான நிகழ்வுகள் என்ற உகந்த நிலைக்கு மீண்டும் வந்துள்ளதாகவும் இரத்த கையிருப்பில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மருத்துவமனைகளில் தேவையை பூர்த்தி செய்ய தொடர்ந்தும் இரத்த தானம் அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது.
3: உலகச் செய்திகள்.
0: கொங்கோ குடியரசில் உகண்டா எல்லைக்கு அருகேயுள்ள பனானா எகோல் கிராமத்தில் IS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய ADF கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 13 பேர் உயிரிழந்தனர். அதிகாலை நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் பல வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டதுடன் பொதுமக்களின் பொருட்களும் கொள்ளையடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு கொங்கோவில் ருவண்டா ஆதரவு பெற்ற M23 உள்ளிட்ட 100 மேற்பட்ட கிளர்ச்சி குழுக்களின் அச்சுறுத்தல் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதனால் பாதுகாப்பற்ற பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தங்களது உயிரை காப்பாற்ற வேறு மாகாணங்களுக்கு இடம்பெறும் நிலை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் முன்னாள் தனிப்பட்ட வழக்கறிஞரான லோர்ட் பிளான்ஸ் அமெரிக்காவின் புதிய சட்டம் அதிபராக பொறுப்பேற்க செனட் சபை ஒப்புதல் அளித்துள்ளது. 100 உறுப்பினர்களை கொண்ட செனட் சபையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் டொல்பிளான்ஸுக்கு ஆதரவாக 50 வாக்குகளும் எதிராக 49 வாக்குகளும் பதிவாகியிருந்தன. குடியரசுக் கட்சி செனட்டர்களான சூசன் ஹாலின்ஸ் மற்றும் லீசா முர்கோவ்லிஸ் ஆகியோர் அவருக்கு எதிராக வாக்களித்திருந்தனர். அதேவேளை குடியரசுக் கட்சி செனட்டர் பில் காஸ்டி அளித்த ஆதரவு வாக்கு அவரது நியமனத்தை உறுதி செய்தது. ட்ரம்ப் நிர்வாகத்துடன் தொடர்புடைய வரி மற்றும் நிதி ஒப்பந்தங்கள் தொடர்பான சில சர்ச்சைகள் டொனால்ட் பிளாஸின் செனட் ஒப்புதலுக்கு தடையாக இருந்தன. அவற்றின் மாற்றங்களை மேற்கொள்வதாக அவர் எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்ததை தொடர்ந்து செனட் வாக்கெடுப்பு நடைபெற்றது. முன்னதாக முன்னாள் சட்டமா அதிபர் பாம்போண்டி பதவியிலிருந்து விலகியதைத் தொடர்ந்து 1 முதல் டொனால்ட் பிளாஸ் பொறுப்பு சட்டமா அதிபராக செயற்பட்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் உச்சத்தலைவர் மொஸ்தபா கமேனி உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக இஸ்ரேல் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ள நிலையில் அவர் சிலருடன் கலந்துரையாவது போன்ற காணொலியை ஈரான் வெளியிட்டுள்ளது. அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து அவரது மகன் மொஸ்தபா கமேனி உச்சத்தலைவராக பதவியேற்றார். ஆனால் அதன்பின் அவர் பொது நிகழ்ச்சிகளில் அதிகம் தோன்றவில்லை. அதனால் அவரது உடல்நிலை குறித்து பல்வேறு செய்திகள் வெளியாகி வந்தன. இந்த நிலையில் ஈரானின் அதிகாரப்பூர்வமான மெஹர் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள திகதியிழப்பாளாத காணொலியிலே மொசபாக மேனி சிலருடன் உரையாடுவது போன்ற காட்சி இடம்பெற்றுள்ளது. அவரது உடல்நிலை குறித்து வெளியாகியுள்ள தகவல்களுக்கு ஈரான் தரப்பில் வெளியிடப்பட்ட முக்கிய பதிலாக பார்க்கப்படுகிறது.
3: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: இலங்கைக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. முதலில் விளையாடிய இலங்கை அணி 363 ஓட்டங்களுக்கு ஆட்டத்தை இடைநிறுத்தியது. பதிலுக்கு இந்திய அணி 357 ஓட்டங்களை பெற்றது. இரண்டாவது இன்னிங்ஸில் இலங்கை அணி 6 விக்கெட் இழப்புக்கு 200 ஓட்டங்களை பெற்று ஆட்டத்தை இடைநிறுத்தியது. இதனால் இந்திய அணிக்கு 207 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. இந்திய அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி ஆகஸ்ட் 15 காலையில் தொடங்க உள்ளது.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன் பயோசெல் கால் 416-700-2222
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். வலிவடக்கு மக்கள் தங்களது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தையில் இன்று 8வது வாரமாக போராட்டத்தை முன்னெடுத்தனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் வேகமாக பரிபெறும் காற்றுத்தீ காரணமாக மாகாண அவசர கால நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் உச்சத்தலைவர் மொசபாக் அமீனியுடன் சிலர் கலந்துரையாடுவது போன்ற காணொலியை ஈரான் வெளியிட்டுள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்என் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 5:30 இடம்பெறும்.

0: உங்களோடு என்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: தொண்டபெரும் பாகத்தில் 25 பாகம் செலுத்ததாக இருக்கிறது. சூரியோலை நிறைந்து காணப்படுகிறது. 29 பாகம் செலுத்ததாக உணரப்படுகிறது. காற்று தற்பொழுது தென் கிழக்கு திசை நோக்கி 5 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பகல்பொழுது அதிகூடிய வெப்பநிலை 28 பாகை செலுத்ததாக இருக்கும். 33 பாகை செலுத்ததாக உணரப்படும். இரவு பொழுது 20 பாகை செலுத்ததாக குறைவடைந்து மீண்டும் நாளை திங்கட்கிழமை 27 பாகை செலுத்ததாக இருக்கும். சூரியோடியுடன் முகில்கூட்டம் இணைந்து காணப்படும். நாளை சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது வானம் தெளிவாக காணப்படும். 17 பாகை செலுத்ததாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை 27 பாகை செலுத்ததாக இருக்கும். சூரியோலை நிறைந்திருக்கும். தொடர்ந்து புதன் வியாழக்கிழமைகளில் சூரியோலியுடன் முகில்கூட்டம் இணைந்து காணப்படும். வியாழன் வெள்ளி சனிக்கிழமைகளில் சூரியோலி நிறைந்த நாட்களாக இருக்கப் போகின்றன. புதன்கிழமை 12ஆம் தேதி 27 பாகை செல்சியஸ், 13ஆம் தேதி 26 பாகை செல்சியஸ், 14ஆம் தேதி 25 பாகை செல்சியஸ், 15ஆம் தேதி 24 பாகை செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை பிரதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. தொண்டபெரும் பாகத்திலே 164.9 சாதாரண எரிபொருள் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. நள்ளிரவு எந்தவித மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று நள்ளிரவுக்கான மாற்றங்கள் இனி அறிவிக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம், விலை கூடுகிறதா குறைகிறதா அல்லது இதே அளவிலே பேணப்படுகிறதா என்று. இன்றும் கூட நாங்கள் வணிக தகவலை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் நிறுவனத்திலே அவர்கள் உங்களுக்கான நிகழ்ச்சி 1 மணியிலிருந்து 2 மணி வரை அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதோடு அவ்வப்போது நாங்கள் SC4K நிறுவனத்திலிருந்தும் தகவலை வழங்கி கொண்டிருக்கின்றோம்.
2: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
6: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
1: உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவிக்கும் முகமாக டிவிஐ சிவாரப்போது அவர்களுடைய பாடல்களை ஒளிபரப்பி வருகிறது. உங்களிடம் கூட இந்த பாடல் தொகுப்பில் இருந்தால் அனுப்பி வைங்கள். அவ்வப்போது நாங்கள் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்புவோம், வானொலியிலே ஒளிபரப்புவோம். பிரதி செவ்வாய்க்கிழமை தோறமிரவு 8:30 முதல் 9:30 வரை மியூசிக் கனெக்ட் இசையால் இணைவோம் என்ற இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நேரடியாக உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து உங்களை பாடி மகிழ்வித்து வருகிறார்கள். எனவே அந்த வழியிலே நீங்களும் இணைந்து கொண்டு அவர்களை உற்சாகப்படுத்தலாம். உங்களுக்கு விரும்பிய பாடல் நூறு வரிகளை பாட சொல்லி கேட்கலாம். நிச்சயமாக அவர்கள் உங்களில் பாடி மகிழ்விக்க காத்திருக்கின்றார்கள். அந்த நிகழ்ச்சியை டிவி ஹெச்டி தொலைக்காட்சியின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் தளத்திலே உலகம் அங்குமே நீங்கள் பார்த்து மகிழலாம். ஹெச்டி டூவிலே தொடர்ந்து பிற்பக்கத்திலேயே நீங்கள் வானொலி ஊடாக அந்த நிகழ்ச்சியை நேரடி ஒளிபரப்பினை பிரதி செவ்வாய்க்கிழமைதோறும் 8:00 to 9:30 வரை நீங்கள் பார்த்து மகிழலாம். அதோடு டிவிஐ தொலைக்காட்சியின் 25வது பிறந்த நாள் வரப்போகிறது. எனவே அந்த சிறப்பு நிகழ்ச்சிகள் கூட நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்து மகிழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்பாருங்கள். இப்பொழுது சிஎம்ஆர் ஸ்டார் சர்ச் 2019 இசைத்தொகுந்து பிரவீன் மணியின் இசையிலே அல்பா சம்திங் பாடல்கள் எழுந்த திவ்யா விவேகானந்தன் பாடிய பாடல் சுண்ட கட்சி சோறு மதிய வேளையிலே இந்த சோற்று பாடலை கேட்டால் வயிறு நிரம்பிவிடும். அதற்கு பிறகு நீங்கள் அப்படியே காலால் இந்த ரெக்லைனர் சோஃபாவிலே அப்படி காலை தூக்கி வைத்துக்கொண்டு நித்திரை கொள்ளலாம். ஒரு குட்டி தூக்கம் சொல்லலாம். அந்த ரெக்லைனர் சோஃபாவை பிரிப்பேர் செய்ய போகிறார்கள் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் நிறுவனம். சரி, அது அந்த ரிப்பீட் மோட்டிலே இருக்கிறது. அந்த ரிப்பீட் மோட்டை ஒரு எடுத்து விடும்படி வாசலில் சொல்ல வேண்டும். பார்ப்போம், பாடல் தொடர்ந்து சந்திப்போம்.

0: இன்னும்
1: வரல காசு.
2: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? Susan.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: நேரம் 11:27. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொள்கிறீர்கள். விளம்பரம் இல்லாமல் வியாபாரம் இல்லை, வியாபாரம் இல்லாமல் விளம்பரம் இல்லை, விளம்பரம் இல்லாமல் வருமானம் இல்லை. சார், இப்பொழுது நாங்கள் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் நிறுவனத்துக்கு செல்ல போகிறோம். அங்கே வாசன் மற்றும் ரஜி காத்திருக்கின்றார்கள் விளம்பர தகவலை தருவதற்காக. இங்கே தளபாளம் நிறுவனம், எனவே தளபாளங்கள் பெட்ரூம் செட்டுகள் இருக்கின்றன, சோஃபாக்கள் இருக்கின்றன, டைனிங் டேபிள்கள் இருக்கின்றன. அந்த ரிப்பீட் ஒன்றை எடுத்து விட வேண்டும். சரி, இருவருக்கும் வணக்கம்.
6: வணக்கம் செந்தில்நாதன். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் உங்களுக்கு நிறைய தளபாடங்கள் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு பிடித்தமான தளபாடங்களை நீங்கள் வாங்கி செல்லலாம். தளபாடங்கள் இன்று உங்களுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீயாகவும் உங்களுக்கு கிடைக்கின்றது. அது மட்டுமின்றி நீங்கள் உங்களுடைய தளபாடங்களை நீங்கள் அதனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவையான நீங்கள் அவர்களுடன் தொடர்பு கொண்டும் உங்களுக்கான தளபாடங்கள் பற்றிய விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 905-302-9494 என்ற இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த தளபாடங்கள் பற்றிய விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி உங்களுடைய புது வீட்டுக்கு செல்பவராக இருந்தாலோ, அல்லது உங்களுடைய வீடுகளை நீங்கள் அழகுப்படுத்துவதாக இருந்தாலோ, அல்லது ரெனோவேட் பண்ணுவதாக இருந்தாலோ, நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடமாக 294 வோக்கர் டிரைவ் பிரம்டனில் இருக்கிற கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சருக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான தளபாடங்களை நீங்கள் வாங்கி சென்று உங்களுடைய வீடுகளை நீங்கள் அழகுப்படுத்திக் கொள்ளுங்கள்.
7: வணக்கம் வணக்கம் வணக்கம் ரஜி, அண்ட் வணக்கம் டு ஆல் அவர் லிசனர்ஸ், சிஎம்ஆர் லிசனர்ஸ். சோ யூ நீட் டுடே எனி ஃபர்னிச்சர், யூ நீட் கிங் சைஸ் பெட்ரூம் செட், யூ நீட் பவர் ரிக்ளைனர், லெதர் ரிக்ளைனர், யூ நீட் மசாஜர் ரிக்ளைனர், யூ நீட் ஹார்ட் ஃபோம் மேட்ரஸ், யூ நீட் சோஃபா கம் பெட், வாட் எவர் யூ நீட் யுவர் இன் யுவர் ஹவுஸ், யூ நீட் எனி ஃபர்னிச்சர், தென் பிரிங் யுவர் கார் ஃபாஸ்ட் அட் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். சோ அவர் அட்ரஸ் இஸ் 294 வோக்கர் டிரைவ். Big discount is waiting for you. Big gift is waiting for you. Plus today, buy any furniture, bedroom set, sofa set, dining table, coffee table. No tax. You don't pay any tax today. So if you need any furniture, then all the CMR listeners, Vango at Grand Home Furniture. So our address, please note the address, 294 Walker Drive is our address. Queen at Gateway is the main intersection. We are located backside of the Queen Walmart. Now I can give you deal. On real marble dining table with 6-chair designer, 6-chair velvet, 6-chair. So real marble table with 6-chair, the regular price was $2,500. Who will come right now? $2,500 illa, $2,000 illa, $1,500 illa, $1,000 illa, $800 illa, $700 illa, $600 illa, $500 illa. Real marble table with 6-chair, designer 6-chair, $499. First 10 customers get air fryer free. Real marble table with 6-chair, $499, and air fryer free. Plus, no tax. And if we need queen size mattress, queen size orthopedic deluxe mattress, just for $99 only. Yes, you heard it right. Queen size orthopedic deluxe mattress, just for $99 only. Plus, no tax today. So you know where to come. It's a Grand Home Furniture, 294 Walker Drive. One more thing, Raji. If customer come from Scarborough, between Ajax Pickering, today buy anything, get $100 gas card free. Tell me your address. We are coming from Pickering, Ajax, between Scarborough. Get whatever you buying, get $100 gas card free. No tax, get $100 gas card free. get microwave free table with 6 year $4.99. So lots of gift and discount is waiting for you. So you know where to come. So our address is 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive is our address. Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Walmart. Grand Home Furniture. No tax, no tax, no tax, no tax, no tax, no tax event. Nandri to everyone. Mindam
2: பல்வேறு விதமான சலுகைகள் மற்றும் வரி சலுகைகள் மட்டுமல்ல பல்வேறு பரிசுகளையும் வழங்கி உங்களை இப்போது மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் காம் பர்னிச்சர்ஸ் எப்போதுமே உங்களது இல்லத்தை பிரம்மாண்டமான முறையில் நீங்கள் மாற்றுவதற்கேற்ற பல சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம். நன்றி செந்தில் நாதன்.
5: நன்றி வாசன். நன்றி ரஜி. மீண்டும் சந்திப்போம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
8: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
9: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
10: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ டாட் சிஏ. சிஎம்ஆர் 101.3 FM.
5: நேரம் 11:34 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். ஸ்கிராட் கோடிங் ஃபார் கிட்ஸ் நிறுவனத்துக்கு செல்ல போகிறோம். அங்கே அருண்குமார் இருக்கிறார்கள். மேலதி தகவலை வழங்குவதற்காக மீண்டும் சந்திக்கின்றோம். அருண்குமார் வணக்கம்.
11: இனிய காலை வணக்கம் செந்தில்நாதன். காலை வணக்கம் நேர்களே. ஆமாம், ஒரு மகிழ்ச்சியான விடயம், பயனுள்ள விடயத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மகிழ்ச்சி தான். ஸ்காப்ரோ, அதாவது ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் விற்பி ஆகிய இடங்களிலே நேரடி வகுப்புகளையும், அதேவழிலே கனடா முழுவதிலுமாக ஆன்லைன் வகுப்புகளையும் நடத்தி கொண்டிருக்கிறது இந்த ஸ்கிராச் கோடிங் நிறுவனம். இது ஸ்கிராச் கோடிங் போக்கெட்ஸ், குறிப்பாக சுருக்கமாக அதை SC போக்கு என்று அழைப்பார்கள். ஏன் இந்த வகுப்புகள் முக்கியமானது என்று சொன்னால், இனிவரும் காலங்களிலே இப்போது இந்த கணனியோடு தான் எல்லாருமே இணைந்திருக்கின்றோம், கம்ப்யூட்டரோடு. இப்போது AI உலகமாக அது மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு AI புரட்சி ஒன்றையே நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நொலேஜ் இல்லாமல், இந்த அறிவில்லாமல் இனி பல்கலைக்கழக உயர்கல்வி சிறப்புகளோ சாதனைகளோ அல்லது வேலைவாய்ப்புகளில் சிறந்த இடங்களையோ நாங்கள் பெற முடியாது என்பதுதான் அடிப்படையான விடயம். எனவேதான் இந்த கோடிங் கிளாஸஸ் என்பது மிக மிக முக்கியமானது. ஆனால் இதில் என்ன விடயம் என்றால், பல வீடுகளிலே பல பெற்றோருக்கு இப்படி ஒரு விடயம் இருப்பதே தெரியாது. பிள்ளைகள் அதை வீட்டில் சொல்வதும் இல்லை. அதே வேளையிலே பெற்றோருக்கு தெரியாது, இது அவர்களுக்கு புரியாது என்று நினைத்துக் கொண்டே பல பிள்ளைகள் அதை தவிர்த்து விடுகின்றார்கள். எனவேதான் இது ஒரு மிக முக்கியமானது. இப்போ அநேகமாக இங்கிருக்கக்கூடிய எல்லா பாடசாலைகளிலும் இது ஒரு கல்வி திட்டமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். சில இடங்களிலே இதை கற்பிப்பதற்கான தகுதிகான ஆசிரியர்கள் இல்லை என்பதே உண்மையான விடயம். ஆனால் இந்த ஸ்கிராச் கோடிங் நிறுவனம் இந்த துறை சார்ந்து கற்பிக்கின்ற ஒவ்வொருத்தருமே துறை சார்ந்த நிபுணத்துவமான ஆசிரியர்களை கொண்டே இதை கற்பிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஸ்கிராச் கோடிங் நிறுவனத்திலே கல்வி கற்ற பல பிள்ளைகள் இன்றைக்கு கனடாவினுடைய லீடிங் பல்கலைக்கழகங்களிலே நல்ல நல்ல நிலையிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆரம்ப கல்வியை இங்கே, அதாவது இந்த கோடிங்கினுடைய ஆரம்பத்தை இங்கே பெற்றவர்கள் பல்கலைக்கழகங்களிலே லீடிங் பல்கலைக்கழகங்களிலே நல்ல இடங்களிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதோடு வேலை வாய்ப்புகளிலும் அவர்கள் சிறந்த சாதனைகளை எட்டியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயம். அப்படியான மாணவர்களையும் இந்த ஓபன் ஹவுஸ்ல நீங்கள் சந்திக்கலாம் என்பது ஒரு மகிழ்ச்சியானது. இங்கே ஓபன் ஹவுஸ் எதற்கான சொன்னால், நாளை முதல், அதாவது August 10 நாளை முதல் வருகின்ற வியாழன், August 13 வியாழன் வரையாக ஸ்கிராச் கோடிங் நிறுவனம் ஒரு ஓபன் ஹவுஸ் நடத்துகிறது. யாருக்கு என்று கேட்டால், மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும். அதாவது இந்த ஸ்கிராச் கோடிங் என்றால் என்ன, இது மாணவர்களுக்கு ஏன் முக்கியமானது, இது பல்கலைக்கழக கல்வியிலே எவ்வளவு பயனுள்ளதாக அல்லது எவ்வளவு தாக்கத்தை செலுத்துகிறது, வேலைவாய்ப்புக்கு ஏன் முக்கியமானது, இதை ஏன் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இதை படிப்பிக்க சொல்ல வேண்டும் அல்லது படிப்பிக்க வேண்டும், இப்படி பல விடயங்கள் நேரடியாக பிள்ளைகளும் பெற்றோரும் வந்து அறிந்து இருந்து பார்த்து எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை இந்த ஓபன் கவுஸ் கொடுக்க போகிறது. டீச்சர்ஸை நேரடியாக சந்திக்கலாம். ஏற்கனவே இந்த ஸ்கிராச் கோடி நிறுவனத்திலே கல்வி கற்று இப்போது பல்கலைக்கழகங்களில் பயின்று கொண்டிருக்கின்ற படித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் நீங்கள் சந்திக்கலாம். எனவே இந்த இதை எல்லாவற்றுக்குமான பதிவுக்காக நீங்கள் அழைக்கூடிய தொலைபேசி இலக்கம் 4161 0374. இது தெரியாதவர்கள், இது ஏனோதானோ ஒன்று செல்லாமல், இது எங்களுக்கு பிள்ளைகள் சொல்லவில்லை என்று கடந்து செல்லாமல் ஒரு முறை அழைத்து இந்த கோடிங் என்றால் என்ன, ஏன் பிள்ளைகளுக்கு முக்கியம், இதை ஏன் நீங்கள் சொல்லித்தருகிறீர்கள், இப்படி எல்லா விடயங்களையும் ஒரு முறை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு இதன் முக்கியத்துவம் புரியும். அதே வேளையில் இதிலே 4 தொடக்கம் 18 வயது வரையான பிள்ளைகள் கல்வி கற்கலாம் என்பதும், நேரடியாக என்று சொன்னால் ஸ்காப்ரோ விட்பி மார்க்கத்திலே நேரடியாக நீங்கள் இன்பர்சனாக இணைந்து கொள்ளலாம். கனடா முழுவதிலும் வேறு எந்த பாகத்தில் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் மூலமான கிளாஸஸிலே இணைந்து கொள்ளலாம் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. எனவே தகவல் தெரிந்தவர்கள், அதாவது இதை அறிந்து கொள்ளக்கூடியவர்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய அண்ணன் அக்கா தம்பி என்றிருக்கக்கூடிய குடும்பங்களுக்குள் இதை பகிர்ந்து கொள்ளுங்கன்னு சொன்னா எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த கோடிங் கிளாஸஸ் வந்து அடிப்படையானது. இது இல்லாமல் இனி பல்கலைக்கழக சாதனைகளை, அதாவது சிறந்த பெறுபவர்களை பெறுவதிலே நிறைய சிக்கல்களை பிள்ளையர்கள் பெறுவார்கள். அதனால் தான் இந்த கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவமாக இருக்கிறது. ஒருமுறை நீங்க அழைத்து பேசுகிற போது இதை தமிழிலே விளங்கப்படுத்துவதற்கு டீச்சர்ஸ் காத்திருக்கிறார்கள். அழைத்து பேசுங்கள். 416-561-0374 416-561-0374 416-561-0374 416-561-0374 மீண்டும் சந்திக்கலாம். நன்றி சந்திரலாளர்.
12: நன்றி அருண்குமார். மீண்டும் சந்திப்போம்.
13: எட்ட முடியா இல்லை CMR தமிழ் FM 101.3.
12: நேரம் பாவலூர் மணி 38 நிமிடம். CMR தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். பன்னீர் வழிக்கு பார்த்து

0: 6116 ஆயிஷா சில்க். கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: ரஞ்சித் பாடுகின்ற பாடல்
3: நண்பா நம்பி வடா நாங்க தோல் கொடுப்போம் தனியா நீயும் நின்னா கைதான் கொடுப்போம் நண்பா.

0: FM. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்,
1: 12 மணி 45 நிமிடம் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். உங்களுக்காக சிறிய கதையொன்று ஒலிபரப்பாகும். அந்த கதைக்கு பொருத்தமான பாடல்களோடு நீங்களும் இணைந்து கொண்டு பாடல்களை தெரிவிக்கலாம். நீங்கள் தெரிவிக்கின்ற பாடல்களிலே நாங்கள் 2 அல்லது 3 பாடல்களை தெரிவு செய்து பின்பு வாக்கெடுப்பின் மூலம் எந்த பாடல் பொருத்தமாக இருக்குமோ அந்த பாடலை ஒலிபரப்பு செய்ய காத்திருக்கின்றோம். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4165930055 கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் நிறுவனத்துக்கு மீண்டும் செல்லப் போகின்றோம். அங்கு வாசன் மற்றும் ரஜி இருவரும் காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களோடு இருவருக்கும் மீண்டும் வணக்கம்.
2: மீண்டும் வணக்கம் செந்தில்நாதன் நேயர்களே. இப்பொழுது நாங்கள் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸிலிருந்து பல்வேறு விதமான தளபாடம் மற்றும் தளபாட சலுகைகள், விற்பனைகள், வரி சலுகைகள், இன்னும் சூக் வழங்குகின்ற பேரம் பேசல் தகவல்கள் என்பவற்றுடன் இணைந்திருக்க போகின்றோம். இன்றும் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் பல்வேறு விதமான தளபாட விற்பனைகள், குறிப்பாக டைனிங் ரூம் ஃபர்னிச்சர்ஸ், பெட்ரூம் ஃபர்னிச்சர்ஸ், லிவிங் ரூம் ஃபர்னிச்சர்ஸ் என்று பலவற்றை உங்களுக்கு பல வித சலுகைகள் ஊடாக வழங்க காத்திருக்கின்றார்கள். பல்வேறு நாடுகளிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட தளபாடங்கள் இருக்கின்றன, கஸ்டம் மேட் தளபாடங்கள் இருக்கின்றன, கனேடியன் மேட் தளபாடங்கள் இருக்கின்றன. அவை உங்கள் இல்லங்களுக்கு பொருத்தமான வகையில், ஒரு கொண்டோ இல்லமாக இருக்கலாம், அல்லது ஒரு டவுன் ஹவுஸ் ஆக இருக்கலாம், அல்லது ஒரு பிரம்மாண்டமான வீடாக இருக்கலாம், அவற்றுக்கு வேண்டிய பல வித பரிமாணங்கள், அளவுகள் கொண்ட பல்வேறு நிறங்கள், பல்வேறு வடிவமைப்புகள் கொண்ட நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய தளபாடங்கள் இங்கே விற்பனைக்கு இருக்கின்றன. நீங்கள் அவற்றை கொள்முதல் செய்வதற்கு செய்ய வேண்டியது இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ்க்கு வர வேண்டும். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான புதிய சலுகைகள் மற்றும் பரிசில்கள் போன்றவற்றை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவற்றுடன் இப்போது எங்களுடன் சூ கிணைந்து கொள்கின்றார். என்ன தகவலுடன்?
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் டு எவ்ரிபாடி. இட்ஸ் எ கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். சோ டுடேஸ் எ லைவ் ஆன் லொகேஷன் ப்ரோக்ராம். சிஎம்ஆர் லிசனர்ஸ், இஃப் யூ நீட் எனி ஃபர்னிச்சர் டுடே, டுடே இஸ் நோ டாக்ஸ், நோ டாக்ஸ், நோ டாக்ஸ், நோ டாக்ஸ், நோ டாக்ஸ், நோ டாக்ஸ் ஆன் ஃபர்னிச்சர். யூ நீட் கிங் சைஸ் பெட்ரூம் செட், யூ நீட் சோஃபா செட், யூ நீட் கனேடியன் மேட் கஸ்டமைஸ் சோஃபா செட், யூ நீட் மசாஜர் பவர் ரெக்லைனர், ஹார்ட் ஃபோம் மேட்ரஸ், வாட் எவர் யூ நீட் இன் ஃபர்னிச்சர் today, please bango bango bango all the CMR listeners, bring your car fast at Grand Home Furniture, 294 Walker Drive, Grand Home Furniture, Grand Home Furniture. Today's a big saving, big gift is waiting for you, and no tax on furniture. So now I can give you deal on modern sofa set. If you look for leather sofa set, 3-seater sofa, 2-seater luxury with single chair, black color leather sofa set, modern sofa set with silver chrome legs. So sofa, luxury and chair, 3-seater sofa, 2-seater luxury with single chair, black color leather, chrome legs, modern sofa set. The regular price was $1,500. Not bought today, not $1,500. $1,500 இல்ல, $1,300 இல்ல, $1,000 இல்ல, $900 இல்ல, $800 இல்ல. All three pieces only for today. Get $799. You heard it right. All three pieces complete sofa set. Get $799. First 10 customer who will come right now in store, 294 Walker Drive, complete sofa set. Get $799. First 10 customer get big screen TV, television TV. Free. Sofa, lapsed and chair, $799. Get big screen TV free. And second, no tax. Just pay $799. Get free TV and don't pay any tax today on furniture. If you're looking for குயின் சைஸ் பெட், குயின் சைஸ் பிளாட்ஃபார்ம் பெட், லெதர் பெட், ஹெட்போர்ட், ஃபுட்போர்ட் ரெயில், நோ நீட் பாக்ஸ் ஸ்பிரிங், நாட் ரிக்வயர்ட் பாக்ஸ் ஸ்பிரிங், குயின் சைஸ் பிளாட்ஃபார்ம் பெட். த ரெகுலர் பிரைஸ் வாஸ் $600 ஃபார் டுடே ஓன்லி. குயின் சைஸ் பிளாட்ஃபார்ம் பெட் $199, கெட் டோஸ்டர் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ ஓன்லி ஃபார் டுடே, பிளஸ் no text today. So whatever you need, do you need massager, recliner, bedroom set, sofa set, hydraulic bedroom set, all the CMR listeners, one go to Grand Home Furniture. So our address is 294 Walker Drive, Walker Drive is our address. Queen and Gateway is the main intersection. We are located back side of the Queen Walmart, 294 Walker Drive, Grand Home Furniture, Grand Home Furniture. Nandri to everyone. Mindam Sandeep. But remember one thing, only for today, on all showroom, for whole furniture, no text, only for today. If you come tomorrow, then you have to pay tax. Only for today, no tax. All the CMR listeners, one go.
4: ஆமாம், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ல உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீயாக இன்றைக்கு தளபாடங்கள் உங்களுக்கு இருக்கின்றன. மறந்து விடாதீர்கள், வந்து உங்களுக்கு பிடித்தமான தளபாடங்களை வாங்கி செல்லுங்கள். வர வேண்டிய இடமாக 294 வோக்க டிரைவ், பிரம்டனில் இருக்கிற கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சருக்கு வாருங்கள். நீங்கள் தளபாடங்கள் பற்றிய மேலதிக தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் விரும்பினால், நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 905-302-9494 என்ற இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டும் நீங்கள் தளபாடங்கள் பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், வர வேண்டிய இடமாக 294 வோக்க டிரைவ், பிரம்டனில் இருக்கிற கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சருக்கு வாருங்கள். தொடர்ந்து சந்திப்போம்.
1: ஆமாம், அவர் ஒரு மலை அடிவாரத்தில் நின்று பேசுவது போன்று அது எதிரொலிக்கிறது. நீங்கள் பேசும்பொழுது அப்படி கேட்கவில்லை, எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. பார்ப்போம், அது பற்றி தொடர்ந்து பேசிக்கொள்வோம். நன்றி வாசன், நன்றி ரஜி, மீண்டும் சந்திப்போம்.
5: The friendly radio for Tamils around the universe, CMR Tamil FM 101.3.
6: காசு வேணும்ட்டு ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், இல்லையன்ட்டு சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டியன்ட்டு அவட்ட கேட்ட, அவவும் இல்லையன்ட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்ன.
7: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
8: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
7: கெனடியன் எக்லிண்டன், சங்கரன் கோவுக்கு அருகில். அம்மா நகை அடகு மாடம், உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
9: Another Don Clean with the Don Ducks.
10: Oh, he's doing dishes with Dawn Platinum.
11: The only soap trusted to save wildlife affected by oil.
10: And Platinum removes up to 99% of grease and food residue, so he doesn't have to work so hard.
11: Well, flap my wings. What'll he do with all that unused elbow grease?
10: Organize the fridge, the spice rack, the junk drawer.
11: What are you quacking on about? He's gonna make enchiladas.
10: More dishes? That's giving this duck goosebumps.
9: Dawn Platinum, the better grease getter.
7: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட், ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம், பேர்ச் மவுண்டில். குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
12: மஜா சூப்பர் பாடி மஜா. ஹே தி சுமார், மை கார் மை பெட்ரோல் மை ரோட், நாதா ரூல்ஸ் தெரியாம காரோட்.
13: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
14: If we know it's wrong, why do we still do it?
7: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
15: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
1: கிரி திரைப்படத்திலிருந்து தேவன் நான் ராதா ஸ்ரீராம் பாடுகிற பாடல் டைப்

0: நேரம் 11:58 நிமிடம். சிம்மாள் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது மீண்டும் நாங்கள் ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் நிறுவனத்துக்கு செல்ல போகிறோம். அங்கே அருண்குமார் காத்திருக்கின்றார். வணக்கம் அருண்குமார்.
1: மீண்டும் வணக்கம் செந்தில்நாதன். வணக்கம் நேர்களே. ஆமாம், இது ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் நிறுவனம், குறிப்பாக அதை SC4K என்று அழைப்பார்கள். ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் என்பது அதன் விரிவாக்கமாக இருக்கும். எனவே இப்போது, அதாவது கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக, இந்த கோடிங் கிளாசஸ் தொடர்பான வகுப்புகளை அவர்கள் இங்கே வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மார்க்கம், ஸ்காப்ரோ, விட்பி ஆகிய இடங்களிலே நேரடியான வகுப்புகளை நடத்துகின்ற இந்த நிறுவனம் கனடா முழுவதிலும் என்று பார்க்கிற போது ஆன்லைனூடாக மாணவர்கள் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை மாணவர்களுக்கு தருவதோடு பெற்றோர்கள் அந்த கல்வி தொடர்பான விளக்கங்களை ஆசிரியர்களோடு கதைத்து பெறுவதற்காக வெபினார் வசதிகளையும் செய்து கொடுக்கிறது. வெப்சைட் ஊடாக அவர்கள் பெற்றோர்களும் இணைந்து கொண்டு அந்த கல்வி பிள்ளைகள் படிப்பதை கவனிக்க முடியும். இப்படி ஒரு வசதியை கனடா முழுவதிலும் தூரிடங்களுக்கு இருக்கக்கூடிய பெற்றோருக்காக அது செய்து கொடுக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு வகுப்பிலுமே 1.5 மாணவர்கள் மட்டுமே சேர்க்கப்படுகிறார்கள். இதை ஒரு வியாபார ரீதியாக பார்த்தால் அவர்கள் எவ்வளவு பேரையும் சேர்க்கலாம், ஆனால் கல்வியை ஒரு சேவையாக பார்ப்பதனால் 1.5 பிள்ளைகளை மட்டுமே ஒரு வகுப்பில் சேர்க்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தனித்தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக அவ்வளவு கவனமாக அதை செய்கின்றார்கள். கட்டணம் என்று பார்க்கிற போது ஒப்பீட்டளவிலே இந்த கோடிங் கிளாசஸுக்கு மற்ற இடங்களில் என்ன கட்டணமோ அதை விட மிக குறைந்த கட்டணமே வழங்க கேட்கின்றார்கள், அதாவது பெற்றுக் கொள்கின்றார்கள். அதிலும் ஒரே குடும்பத்தில் 1க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இணைகிற போது இன்னும் கூடுதல் குறைந்த கட்டணத்திலே அந்த கல்வியை அவர்கள் வழங்குகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. எனவே இது ஒரு சிறந்த வாய்ப்பு. முதல்ல கோடிங் என்றால் என்னவென்று சொன்னால், கோடிங் என்பது கணினியோடு கம்ப்யூட்டரோடு பேசுவதற்கான மொழி. எப்படி எங்களுக்கு சர்வதேச உரையாடலுக்கு ஆங்கிலம் தேவையோ, நாங்கள் சிறு வயதிலே படிக்கக்கூடிய மேத் என்பது எவ்வாறு இன்று வரை எங்களுக்கு மிக பயனுள்ளதாக வாழ்க்கை முழுவதும் பயணப்படுகிறதோ, அதுபோல இந்த கோடிங் என்பது தவிர்க்க முடியாமல் பாடசாலை கல்வி, பல்கலைக்கழகம், வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றிலும் இந்த நாலேஜ் என்பது தேவையான ஒன்று. இதிலே படிப்பதனால் வெறுமனே கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் மட்டுமல்ல, இயல்பாகவே உங்கள் பிள்ளைகள் ஒரு புத்தி கூர்மை உள்ள பிள்ளைகளாக, நுண்ணறிவு உள்ள பிள்ளைகளாக, எந்த ஒரு சவால்களையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள பிள்ளைகளாக இருப்பார்கள். அதாவது ஒரு டீம் லீடர்ஸ் ஆக வரக்கூடிய ஒரு ஒரு என்றால் அவர்கள் புரோகிராமை உருவாக்குவார்கள். அந்த புரோகிராமில் வரக்கூடிய பிரச்சனைகளை அவர்களே கையாள்வார்கள், அவர்களே அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் காண்பார்கள். அப்ப இந்த நாலேஜ் எல்லாம் இந்த கல்வி மூலமாக வளர்க்கப்படுகிறது. எனவே உங்கள் பிள்ளைகள் இயல்பிலேயே ஒரு குறிப்பிடத்தக்கது. இப்போது இதற்கான ஓபன் கோர்ஸ் ஒன்றை நாளை திங்கள் தொடக்கம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை வரை இந்த நிறுவனம் நடத்த இருக்கிறது. எனவே இந்த ஓபன் கோர்ஸிலே பெற்றோர்கள் கலந்து கொள்ள முடியும், கலந்து கொண்டு டீச்சர்ஸோடு பேசிக்கொள்ள முடியும். இதன் இந்த கோடிங் கிளாஸினுடைய நன்மைகள் பற்றி அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். எனவே 4 தொடக்கம் 18 வயது வரையான பிள்ளைகள் இயல்பாக இந்த கோடிங் கிளாஸஸை கலந்து கொண்டு கல்வி கற்க முடியும். நாளை அதாவது திங்கள் தொடக்கம் வியாழன் வரை நடைபெறுகின்ற ஓபன் கோர்ஸிலே பங்கு பெற்றுவதற்கும் இணைவதற்குமான தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம். இயல்பாக கோடிங் கிளாஸில் இணைவதற்கும் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். தொலைபேசி இலக்கம் 416-561-0374 416-561-0374 மீண்டும் சந்திக்கலாம். நன்றி சந்திக்கலாம்.
0: நன்றி அருண்குமார், மீண்டும் சந்திப்போம். நேரம் 12:01. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். வலிவழக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தியில் இன்று 8வது வாரமாக போராட்டத்தை முன்னெடுத்தனர். ஜனவரி முதல் ஜூலை வரையிலான முதல் 7 மாதங்களில் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையிடமிருந்து இலங்கைக்கு கிடைத்த மொத்த வெளிநாட்டு பணப்பரிமாற்றம் 5,382.4 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டார்கள். நீண்டகால முதியோர் பராமரிப்பு இல்லங்களில் அந்தந்த இடத்திலேயே மேற்கொள்ளப்படும் விரைவான வைரஸ் பரிசோதனைகளை பயன்படுத்துவதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 2000 அவசர சிகிச்சை பிரிவு வருகைகளை தடுக்க முடியும் என புதிய ஆய்வு தெரிவிக்கின்றது. ஈரானின் உச்சத்தலைவர் முஸ்தபா கமேனியின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக ஸ்ட்ரீல் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ள நிலையில் அவர் சிலருடன் கலந்துரையாவது போன்ற காணொலியை ஈரான் வெளியிட்டுள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

பனிரண்டு மூன்று படம் தமிழ் பங்கேற்றுக்கொண்டிருக்கிறது. பின்பாகத்தில் 26 பாக செலுத்ததாக இருக்கிறது. சூரியோனை நிறைந்திருக்கிறது. 29 பாக செலுத்ததாக உணரப்படுகிறது. காற்று மேற்கு வட மேற்கு நோக்கி மணிக்கு 6 கிலோமீட்டர் வகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 28 பாக செலுத்ததாக இருக்கும். 33 பாக செலுத்ததாக உணரப்படும். இன்று நாள் முழுவதுமே சூரியோலி நிறைந்த நாளாகத்தான் இருக்க போகிறது. இரவு பொழுது 20 பாக செலுத்ததாக குறைவடையும். இரவு பொழுது சில இடங்களில் லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்படுகிறது. அது அதிகாலை பொழுதுலேயும் மழையாக இருக்கலாம். நாளை பகல் பொழுது திங்கட்கிழமை 27 பாக செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளியின் மகிழ்கூட்டம் நிறைந்து காணப்படும். நாளை பொழுதும் மழைக்குரிய வாய்ப்புகள் 40%. இரவு பொழுது வானம் தெளிவாக காணப்படும். 17 பாக செலுத்ததாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை மீண்டும் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். 27 பாக செலுத்ததாக இருக்கும். இரவு பொழுது வானம் தெளிவாக இருக்கும். 17 பாக செலுத்ததாக குறைவடைந்து புதன்கிழமை 27 பாக செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளியின் மகிழ்கூட்டம் நிறைந்து காணப்படும். அதேபோன்று வியாழக்கிழமை 13 சூரியோடியின் முகில்குற்றம் நினைத்து காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சரி, நேர்களே, உங்களுக்காக நாங்கள் ஒரு கதை தரப்போகின்றோம். அந்த கதைக்கு பொருத்தமான பாடல்களோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 416-599-3005 416-599-3005 அத்தோடு கனடாவில் கோடை காலத்திலே இந்த இரத்த தானம் செய்வோர் எண்ணிக்கை குறைந்ததன் காரணமாக நாட்டிலே இரத்த கையிருப்பு தொடர்ந்து குறைந்த நிலையில் உள்ளதாக கனடியன் பிளட் சர்வீஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. எனவே அவற்றையும் கவனத்தில் கொள்ளுங்கள். அந்த இரத்த தானம் எப்படி செய்யலாம் என்பதை பற்றியும் இரத்த தானம் செய்வது மூலம் யார் யாரெல்லாம் நன்மை அடைகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொள்ளப் போகிறோம். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். இப்பொழுது உங்களுக்காக ஒரு கதை ஒன்று ஒலிபரப்பாகிறது. அந்த கதையை கேட்டபடியே நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அந்த கதைக்கு பொருத்தமான பாடல்களை தெரிவித்து செய்யலாம். 416-599-3005

0: Hello? Hello? ஒரே நம்பர்ல இருந்து ரெண்டு தரம் வந்திருக்கு, ஆனா எந்த விதமான பதிலும் இல்ல. காலம் கெட்டிருக்கு.
1: ஓகே, நான் பிரகாசிக்கிறேன், வீட்டை வந்துட்டேன், ஃபோன் பண்றேன். ஓகே பாய்.
0: இப்பதானே தெரியுது
2: என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கிறீர்.
0: யா யா, உங்களால எனக்கு என்ன என்ன மிஞ்சினது?
2: என்னால என்ன மிஞ்சினதோ?
0: தலைவடிதானே மிஞ்சினது.
2: என்ன சொல்றீர்?
0: அவர் ரெண்டு தரம் போன் எடுத்துட்டு நான் போன்ல ஆன்சர் பண்றேன்னு ஒன்னு பதில் ஒண்ணும் சொல்லாம போனை
2: வச்சுட்டான்.
0: இப்ப உங்களுக்கு அடிச்சிருக்கா?
2: ஆரப்பா,
0: வேற யாரு? உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான்.
2: என்ன கேர்ள் ஃப்ரெண்ட்? மகனை விசாரி.
0: என்ன, அவன் என்னை விட வடிவா இருப்பாவோ?
2: நிறைய
0: சொத்து இருக்கோ?
2: நீ சொல்றாள் தெரியல, சொத்து
0: உங்களோட குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அப்படித்தானே? ஆர்ட்ட சொத்து இருக்கோ அவட்ட தானே போய் வழி.
2: என்ன கதை, நீ குடும்பத்தை பிரிக்காதே. சரியோ,
0: என்ன சொல்றா உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்?
2: ஆரம்பத்துல
0: நான் கதைக்கிறது தேன் போல இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, நான் புழுகி போட்டு இப்ப நான் கதைக்கிறது கூட உங்களுக்கு இரிட்டேஷனா இருக்கு இல்லையா?
2: இப்ப நான் சொன்னே
0: பின்ன நீங்க தான் இப்ப கேட்ட. நீங்கள்
2: நான் கேட்டா நீ ஏனப்பா இப்படி கதைக்கிறான்னு கேட்டான். நீ என்னதுக்கு எல்லாத்துக்கும் இது இப்படி சொன்னீங்க? எனக்கு அப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இல்ல. சரியோ,
0: சரி, நீங்க இப்ப எனக்கு சத்தியம் பண்ணி தரணும்.
2: என்ன சத்தியம் பண்ற?
0: உங்களுக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லைன்னு சொல்லி எனக்கு நீங்க சத்தியம் பண்ணி தரணும். அதுவும் என்ன தலையில அடிச்சு நீங்க சத்தியம் பண்ணி தரணும்.
2: உண்மையில சத்தியமா எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இல்ல?
0: எந்த தலைமையில சத்தியம் பண்ணி நான் செத்து போனா உங்களுக்கு சந்தோஷம் தானே? அப்பதானே உங்களுக்கு வழி பிறக்கும், அப்பதானே அவோட போயிருக்கலாம்.
2: நீர்தானே இப்ப சொன்னீங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லி.
0: அப்படி நான் கேட்டுட்டா உன்ன சத்தியம் பண்ணணுமா? முந்தியெல்லாம் அப்படி செய்வீங்களா நீங்க?
2: என்ன கரைச்சலா கிடக்கப்பா?
0: ஏ, இப்ப நான் உங்களுக்கு கரைச்சலா வந்துட்டேன் இல்லையா? முந்தி என்ன விட்டு பிரிய முடியாது அப்படி இப்படி எப்படி எல்லாம் நீங்க புளி இருப்பீங்க? இப்ப நான் கரைச்சல் உங்களுக்கு
2: பெண்ணத்துக்கு அழுகிறேன்.
0: என்னால முடியல.
2: நான் சொல்றத கேளு. அப்படி எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையாப்பா?
0: இல்ல, நீங்க போய் சொல்றீங்க.
2: சும்மா வேலையால வந்தவனே.
0: இல்ல, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் அப்பவே சொன்னா இந்த கல்யாணம் எனக்கு வேணாமட்டு.
2: அழாதே பிளீஸ்.
0: இல்ல, என்ன தொடாதீங்க. நீங்க இப்பெல்லாம் தொட்டாலே எனக்கு ஆறு வருப்பா இருக்கு.
2: பெண்ண சொல்றீங்க.
0: சரி, இப்படி என்னால வாழ முடியாது. நீங்க அவ கூட போயிருங்க.
2: எங்க போறேன்
0: விடுங்க, நான் இந்த அம்மாட்ட போறேன்.
2: சுதா,
0: என்ன என்ன பெற்றுங்க.

0: இந்த கதைக்கு பொருத்தமான பாடலோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-593-0055 416-593-0055 பேபி என்ன இலக்கம்?
1: 496-593-0055
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
6: ஆலோசனைகளும்
5: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4761-4765-4661. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
5: சட்டரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000 GTA கிரெடிட். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
7: உங்களுக்காக ஒரு அலைவரிசை எங்களோடு நீங்கள், உங்களோடு நாங்கள்.
0: நேரம் 12:13. இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திக்கப் போகின்றோம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம் செல்வி.
0: செல்வி சொல்லுங்கள், என்ன பாடல் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் செல்வி?
8: நல்லவருக்கெல்லாம் காட்சி விழுறேன் அந்த பாட்டு.
0: நல்லவருக்கெல்லாம் எல்லாம் சாட்சிகள், எல்லாம் சாட்சிகள் ரெண்டு. சரி, பார்ப்போம் அந்த பாடல். ஏன் அந்த பாடல்?
8: மனசாட்சியம் பெற்றது அந்த அவர்த்தோட எல்லாம் மனிதனமா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்து மனிதன் அழுவதில்லை என்ற கருத்தோட.
0: சரி, அந்த அந்த காரணத்துக்காக அந்த பாடல் சொல்லியிருக்கீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம், நான் இதேன்.
0: இதேன் சொல்லுங்கள்.
9: வியட்நாம் வீடு படத்தில் இருந்து உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில் உத்திரம் கொட்டுது அந்த பாடம்.
0: உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில், ஏன் அப்படி உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில் உதிரம் கொட்டுதடி? இதயம் இருக்கிறது. சரி, இதயம் இருப்பவர்கள் இரத்த தானம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். சரி, பார்ப்போம். நன்றி
9: இதயன்.
0: ரத்தம் இல்லை, நன்றி. சரி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம், வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள், என்ன பாடல் பொருத்தமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
6: சர்மன் கேட்டாலே காக்கும் படத்துல இருந்து.
0: சர்மம்,
6: ஹலோ, சுகமா? ஆமா, நீங்க நலமா?
0: சர்மம் தலைகாக்கும், தலைகாக்கும் என்ன பாடல்?
6: ஹலோ ஹலோ சுகமா, ஆமா நீங்க நலமா?
0: ஓ, எங்களை கேட்கறீர்களா இல்ல பாடல் சொல்லுகிறீர்களா?
6: உங்களை எங்க இருக்கிறேன் பாடலும்
0: தேவையா? சந்தன்லாதன் தேவையா? சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைக்கும் அன்பா, அழுத நேர சந்திப்போம். வழக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? கலிஜுக வரதன் சொல்லுங்கள். விளங்கவில்லை. காவல்காரன். ஓ, கொப்பரான சத்தியமா நான் காவல்காரன் அந்த பாடல் சொல்லுகிறீர்கள். உங்களுடைய இணைப்பு தெளிவாக இல்லை. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பிலே இருக்கிறீர்கள்.
10: வணக்கம், ஆனந்த்.
0: ஆனந்த் சொல்லுங்கள்.
10: நீயா பேசியது
0: இப்படியெல்லாம் அன்பாக இருந்து இப்படி பேசிட்டாரு சொல்லுகிறீங்களா? சரி, ஒன்றும் செய்யலாம், நடந்தா நடந்து போயிட்டு தான், நடந்துட்டு செய்யலாம். அடுத்த நேரம் சந்திப்போம். வழக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அழைப்பில் இருக்கிறீர்கள்.
11: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
11: பாலன் கதைக்கிறேன்.
0: பாலன் சொல்லுங்கள்.
11: ஓகே, செந்தல்நாதன் நான் நினைக்கிறேன். சந்தேக கேடு சந்தோஷ கேடு.
0: சந்தேக கேடு அது சந்தோஷ கோடு என்று சொல்கிறீர்கள். பொதுவாக எல்லோருமே இந்த சந்தேகம் வந்தால் இந்த பாட்டு தான். சரி, நன்றி பாலன். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
12: வணக்கம், அலோசியஸ் கேட்கிறேன்.
0: அலோசியஸ் சொல்லுங்கள்.
12: இது வந்து அந்நியன் படத்திலிருந்து, காதல் முத்தி தவிக்கிறாடி
0: சுகுமாரி. அதுவே என் சுகுமாரி பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறீர்கள்.
12: இதுல பாரதம் சுதா மாறி கிடக்கு, அந்த படத்திலையும் அவர் சுதா காதல் முத்தினால் இப்படி
0: காதல் முத்தினா கடைக்கு பெருமளிச்சு, அது கத்தரிக்காய் தான் கடைக்கு வரும்னு சொல்லுவார். சரி, பார்ப்போம். நன்றி. அலோசியஸ் அழுத நீர் சந்திப்போம். மடக்கு வளைப்பில் இருக்கிறீர்கள்.
13: சோதி.
0: யாரு?
13: சோதி. சோதி
0: சோதி சொல்லுங்கள், என்ன பாடல்?
13: கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்.
0: கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், காதலித்தில் வேதனையே, அப்படியா? கடவுளுக்கே சாபம் கொடுக்கிறீர்கள் ஜோதியா? சரி, அவர் பாவம், நாங்கள் ஒரு ஆள் தான் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கும். அவர் எத்தனை பேர்ட்ட கஷ்டத்தை அனுபவிக்கணும்? எல்லாரும் போய் அவர்கிட்ட காலில் விழுந்தால் அவர் தான் என்ன செய்யறது? அவருமே ஏற்கனவே சில கடவுள் ரெண்டு வேண்டாம். அடுத்த நேரத்தை சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
14: வணக்கம், வாசுகி.
0: வாசுகி சொல்லுங்கள்.
14: சந்தேக கோடு அது சந்தோஷ கேடு.
0: சந்தேக கேடு என்று சொல்லுகிறீர்கள். சரி, நீங்கள் சந்தேகப்படுவீர்களா?
14: இல்லைப்பா.
0: இல்லை, சந்தேகமே இல்லை என்று சொல்லுகிறீர்கள். கதவை பூட்டி விட்டு திரும்ப வந்து பூட்டி பார்த்து அப்படி அந்த சந்தேகம் இல்லை?
14: இல்லை இல்லை, அந்த மாதிரி
0: ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறீர்கள். நன்றி வாசி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
15: வணக்கம், சின்னத்துறை.
0: சின்னத்துறை சொல்லுங்கள்.
15: ஓ, நான் நினைக்கிறேன் இந்த ஆர்வீரே மன்னவரே அன்பு மயில் வணக்கம் இந்த படம் சிவாஜி கணேசன் சரோஜாவை நடித்த படம்
0: ஆர்வீரே. சரி, அந்த பாடல் அதையும் குறித்திருக்கிறோம். அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
16: வணக்கம், நான் பகி வரைக்கிறேன்.
0: பகி சொல்லுங்கள்.
16: ஏதோ மனிதன் பிறந்து விட்டான்,
0: ஏதோ மனிதன் எல்லாத்தையும் பெருத்த மாதிரி கிடக்கு. ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், என்னென்ன செய்கிறது, வந்து போயிட்டான் மாதிரி கிடக்கிறது. சரி, பார்ப்போம். சரி, 11 நேர்கள் பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். அந்த பாடல்களை, அதில் 3 பாடல்களை தெரிவு செய்ய போகிறோம். அந்த 3 பாடல்களுக்கும் நீங்கள் வாக்களிக்கலாம். 4165930055. இப்பொழுது நாங்கள் கிராண்ட் ஹோம் பேடிச்ச நிறுவனத்துக்கு செல்லப் போகின்றோம். அங்கே காத்திருக்கின்றார்கள் வாசன் மற்றும் ரஜி, இருவரையும் சந்திப்போம். வணக்கம் உங்கள் இருவருக்கும்.
17: வணக்கம் செந்தில்நாதன், வணக்கம் நேயர்களே. இங்கே கிராண்ட் ஹோம் பேர்னிச்சர்ஸ் உங்களது எல்லா விதமான அந்த சந்தேகங்களை நீக்கி மகிழ்ச்சியாக உங்களது இல்லத்தை வைத்திருப்பதற்கு வேண்டிய பல்வேறு விதமான சலுகைகள் மற்றும் விற்பனைகளை இப்போது மேற்கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் இல்ல தளபாடங்கள் பற்றிய நீண்ட கால உங்களது கனவுகளை நினைவாக்குகின்றது கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ். பல சலுகைகளை சூக்கங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார். உங்கள் இல்லத்துக்கு வேண்டிய பல்வேறு தளபாடங்களையும் நீங்கள் மலிவான விலைகளில் கொள்ளனவு செய்ய வேண்டும் என்ற ஒரு நீண்ட நாள் கனவை நினைவாக்குகின்றது கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ். இப்பொழுது சூ பல தகவல்களுடன் இணைந்திருக்கின்றார், அவரை சந்திப்போம்.
18: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் டு எவரிவன். இட்ஸ் எ கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். சோ ஆல் தி சிஎம்ஆர் லிசனர்ஸ், இஃப் யூ நீட் எனி ஃபர்னிச்சர், எனி ஃபர்னிச்சர், டோன்ட் மிஸ் டுடே, டோன்ட் மிஸ் டுடே, பிகாஸ் டுடே நோ டேக்ஸ், நோ டேக்ஸ், நோ டேக்ஸ். no tax on furniture. Whatever you need in your house, you need king size master bedroom set, you need power recliner, you need Turkish style sofa set, you need king size hard foam mattress, you need coffee table, whatever you need. All the CMR listeners, vango vango vango to Grand Home Furniture, Grand Home Furniture, Grand Home Furniture, 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive is our address. Grand Home Furniture, Grand Home Furniture, Grand Home Furniture. Today's a big Malibu, big Malibu, big Malibu, big Malibu, big big saving, big big gift, and no tax, no tax, no tax on furniture. Now I can give you deal on bedroom set. It's not a regular bedroom set. It's not like a cheap bedroom set. This is very, very, very, very, very high-end bedroom set, luxury bedroom set, Italian bedroom set, king-size bed, white color lacquer finish, headboard have LED light, plus hydraulic storage, king-size bed, hydraulic storage, dresser mirror have LED light, nightstand have wireless charger. So king-size complete bedroom set with hydraulic storage, with LED light, white color lacquer finish, LED light, nightstand have wireless charger, complete bedroom set, high-end bedroom set, white color. The regular price was $4,500 only for today. $4,500 ille, $4,000 ille, $3,500 ille, ille, ille, $3,000 ille, ille, ille, ille, $2,500 ille, $2,000 ille. Complete bedroom set, $1,999, you heard it right. Complete bedroom set, you will get just for $2,000, $1,999, full bedroom set. First 10 customer who will come right now, right now, right now, get king size mattress free, free, free, free, free. Second, you will get big screen television TV, television TV free, free, free, free, free. So if complete bedroom set, you will get $1,999, $2,000, and you will get two gift today. Get king size mattress free, get big size television TV free. Now you where to go, now you know where to come. It's a Grand Home Furniture. So dress, please, please note the address, 294 Walker Drive, Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Walmart, 294 Walker Drive, Grand Home Furniture, Grand Home Furniture. Today, no tax, no tax, no tax, no tax, no tax, no tax, no tax, no tax, no tax on furniture. 294 Walker Drive, Nandri to everyone. Mindam Sandeep, only for today, no tax. If you come tomorrow, you have to pay. Only for today, no tax, no tax, no tax, no tax, no tax, no tax on furniture. Nandri to everyone. Mindam Sandeep.
19: உங்களுக்கு மிகப்பெரிய சலுகைகள் தந்து கொண்டிருக்கிறார்கள். டாக்ஸ் ஃப்ரீயாக இருக்கிறது. நிறைய பொருட்கள் உங்களுக்கு இலவசமாகவும் கிடைக்கின்றது. பரிசு பொருட்கள் இருக்கின்றது. மறந்து விடாதீர்கள், வர வேண்டிய இடமாக 294 போக்கர் டிரைவ் பிராம்டனில் இருக்கிற கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு வாருங்கள். உங்களுக்கு கிங் சைஸ் பெட் ஒன்று $199 நீங்கள் வாங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு கிங் சைஸ் பெட் வந்து உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும். மறந்து விடாதீர்கள், வர வேண்டிய இடமாக 294 போக்கர் டிரைவ் பிராம்டனில் இருக்கும் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு வாருங்கள். தள்ளப்பாடுகள் பற்றிய மேலதிய தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் அழைக்க வேண்டிய தொலைபேசி 905-302-9494 என்ற இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தள்ளப்பாடுகள் பற்றிய மேலதிய தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். தவற விடாதீர்கள், வர வேண்டிய இடம் 294 ஓக்கர் டிரைவ் பிராம்டனில் இருக்கிற கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு வாருங்கள். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
0: நன்றி உங்கள் இருவருக்கும். இன்னும் சந்திப்போம்.
5: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வன் 101.3.
0: நேரம் 12:23 நிமிடம். சரி, 11 நேயர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். 11 நேயர்கள் தெரிவு செய்த பாடல்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாடல்களாக இருந்தாலும் இந்த பாடல்களே ஓரளவு தெரிவு செய்யப்பட்ட பாடல்கள் சொன்னால் சந்தேக கேடு, நீயா பேசியது, நல்லவர்கள்லாம். இந்த மூன்று பாடல்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த மூன்று பாடல்களே எந்த பாடல் மிக பொருத்தமாக இருக்கும் என்பது உங்களுக்கான கேள்வி. நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சரி வாக்களிக்கலாம். சந்தேக கேடு, நீயா பேசியது, நல்லவர்கள்லாம் சாட்சிகள் உண்டு. இந்த மூன்று பாடல்களில் எந்த பாடல் பொருத்தமாக இருக்கும்? 4-6-5-9-3-0-0-5-5.
20: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
21: இல்லடா.
20: ஹலோ, காசு வந்ததாடா?
21: இன்னும் வரல காசு.
20: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
21: What's happening? So sad.
22: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
23: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிக் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
24: SC4K Coding and Robotics. 4 வயது முதல் 18 வயது வரையான மாணவர்களுக்கு கோடிங் மற்றும் ரோபோட்டிக்ஸ் பாடநெறிகளை 5 வருடங்களுக்கும் மேலாக வழங்கி வருகின்றது. கிரேட் 10 முதல் கிரேட் 12 வரையான ஹைஸ்கூல் மாணவர்களுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடநெறிகள் மற்றும் தமது பல்கலைக்கழக கல்வியினை ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கான ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸஸும் இடம்பெறுகின்றன. மாக்கம், ஸ்காப்ரோ, விட்பி ஆகிய 3 இடங்களில் நேரடி வகுப்புகள் மற்றும் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெறுகின்றன. 416-561-0374.
0: நேரம் 11:26 மூலம் இவ்வளவு வாக்களிக்க வந்திருக்கும் நேர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
25: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
25: வணக்கம், ஆளும் கதைக்கிறேன்.
0: சரி, சொல்லுங்களே. சந்தேகங்கள் நீயா பேசியது நல்லவர்கள். எந்த பாடல் பொருத்தமாக இருக்கும்?
25: மிக பொருத்தமாக இருக்கும்.
0: விளங்கவில்லை.
25: மிக பொருத்தமாக இருக்கு.
0: எந்த பாடல் பொருத்தமாக இருக்கும் என்று கேட்கிறேன்.
25: முதலாவது பாடல்.
0: முதலாவது பாடல் என்று சொல்லுகிறீர்கள். நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
26: வணக்கம், ஆனந்த்.
0: ஆனந்த், சொல்லுங்கள்.
26: கெட்டவனுக்கு நல்ல ஆழம் என்ன? கேடு கெட்டவனுக்கு தான் நல்ல ஆழம். இது அதீத அன்பு, சந்தேகம் இல்லை. அப்ப அதீத அன்பண்டவரியா நீயா பேசியது? ரெண்டு பேருக்கும் கூடிய அன்பு.
0: சரி, பார்ப்போம். நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
27: வணக்கம்.
0: ஹலோ சி, சொல்லுங்கள்.
27: நீங்களா? நீயா?
0: நீயா பேசியதா?
27: ஆமாம்.
0: சரி, பார்ப்போம். நன்றி. சரி, நேர்கள் நீங்களும் வாக்களிக்கலாம். 4169-5905.

0: நேரம் 12:27 இப்பொழுது நாங்கள் அருண்குமாரை சந்திக்கப் போகின்றோம். SCFK4K நிறுவனத்திலிருந்து வணக்கம் அருண்குமார்.
1: மீண்டும் வணக்கம் சுந்தரநாதன். வணக்கம் நேர்களே. ஆமாம், ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம், பயனுள்ள ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்கின்ற மகிழ்ச்சியோடு இணைகின்றோம். இது ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ், இது அதாவது SC4K என்று அழைப்பார்கள் சுருக்கமாக. ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் என்பது குழந்தைகளுக்கான, அதாவது உங்கள் வீட்டின் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் வகுப்புகளை நடத்தி வருகின்ற நிறுவனம். கோடிங், ரோபோட்டிக் மற்றும் AI வகுப்புகள் நடக்கிறது. இது ஆப்டர் ஸ்கூல் புரோகிராமாக இந்த வகுப்புகள் நடக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிறுவனம் உலகளாவிய ரீதியிலும் கனடா முழுவதிலுமாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான கோடிங் கிளாஸஸை கற்பித்துக் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது மார்க்கம், ஸ்காப்ரோ, விட்பி ஆகிய இடங்களிலே நேரடி கல்வியை, இன் பர்சன் வகுப்புகளையும், கனடா முழுவதிலும் இருக்கக்கூடிய ஏனைய பகுதி மாணவர்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸையும் நடத்துகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு வகுப்பில் 5 மாணவர்கள் மட்டுமே சேர்க்கின்றார்கள். ஏன் 1:5 மாணவர்கள் மட்டுமே ஒரு வகுப்பில் என்று கேட்டால், ஒவ்வொரு மாணவர்களுக்குமான தனித்தனி கவனத்தை செலுத்தி அவர்களுக்கான முன்னேற்றத்தை காண்கின்ற வழியாக அந்த ஒரு கவனத்தோடு அதை கையாள்கின்றார்கள். கட்டணம் என்று பார்க்கிற போது இது ஒப்பீட்டளவிலே ஏனைய இது இந்த துறை சார்ந்த கல்வி நிறுவனங்களோடு ஒப்பிடுகிற போது இது மிக குறைந்த கட்டணத்திலே தான் இந்த கல்வி கற்பிக்கப்படுகிறது. எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது, நீங்கள் ஒரு வீட்டிலே 1 குழந்தைகள் இணைகிற போது இன்னும் கூடுதல் சிறப்பை பெறலாம். சரி, இந்த கோடிங் கிளாஸ் ஏன் முக்கியம் என்று கேட்டால், இனிவரும் காலங்களிலே இப்போதும் கூட இது தவிர்க்க முடியாத ஒரு பாடம். அதாவது எப்படி எங்களுக்கு மேத் இல்லாமல் நாங்கள் தொடர்ந்து கல்வியை கற்க முடியாதோ, மேத்திலே அடிப்படை அறிவில்லாமல் நாங்கள் தொடர்ச்சியாக உயர் வகுப்புகளுக்கு செல்ல முடியாது, அதுபோலவே ஆங்கிலம் இல்லாமல் தொடர்பாடல் என்பது சாத்தியமில்லை. இந்த இரண்டும் எப்படி எங்களுக்கு முக்கியமோ, அதுபோல கணனி, கம்ப்யூட்டரோடு பயணப்படக்கூடிய எல்லோருக்கும் இந்த கோடிங் கிளாஸ் என்பது முக்கியம், கோடிங் என்பது முக்கியம். எனவே இதில் கவனிக்க வேண்டிய விடயம், இந்த கோடிங்கை கற்றுக்கொள்கின்ற பிள்ளைகள் தங்களுடைய பாடசாலை கல்வியிலே பல முன்னேற்றங்களை காண்பார்கள். ஒன்று, சாதாரணமாகவே அந்த பிள்ளைகள் அறிவு திறன் கொண்ட பிள்ளைகளாக உருவாகுவார்கள். அவர்களே சில புரோகிராம்களை உருவாக்குவார்கள், சாஃப்ட்வேர்களை உருவாக்குவார்கள். அதிலே குறைகள் வருகிற போது அவர்களே டீமாக, ஒரு குழுவாக இணைந்து அந்த பிரச்சனைகளுக்கு சோல்வ், அதாவது அதை தீர்க்கின்ற வழிகளை கையாள்வார்கள். எனவே இதில் லீடிங் பண்பு, தலைமைத்துவ பண்பு வளர்க்கப்படும், நுண்ணறிவு வளர்க்கப்படும், பிரச்சனைகளை கையாளுகின்ற உயர் நுட்பம் ஒன்று பிள்ளைகளுக்கு அங்கு இயல்பாக தோன்றும். இது ஒரு காலம் முழுவதும் அந்த பிள்ளைகளுக்கு பயணப்படுகின்ற ஒரு தேவைப்படுகின்ற பண்பாக அமையும். இதைவிட பல்கலைக்கழகங்களில் இந்த கல்வி என்பது தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. வேலை வாய்ப்புகளில் இனிமேல் இந்த நாலேஜ் இல்லாமல் வேலை வாய்ப்புகளில் சிறந்த பெறுபவர்களை பெற முடியாது. இந்த ஸ்கிராச் கோடிங் நிறுவனத்திலே கல்வி கற்ற பல பிள்ளைகள் இன்றைக்கு லீடிங் பல்கலைக்கழகங்களிலே நல்ல நல்ல நிலையிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள், வேலை வாய்ப்புகளிலும் சிறந்து விளங்குகிறார்கள். எனவே இது தொடர்பான ஒரு ஓப்பன் கிளவுஸை தான் நாளை திங்கள் தொடக்கம், வருகின்ற வியாழன் வரையான நாட்களிலே காலை 11 தொடக்கம், இரவு 9 வரையான பொழுதிலே ஒரு ஓப்பன் கிளவுஸை இந்த நிறுவனம் நடத்த இருக்கிறது. இந்த ஓப்பன் கிளவுஸிலே பிள்ளைகள் மட்டுமல்ல பெற்றோர்களும் இணைந்து கொள்ளலாம். அதாவது நேரடியாக அந்த ஓப்பன் கிளவுஸுக்கு வந்து பிள்ளைகள் எதை கற்கிறார்கள், இதனால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன, கோடிங் கிளாஸ் ஏன் முக்கியம், இந்த அறிவு ஏன் முக்கியம், இது எதிர்காலத்தில் என்ன நன்மைகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கும், இப்படி எல்லாவற்றையும் நேரடியாக தாங்கள் பார்ப்பதோடு டீச்சர்ஸோடு நேரடியாக கலந்துரையாடல் செய்யலாம். எனவே இந்த வகுப்பிலே 4:18 வரையான பிள்ளைகள் கல்வி கற்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே உங்கள் வீட்டிலே 4:18 வரையான பிள்ளைகள் இருந்தால் உடனடியாகவே அழைத்து பேசுங்கள். அது படிப்பதில் என்பது வேறு, ஆனால் இந்த கோடிங் கிளாஸால் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பதை நீங்கள் விசாரித்து அறிந்து கொள்ளலாம். அழைத்து பேசுங்கள். தொலைபேசி இலக்கம் 4165613374 4165613374 416-561-0374 416-561-0374 என்பது ஸ்கிராச் கோடிங் நிறுவனத்தினுடைய தொலைபேசி இலக்கம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி சந்திரநாதன்.
0: நன்றி அருண்குமார். மீண்டும் சந்திப்போம். நேரம் 12:32 CMR சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். இலங்கையின் சிறைச்சாலைகள் மற்றும் அவற்றை சார்ந்த பகுதிகளில் அண்மையில் பதிவான பதற்றமான சூழ்நிலைகள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் தலைவர்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைத்திருக்கின்றது. இலங்கை டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 90,000 நெருங்கியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்டுள்ள தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 3,323 இந்தியர்களை நாடு கடத்தியுள்ளதாக கனடா எல்லை சேவைகள் முகமை தரவுகள் தெரிவிக்கின்றன. இது கடந்த 6 ஆண்டுகளில் பதிவான அதிகூடுதல் எண்ணிக்கையாகும். கனடாவின் கோடை காலத்தில் இரத்த தானம் செய்வோர் எண்ணிக்கை குறைந்ததன் காரணமாக நாட்டின் இரத்த கையிருப்பு தொடர்ந்து குறைந்த நிலையில் உள்ளதாக கனடியன் பிளட் சர்வீஸ் தெரிவித்துள்ளது. கொங்கோ குடியரசில் உகண்டா எல்லைக்கு அருகே கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 13 பேர் உயிரிழந்தனர். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நேரம் 12:33 மணி தொழிலபேர் பாகத்தில் 26 பாக செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. மேற்கு வடமேற்கு திசை மணிக்கு 6 கிலோமீட்டர் பகுதியில் வீசிக்கொண்டிருக்கிறது. 29 பாக செலுத்ததாக உணரப்படுகிறது. இன்றைய பகல் பொழுது 28 பாக செலுத்ததாக இருக்கும். 33 பாக செலுத்ததாக உணரப்படும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும். இரவு பொழுது முகில் கூட்டத்தோடு காணப்படும். நாளை சூரிய ஒளியுடன் முகில் கூட்டம் இணைந்து காணப்படும். சரி, இப்பொழுது வாக்களிக்க வந்திருக்கும் நேயர்களை சந்திக்கப் போகின்றோம். 416-593-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர் வழக்கம் அழைப்பிட்டிருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்? இதயன் சொல்லுங்கள்.
1: நீங்களா
0: பேசியது அந்த பாடலுக்கு வாக்களி பார்ப்போம். நன்றி. நீங்களும் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு வாக்களிக்க 416-593-0055
2: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 Can Smile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்சியன் டண்டாஸ், இலக்கு 30-33 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656
4: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
5: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
4: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
5: ஏசியா கோல்ட் இங்க்
4: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
5: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
4: இட்டோபிகோ
5: 416-746-2742
6: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
0: நேரம் 12:36 இருந்து இப்பொழுது வாக்களிக்க வந்திருக்கும் நேர்களை வேகமாக சந்திப்போம். வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அவர் பேசவில்லை, அடுத்த நேருக்கு வாய்ப்பு. வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், நான்
0: நித்யா. நித்யா சொல்லுங்கள். உடனடியாக திறக்க முடியாது. இருந்தாலும் உங்கள் ஆர்வத்துக்கு நன்றி நித்யா. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. ஆமாம், நேர்கள் கூடுதலான நேர்களை தெரிவு செய்த பாடல் இந்த பாடல். சங்கர் மகாதேவன் பாடுகின்ற பாடல் உங்களுக்காக வருகிறது. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய பாட்டு போட்டி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட கலைஞர்கள் கேபி கலைரூபன், சுதர்சி இக்னேசியஸ். நன்றி சுதர்சி இக்னேசியஸ் அண்ட் கலைரூபன். சரி, இப்பொழுது திருமலையிலிருந்து பாடல் வருகிறது. மலையிலிருந்து வருகிறது திருமலை. மிஸ்டர் மலை, மிஸ்டர் மவுண்ட்.

0: பிரகாசமான பாடலுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 CMR தமிழ் FM.
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
2: ஐஷா சில்க் 4th anniversary mega sale உடன் 10 sale பெருந்தொகை புதிய வரவுகள் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில் சாரீஸ் சல்வார்ஸ் பிரைடல் லெஹெங்காஸ் மென்ஸ் வேர் அண்ட் ஜுவல்லரி 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து சாரீஸ் 3 சரம் $10 சல்வார் $30 டூ டிஷர்ட்ஸ் $15 பிரீத்தி ஏகோ பிளஸ் $150 இன்னும் ஏராளம் 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் 416-298-6116 Aisha Silk
3: CMR 101.3 FM நேரம் 12:43 நிமிடம். இப்பொழுது மீண்டும் கிராண்ட் கோம் படிச்ச நிறுவனத்துக்கு செல்ல போகிறோம். அங்கே வாசன் மற்றும் ரஜி காத்திருக்கின்றார்கள். இருவருக்கும் மீண்டும் வணக்கம்.
4: வணக்கம் செந்தில்நாதன். நாம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ல உங்களுக்கு உங்களுக்கான தளபாடங்களுக்கு விதம் விதமான கலர்கள் உங்களுக்கு இருக்கின்றன. மறந்து விடாதீர்கள். வர வேண்டிய இடமாக 294 போக்க டிரைவ் பிரம்டனில் இருக்க கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு வாருங்கள். உங்களுக்கு தளபாடங்கள் இன்று வந்து நீங்கள் வாங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். அதற்கான உங்களுக்கு பரிசு பொருட்கள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. மறந்து விடாதீர்கள். வர வேண்டிய இடம் 294 போக்க டிரைவ் பிரம்டனில் இருக்கிற கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான தளபாடங்களை வாங்கி உங்களுடைய வீடுகளை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி நீங்கள் நேரடியாக வர உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் தொலைபேசி வாயிலாகவும் நீங்கள் தொடர்பு ஒன்று அவர்களுடன் உங்களுடைய தளபாடங்கள் பற்றிய விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 905-302-9494 என்ற இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய தளபாடங்கள் பற்றிய விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். வர வேண்டிய இடம் 294 போக்க டிரைவ் பிரம்டனில் இருக்கிற கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு வாருங்கள்.
5: Welcome, welcome, welcome to everyone. It's a grand home furniture, grand home furniture. If you need any furniture today, don't miss today because no tax on furniture. You need king size bedroom suite, you need power massager recliner, you need customized sofa set, you need solid wood dining table, real marble dining table, whatever you need in furniture today, get big discount, big gift plus no tax on furniture. Now I can give you deal on recliner sofa set, chocolate color leather recliner, 3-seater sofa, 2-seater lovejet with 4 recliner. Yes, you heard it right, sofa and lovejet with 4

0: four recliner. The regular price was $2,500 only for today. $999. You will get in $1,000 recliner sofa set, chocolate color leather recliner sofa set, $999. And plus, glass modern coffee table, absolutely free. Plus, no tax today. And if you guys looking for solid wood dining table for your kitchen, solid wood table, dining table plus 6 chair, solid wood dining table plus 6 chair, regular price was $1,000 only for today, $399. You heard it right. Solid wood table plus 6 chair, $399, and get air fryer, free. You know where to come? Grand Home Furniture, 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive is our address. Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Walmart. Grand Home Furniture, 294 Walker Drive, 294 Walker Drive, Grand Home Furniture. Nandri to everyone. Mindam Sandeep, only for today. If you come tomorrow, you have to pay tax only for today. No tax on all the furniture. Nandri, Mindam,
1: among Grand Home Furnitures, Palver Vidamana, Talapadangal, Pamatum, Ungalilla, Vendia, leather, recliner, sofa set, Totter Pana, Palver, Takaval Kalipo, Sukungal, Valanginar, Ningal, Varakan Tapodu, Ivar, Pair and Pesal Kalil, Pata, Solagan, Vilakal, Trayvan, Vilakal, Porkali, Kolano say that Kuria, Waipi, Valangan Darkal, Grand Home Furnitures. இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் கோ ஃபர்னிச்சர்ஸ் எப்பொழுதுமே உங்கள் இல்லத்தின் பல்வேறு விதமான தளபாட தேவைகளை நிறைவேற்றுவதில் பல்வேறு விதமான சலுகைகள் மற்றும் பரிசில்கள் இன்னும் பல்வேறு மாதிரி சலுகைகள் போன்றவற்றை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் கோ ஃபர்னிச்சர்ஸ் உங்கள் இல்லத்தின் பல்வேறு விதமான தளபாடங்களது நீண்டகால தேவைகளை நிறைவேற்றுகின்ற நிறுவனமாக இப்பொழுது பிராம்டன் உருவெடுத்திருக்கின்றார்கள். இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம். நன்றி செந்தில் நாதன்.
2: நன்றி. மீண்டும் சிறப்பு உங்களுக்காக நிகழ்ச்சியிலே சந்திக்கப் போகின்றோம். நன்றி வாசன். நன்றி ரஜி. ஆமாம், 1 மணி முதல் 2 மணி வரை சிறப்பு உங்களுக்காக நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொண்டு உங்கள் பாடல்களை கேட்கலாம். 416-593-0055 கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் நிறுவனம் அனுசரணை வழங்குகிறார்கள். நேரம் 12:48.
3: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வன் 101.3.
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி, கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
5: Everything okay? No problem and it's nam.
6: Bar kalam closing da tadikira nadik.
7: The customer you're trying to reach is not available.
4: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155, 416-268-0155.
5: Last minute
6: செல்லம் இல்லடா செல்வம்.
5: சரி சரி.
8: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள், நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-94-94.
2: நேரம் 12:50 செய்யுமா தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். ஆமாம், கனடாவிலே கோடை காலத்தில் இரத்த தானம் செய்வோர் எண்ணிக்கை குறைந்ததன் காரணமாக நாட்டின் இரத்த கையிருப்பு குறைந்து இருப்பதாக கனடியன் பிளட் சர்வீஸ் நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. எனவே சிறிய அளவு இரத்தத்தை தானமாக வழங்குவதன் மூலம் விபத்தில் சிக்கியவர்கள், அறுவை சிகிச்சை மேற்கொள்பவர்கள், மற்றது பிரசவத்தின் பொழுது இரத்தப்போக்கு ஏற்படும் தாய்மார்கள் மற்றும் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயிரை காப்பாற்ற உதவ முடியும். எனவே ஆரோக்கியமான தகுதியுடைய பெரியவர்கள் இரத்த தானம் செய்யலாம். பொதுவாக நல்ல உடல்நிலையில் இருப்பவர்கள் தேவையான வயது மற்றும் இடை தகுதிகளை பூர்த்தி செய்பவர்களாக இருந்தால் நீங்கள் இரத்தம் வழங்க முடியும். ஆனால் உங்கள் உடல்நல பிரச்சனைகள், சில மருந்துகள் அல்லது சில சமீபத்திய மருத்துவ செயல்முறைகள் இருந்தால் இரத்த தானத்துக்கு முன் மருத்துவ பணியாளர்களிடம் ஆலோசனை பெறுவது அவசியமாக இருக்கும். நம் இரத்தம் நமக்கு சில நிமிடங்களே, ஆனால் அது ஒருவருக்கு ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கக்கூடியதாக இருக்கலாம். எனவே தகுதியும் நல்ல உடல்நலம் உள்ளவர்கள் இரத்த தானம் செய்வோம், இரத்த தானம் செய்வோம், உயிரை காப்பாற்றுவோம். எனவே நீங்களும் இரத்த தானம் செய்யும் இடங்களிலே இரத்த தானம் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள்.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணிஜ்யராம் பாடுகின்ற பாடல். பாடலை தொடர்ந்து நாங்கள் செல்ல போகின்றோம் ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் நிறுவனத்துக்கு.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு
2: 20 ஆண்டுகளுக்கு
3: மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: The friendly radio for channels around the universe. CMR Tamil FM 101.3.
5: நேரம் 12:55. இப்பொழுது மீண்டும் சந்திக்கப் போகின்றோம் அருண்குமாரை. ஸ்கிராச் கோலிங் ஃபார் கிட்ஸ் நிறுவனத்திலிருந்து. வணக்கம் அருண்குமார்.
6: வணக்கம் சந்திரநாதன். வணக்கம் நேர்களே. ஆமாம், இது ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ். ஒரு மிக பயனுள்ள விடயத்தை பகிர்ந்து கொள்கின்ற மகிழ்வோடு இணைகின்றோம். ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ், அதனுடைய சுருக்கமாக SC4K என்று சுருக்கமாக அழைப்பார்கள். அதனுடைய விரிவாக்கம் வந்து ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ். இது கோடிங் கிளாஸஸை, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கின்ற நிறுவனம். கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த துறையிலே ஒரு மிக முக்கியமான கல்வி நிறுவனமாக இது விளங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் வகுப்புகள் நடத்தப்படுகிறது ஆப்டர் ஸ்கூல் புரோகிராமாக என்பது குறிப்பிடத்தக்கது. கோடிங் அண்ட் ரோபோட்டிக் மற்றும் AI சார்ந்த தொழில்நுட்ப வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஏன் இது முக்கியம்? கோடிங் என்றால் என்ன என்று கேட்கிற போது, கோடிங் என்பது அடிப்படையாக சொன்னால் அது ஒரு மொழி, அதாவது கணினியோடு கம்ப்யூட்டரோடு பேசுவதற்கான மொழி. எப்படி எங்களுக்கு ஆங்கிலம் சர்வதேச உரையாடலுக்கு முக்கியமோ, எப்படி மேத், சிறுவயது மேத் ஒவ்வொரு வகுப்பு முன்னோர அதுவும் விரிவாக்கம் பெற்று எங்களோடு பயணிக்கிறதோ, அதுபோல இந்த கோடிங் இல்லாமல் கணினி உலகிலே வாழ முடியாது என்பதுதான் உண்மையானது. குறிப்பாக பல்கலைக்கழக கல்வியிலே இது அதிகமான தாக்கத்தை செலுத்துகின்ற ஒன்று. வேலை வாய்ப்புகளில் இனி இல்லாமல் ஒரு சிறந்த வேலை வாய்ப்புகளை உங்கள் பிள்ளைகள் படித்து பட்டம் பெற்று வெளியே பெறுகிற போது இந்த அறிவில்லாமல் வேலை வாய்ப்புகளை பெற முடியாது. எனவேதான் இது ஒரு மிக முக்கியமானது. ஆனால் இது இதை பலரும் பல இடங்களிலும் அறியாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய விடயம். ஏனென்றால் இது பற்றிய ஒரு போதியளவு பரந்தப்பட்ட அறிவு பலருக்கு இல்லை, பெற்றோர்கள் பலர் இதை கவனிப்பதில்லை என்பதுதான். ஆனால் ஓரளவுக்கு இளைய தம்பதி பிள்ளைகள் இதை தேடி தேடி தங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். இளைய தம்பதி பிள்ளைகளுக்கு இது தெரியும். அதனால் எல்லோருமே இதில் கவனம் எடுக்க வேண்டும். உங்கள் வீட்டிலே 4 to 18 வரையான பிள்ளைகள் இருந்தால் இப்போதே நீங்கள் இந்த தொலைபேசி இலக்கத்தில் அழைத்து பேசுங்கள். உங்கள் பிள்ளைகளை இந்த கம்ப்யூட்டர் கிளாஸிலே, இந்த கோடிங் கிளாஸிலே சேர்ப்பதனால் என்ன நன்மை வரும்? இதனால் அவர்களுக்கு எதிர்காலத்தில் என்ன சிறப்புகள் வரும்? வேலை வாய்ப்பு, கல்வி எல்லாத்திலும் இது என்ன மாதிரியான சிறப்பை கொடுக்க போகிறது என்கின்ற விடயத்தை நீங்கள் கேட்டறியுங்கள். வகுப்பிலே சேர்ப்பது சேர்க்காமல் விடுவது பிறகு, ஆனால் முதலில் இந்த கோடிங் கிளாஸால் படித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை என்ன என்பதை கேட்டறிவதற்கு நீங்கள் தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்துங்கள். 416-561-0374 416-561-0374. இது தொடர்பாக ஒரு ஓபன் ஹவுஸ் ஒன்றை நாளை August 10 தொடக்கம் August 13 வியாழன் வரையான நாட்களிலே ஓபன் ஹவுஸ் நடத்தப் போகிறார்கள். ஏன் என்று கேட்டால், இதில் பிள்ளைகளோடு பெற்றோர்களும் வந்து நேரடியாக கலந்து கொள்ள முடியும். கலந்து கொண்டு இந்த கோடிங் கிளாஸால் எப்படி பிள்ளைகள் கற்பார்கள், எப்படி கற்பிக்கப்படுகிறார்கள், இதனால் என்ன நன்மை என்பதை நேரடியாக டீச்சர்ஸோடு சேர்ந்து அவர்கள் கலந்து பேசி எல்லாத்தையும் அறிந்து கொள்ளலாம். அதற்காக தான் இந்த ஓபன் ஹவுஸ். ஓபன் ஹவுஸில் உங்கள் பிள்ளைகளை பதிவு செய்வதற்கும் இந்த தொலைபேசி இலக்கத்தில் நீங்கள் அழைத்து பேசலாம். அதே வேளையிலே இந்த கோடிங் கிளாஸை கற்பதனால், இந்த துறை சார்ந்து கற்பதனால், இயல்பாக இப்ப பாடசாலை கல்வி வேலைவாய்ப்பு என்பதெல்லாம் தாண்டி உங்கள் பிள்ளைகள் இயல்பாகவே ஒரு கெட்டிக்கார பிள்ளைகளாக, மதிநுட்பம் நிறைந்த பிள்ளைகளாக, ஒரு நுண்ணறிவு கொண்ட பிள்ளைகளாக வளர்வார்கள். இரண்டால் சொவ்வேறை உருவாக்குவது, அதில் பிரச்சனைகள் வந்தால் தீர்வுகளை காண்பது, அதை குழுவாக யோசிப்பது, அதன் மூலமாக தலைமைத்துவ பண்பை வளர்த்துக் கொள்வது, இப்படி நிறைய விஷயங்கள் இதிலே நன்மைகள் கிடைக்கும். எனவே இதிலே தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ளலாம். நேரடியாக சொன்னால் நீங்கள் மார்க்கம், ஸ்காப்ரோ, விட்பி ஆகிய இடங்களிலே நேரடி இன்பர்சன் வகுப்பு நடக்கிறது. கனடா முழுவதிலும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறது. பெற்றோர்கள், தூர இருக்கிற பெற்றோர்கள் வெபினார் மூலமாக டீச்சர்ஸோடு பேசிக் கொள்ளலாம். இந்த வசதி எல்லாம் கூட செய்து கொடுக்கிறார்கள். கட்டணம் என்று பார்க்கிற போது ஒப்பீட்டளவிலே மிக குறைந்த கட்டணமே இவர்கள் வாங்குகிறார்கள் என்பதும் மிக மிக முக்கியமான ஒன்று. ஒரு வகுப்பிலே ஒன்று தொடக்கம் 5 பிள்ளைகள் மட்டுமே சேர்க்கப்படுகிறார்கள். ஏனென்று கேட்டால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தனித்தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பதிலே அவர்கள் கவனம் செய்கிறார்கள். எனவே இது ஒரு மிக முக்கியமான பாடம். இந்த கோடிங் கிளாஸஸை உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாளை எதிர்கால தலைமுறை ஒரு எல்லா துறையிலும் சிறந்து விளங்குகிற ஒரு தமிழ் சமூக பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகள் வளர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த கோடிங் கிளாஸஸுக்கு உங்கள் பிள்ளைகளை பதிவு செய்து கொள்ளுங்கள். முதலிலே அழைத்து விவரங்களை கேளுங்கள். இதனால் என்ன நன்மை என்பதை நீங்கள் தமிழிலே பேசி தெரிந்து கொள்ளலாம். அழைத்து பேசுங்கள். தொலைபேசி இலக்கம் 416-561-0374 416-561-0374 தொடக்கம் 18 வயது வரையான பிள்ளைகளை இந்த கோடிங் கிளாஸிலே சேர்த்துக் கொள்ளலாம் என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறோம். 416-561-0374 416-561-0374 என்பது தொலைபேசி இலக்கம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி செந்தில்நாதன்.
5: நன்றி அருண்குமார். மீண்டும் சந்திப்போம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
5: நேரம் 1 மணி.
2: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
5: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். குற்ற செயல்கள் மற்றும் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் காவல்துறையினர் முன்னெடுக்கப்பட்டு விசேட தேடுதல் நடவடிக்கையில் ஒரே நாளில் 432 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சீரற்ற காலனிக்கு மத்தியிலும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை இன்று இலங்கை முழுவதும் 2723 பரீட்சை நிலையங்களில் அமைதியான முறையில் நடைபெற்றது. இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் தேசிய பாதுகாப்பு படை மற்றும் டெல்லி காவல்துறையினர் இணைந்து பல்வேறு இடங்களில் தீவிரவாத தடுப்பு ஒத்திகையை நடத்தியுள்ளனர். பிரதமர் மாக்கானி ஏற்கனவே இத்தாலியில் மேற்கொள்ள ஒப்புக்கொண்டிருந்த நிகழ்ச்சிகள் காரணமாக நாளை திங்கட்கிழமை முதல் ஒரு வாரத்துக்கு குறைந்தளவு நேரம் மட்டுமே பணியாற்ற உள்ளார். ஈரான் தற்பொழுது அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை என்றும் இடைத்தரகர்கள் மூலம் மட்டுமே தகவல்கள் பரிமாறப்படுவதாக வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். சிஎம்ஆர் தமிழப்பம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
7: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். உங்கள் மனம் விரும்ப

0: ചേച്ചിയെ മൈഡൈൻ
1: செலுத்ததாக இருக்கிறது. காற்று தற்பொழுது மேற்கு தென்மேற்கு திசை மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய அதிகூடிய வெப்பநிலை 28°C 33°C உணரப்படும். இரவு பொழுது 20°C உறவடையும். லேசார் மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நாளை சூரியோடு இரண்டு குற்றம் நிறைந்து காணப்படும். 27°C. இப்பொழுது உங்களுக்காக நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு பாடல்களை கேட்க 4165930055 இன்றைய உங்களுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் த கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் நிறுவனம். இப்பொழுது பாசன் மற்றும் ரஜி இருவருமே அங்கே காத்திருக்கின்றார்கள். மேலும் தகவலோடு வணக்கம் உங்கள் இருவருக்கும்.
2: வணக்கம் செந்தில்நாதன். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் உங்கள் வீடுகளுக்கு மேலும் அழகுப்படுத்துவதற்காக உங்களுக்காக பெட்ரூம் செட், டைனிங் டேபிள் செட், சோஃபா செட் என்று பலவிதமான தளபாடங்கள் உங்களுக்கு ஏற்ற கலர்களை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். தருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள், வர வேண்டிய இடமாக 294 போக்கர் டிரைவ் பிராம்டனில் இருக்கிற கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு நீங்கள் வாருங்கள். வந்து உங்களுக்கு பிடித்தமான தளபாடங்களை நீங்கள் வாங்கி செல்லலாம். அதுக்கான உத்தரவாதத்தை வாசன் உங்களுக்கு கண்டிப்பாக தருவார். நீங்கள் உங்கள் தளபாடங்கள் மேலிய தகவல்களை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 905-302-9494 என்ற இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தளபாடங்கள் பற்றிய மேலதிய தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், வர வேண்டிய இடமாக 294 வோக்கர் டிரைவ் பிரம்டனில் இருக்க கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு வாருங்கள்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் டு எவ்ரிவன். இட்ஸ் எ கிராண்ட் கிராண்ட் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் டுடே ஆன் பர்னிச்சர். யூ நீட் எனிதிங், யூ நீட் பெட்ரூம் செட், யூ நீட் சோபா செட், டைனிங் டேபிள், காபி டேபிள், வாட் எவர் யூ நீட் இன் பர்னிச்சர். நோ டாக்ஸ், no tax, you don't want to pay tax, only for today. If you come tomorrow, then you have to pay tax only for today. No tax on whole showroom. You need bedroom set, sofa set, massager, power recliner, customized sofa set, hard foam mattress, even big real marble dining table, whatever you need today. No tax even. So if you need queen size platform bed, the regular price was $600 only for today. CMR listeners, vango 294 Walker Drive, queen size platform bed, just for $299. Queen size platform bed, $299, and get queen size mattress free. Now if you need a dining table, glass modern dining table, table with six chair, $299. You heard it right. Table with six chair, glass modern dining table, $299. Get air fryer free. If we need sofa cum bed, gray color corduroy sofa cum bed, just for $299 plus. Buy anything today, don't want to pay tax. So it's mean no tax on furniture. So all the CMR listeners, it's a big Malibu saving waiting for you, big gift waiting for you, plus no tax on furniture. So you know where to come. It's a grand home furniture, 294 Walker Drive is our address, 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive is our address. Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Walmart, 294 Walker Drive. Grand home furniture. Nandri to everyone. Mindam Sandeepo. But make sure, only for today, no tax. If you coming from Pickering, Scarborough, Ajax, today get $100 gas card free. Mindam Sandeepo.
4: ஆமாம், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ் பல்வேறு சலுகைகளுடன் கூடிய தளவாட விற்பனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு வரிகள் அற்ற விதத்தில் பல்வேறு தளவாடங்களை வழங்குகின்ற அதே வேளை பிக்கரிங் மற்றும் எஜாக்ஸ், அதே போல் ஸ்காப்ரோ போன்ற பகுதிகளில் இருந்து வருகின்றவர்களுக்கு கேஸ் கார்ட் ஒன்றையும் வழங்க தயாராக இருக்கின்றார்கள். $100 பெறுமதியானது. இந்த தகவலுடன் நாங்கள் இப்பொழுது விடைபெற்று பாடலை தொடர்ந்து சந்திப்போம். நன்றி செந்தில்நாதன்.
1: நன்றி உங்கள் இருவருக்கும். நீங்கள் பேசியதை கேட்டு நான் அப்படியே ஆச்சரியப்பட்டு விட்டேன். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வைக்க உங்களுக்கு ஆலோசியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். மலைபிரிய இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம். அவர் ஒருவர் அதிகமாக பேசுகிறார், நீங்கள் பேசுகிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
0: அலோசியஸ்.
1: சொல்லுங்கள், என்ன பாடல்?
0: அழகிய தமிழ் மகன் படத்திலிருந்து ஒரு அதிர்கின்ற அட்டகாசமான பாடல், மதுரை அதிரி.
1: சார், இது உங்களுக்காக பாடல் அளிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளமைக்கு.

0: அட்டகாசமான பாடல்களுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: நேரம் 1:14 மீண்டும் கிராண்ட் கோம்பர்னிச்சர் நிறுவனத்துக்கு பிராம்ப்டனுக்கு செல்ல போகின்றோம். அங்கே எங்களுடைய குழுவினரை சந்திக்க போகின்றோம். இருவருக்கு மீண்டும் வணக்கம்.
2: வணக்கம் செந்தின்நாதன். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ல உங்களுக்கு பிடித்தமான தளபாடங்களை நீங்கள் வாங்கி செல்லலாம். உங்களுக்காக இன்று டாக்ஸ் ஃப்ரீயாக தளபாடங்கள் கிடைக்கும். அது மட்டுமின்றி உங்களுக்கான பரிசு பொருட்களும் உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. தவற விடாதீர்கள். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் வாங்கி செல்லுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கு தொலைபேசி எண் 905-302-9494 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் தளபாடங்கள் பற்றிய மேலதிக தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். வர வேண்டிய இடமாக 294 வோக்கர் டிரைவ் பிராம்டனில் இருக்க கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சருக்கு வாருங்க.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். இஸ் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். டுடே யூ நீட் எனி ஃபர்னிச்சர். யூ நீட் பெட்ரூம் செட், யூ நீட் சோஃபா செட், டைனிங் டேபிள். நோ டெக்ஸ், நோ டெக்ஸ், நோ டெக்ஸ், நோ டெக்ஸ், நோ டெக்ஸ், நோ டெக்ஸ் ஆன் ஹோல் ஸ்டோர். சோ ஆல் தி சிஎம்ஆர் லிசனர்ஸ், வங்கோ, டோன்ட் மிஸ் டுடே, டோன்ட் மிஸ் டுடே. இஃப் யூ கம் டுமாரோ யூ ஹேவ் டு பே டெக்ஸ். சோ டுடே நோ டெக்ஸ், நோ டெக்ஸ், நோ டெக்ஸ் ஆன் ஃபர்னிச்சர். யூ நீட் பெட்ரூம் செட், சோஃபா செட், டைனிங் டேபிள், காஃபி டேபிள், வாட் எவர் யூ நீட் இன் ஃபர்னிச்சர். ஆல் தி சிஎம்ஆர் லிசனர்ஸ், வங்கோ, வங்கோ, வாங்க, வாங்க, வாங்க டு கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். 294 வாக்கர் டிரைவ், 294 வாக்கர் டிரைவ் இஸ் அவர் அட்ரஸ். டுடே இஸ் a big malibu, big malibu, big malibu, big malibu, big big saving waiting for you, big big gift waiting for you, plus no tax, no tax, no tax, no tax on furniture. If you guys looking for solid wood bedroom set, I can give you deal on a solid wood bedroom set, queen size bed, solid wood, rustic, rustic, rustic white wash color, solid wood queen size bed, dresser, mirror with side table, complete bedroom set. The regular price was $2,500 only for today. $2,500 ille, $2,000 ille, $1,500 ille, $1,200 ille, $1,000 ille, ille, ille, ille, ille, $900 ille, $800 ille, $700 ille, ille, ille, ille, ille, ille, ille. Complete bedroom set, queen bed, dresser, mirror with side table. Take it, take it, take it today. $699. You heard it right. Solid wood queen size complete bedroom set, bed, dresser, mirror, side table. $699. Plus no tax, no tax, no tax, no tax, no tax today. Solid wood dining table. Now I can give you dining table deal. Solid wood table plus 6 chair. Solid wood table plus 6 chair just for $399. Solid wood table plus 6 chair, $399, and get air fryer free, free, free. Plus no tax, no tax, no tax, no tax only for today. You know where to come. Bring your car fast, fast, fast at Grand Home Furniture, 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive is our address. Queen and Gate is the main intersection. We are located backside of the Queen Walmart, Grand Home Furniture, 294 Walker Drive, 294 Walker Drive. Nandri to everyone. Mindam Sandeep. Remember, today no tax, no tax, no tax on furniture.
4: ஆமாம், உங்களுக்கு பிரியமானவர்களுக்காக நாளாந்தன் நீங்கள் உழைத்து அவர்களது பல்வேறு விதமான தேவைகளை நிறைவேற்றுகின்ற போது உங்களது மனசு பஞ்சாகி வாழ்க்கை இனிமையாகி விடுகின்றது. அதேபோல் அவர்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் உங்களது வீட்டில் வாங்கி வைத்து விட்டால் உங்கள் வீடும் வசந்தமாகிவிடும். அந்த வசந்த வாழ்வை நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கு இப்போது கிராண்ட் கோம் ஃபர்னிச்சர்ஸ் நிறுவனம் உங்களுக்கு வேண்டிய பல்வேறு விதமான தளபாடங்களை வழங்குவதில் கைகொடுத்து உதவுகின்றார்கள். ஆகவே நீங்கள் இலக்கம் 294 வோக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் கோம் ஃபர்னிச்சர்ஸ் நிறுவனத்தை நாடுகின்ற போது உங்கள் இல்ல மேலும் பிரம்மாண்டமான இல்லமாக மாறுவதற்கேற்ற நவீன வடிவமைப்பு கொண்ட தளபாடங்கள் பலவற்றை விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சூக்கு உங்களுக்கு அது பற்றிய பல தகவல்களை பேரம் பேசல்கள் மற்றும் சலுகைகள் வரி கழிவுகள் போன்ற தகவல்களை இப்பொழுது வழங்கிக் கொண்டிருந்தார். பாடலை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம். நன்றி செந்தில்நாதன்.
1: நன்றி, உங்கள் இருவருக்கும் மீண்டும் சந்திப்போம்.
5: The friendly radio for Tamils around, around the universe. CMR Tamil FM 101.3.
1: ஒரு மணி 18 நிமிடம் சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம் சந்திரன், ஜெய் பேசுகிறேன்.
1: ஜெய் சொல்லுங்கள், என்ன பாடல்?
6: மிஸ்டர் பாரத் என்னம்மா கண்ணு
1: சௌக்கியம். சரி, எஸ்பி பாலசுமணி மலேசியா வாசுதேவன் பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. ஜெய், நன்றி.
6: நன்றி.
7: என்னம்மா கண்ணு

0: சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தா.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.
2: மீண்டும் கிராண்ட் ஹோப் அனிச்சர் நிறுவனத்துக்கு செல்ல போகிறோம். பாசன் ரஜி இருவருமே காத்திருக்கின்றார்கள். வணக்கம் உங்கள் இருவருக்கும்.
3: வணக்கம் செந்தில்நாதன். உங்களுடைய வீடுகளை நீங்கள் புது வீட்டுக்கு செல்பவராக இருந்தாலோ அல்லது உங்களுடைய வீடுகளை ரெனோவேட் பண்ணி இருந்தாலோ?
2: நான் அப்படி ஒன்றும் சொல்லவில்லையே, புது வீட்டுக்கு போறேன் என்று. செந்தில்,
3: மேலும் அழகுபடுத்துவதாக இருந்தாலும் நீங்க வர வேண்டிய இடம் வந்து
2: கிராண்ட் ஹோப் ஃபர்னிச்சர். சரி சரி சரி, சொல்லுங்க கேட்போம்.
3: வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் வாங்கி சொல்லலாம் செல்லலாம். அது மட்டுமின்றி நீங்கள் உங்களுடைய தளபாடங்கள் பற்றிய மேலதிய தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசியை 905-302-9494 என்ற இலக்கத்திற்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடித்தமான தளபாடங்கள் பற்றிய மேலதிய தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், வர வேண்டிய இடம் 294 போக்கர் டிரைவ் பிராம்டனில் இருக்கிற கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சருக்கு வாருங்கள். இன்று உங்கள் நீங்கள் எந்த தளபாடங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீ. அது மட்டுமின்றி நிறைய பரிசு பொருட்களும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, தவற விடாதீர்கள், வாருங்கள். வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி செல்லுங்கள். வர வேண்டிய இடம் 294 போக்கர் டிரைவ் பிராம்டனில் இருக்கிற கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் டு எவ்ரிவன். இட்ஸ் எ கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், டுடே இஸ் நோ டெக்ஸ் நோ டெக்ஸ் நோ டெக்ஸ் நோ டெக்ஸ் ஆன் ஃபர்னிச்சர். வாட் எவர் யூ லுக்கிங் ஃபார் ஃபர்னிச்சர், யூ நீட் பெட்ரூம் செட், சோஃபா செட், டைனிங் டேபிள், காஃபி டேபிள், வாட் எவர் யூ நீட், ஆல் தி சிஎம்ஆர் லிசனர்ஸ் வாங்கோ வாங்கோ வாங்கோ டு கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 294 Walker Drive, 294 Walker Drive is our address. Now I can give you deal. Power, power, power, power, power recliner sofa set. Power recliner sofa set. Power recliner sofa set. You need black color. You need chocolate color in leather. Power recliner sofa and lopsided and chair. Sofa, lopsided and chair with 5 power recliner. With 5 power recliner. Always in the market, $4,500, $5,000. But it's a grand home furniture. You will get complete sofa set. Sofa, lopsided and chair. 5 power recliner. Leather recliner sofa set. 2 color option, chocolate and black. Just for... $19.99. You heard it right. $2,000. $2,000. Sofa, lopsided chair, power recliner. $2,000. And get glass modern coffee table free. This is the trailer film. Now I can show you film. Get big screen television TV free. Power recliner, sofa, lopsided and chair. Just for $2,000, get a glass coffee table free. Get big screen television TV free. Now you know where to come. Grand Home Furniture, Grand Home Furniture, Grand Home Furniture. 294 Walker Drive, 294 Walker Drive is our address. Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Walmart. 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive, Grand Home Furniture. Today on all furniture, no tax, no tax, no tax, no tax event. 294 Walker Drive. Nandri to everyone. Mindam.
2: ஒரு நாள் பொழுது நீண்ட நேர உழைப்புக்கு பின் உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் செல்லுகின்ற போது நல்ல ஒரு சோஃபா செட்டில் நீங்கள் அமர்ந்து உங்களது களைப்பை போக்க வேண்டும், மிகச்சிறந்த ஒரு படுக்கையில் நீங்கள் உறங்கி எழ வேண்டும் என்ற அந்த சோர்வை போக்குகின்ற புத்துணர்ச்சியுடன் அடுத்த நாளை நீங்கள் வருகின்ற புதிய நாளை எதிர்கொள்வதற்கு ஏற்ற தளபாடங்களை கொள்ளனம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் அதற்கு கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் உங்களுக்கு வழிவகுக்கின்றது. நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் பல்வேறு விதமான சொகுசு முறையான வடிவமைப்புகள் என்பவற்றை கொண்டிருக்கக்கூடிய கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸின் தளபாடங்களை நீங்கள் கொள்ளனம் செய்வதற்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு விடயம் என்னவென்றால் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸை நாட வேண்டும். பிராம்டனில் அமைந்திருக்கின்றது. ஆகவே பிராம்டனை சூழ உள்ள நேயர்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ் நிறுவனத்தினர். இப்பொழுது விடைபெற்று பாடலை தொடர்ந்து சந்திப்போம். நன்றி செந்தில்நாதன்.
5: நன்றி, உங்கள் இருவருக்கும் இன்று சந்திப்போம்.
6: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
5: நேரம் 1:28 நிமிடம். CMR தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். உங்களுக்கு ஆலோசனை கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், நான் இதே பேசுகிறேன். என்ன
5: சொல்லுங்கள், என்ன பாடல்
7: இன்றைக்கு? உசுரே போகுது, உசுரே போகுது, ராவணன் படத்தில் இருந்து கேட்கலாமா?
5: நல்லா அந்த பழத்து சொன்னீங்க. நான் 1:19 கலைக்க சொல்லி சொல்லியிருப்பேன். சரி,
7: இல்லை சனி ஞாயிறு மாத்திரம் தான் போகுது, பேசு வந்துடும்.
5: சனி ஞாயிறு மட்டும் தான் போகிறது, அவள் வீட்டில் சனி ஞாயிறு இல்லை, அதான் உசுறு போகிறதுன்னு சொல்லுகிறேன். சரி, இதோ பாடல் அடிக்கிறது கேளுங்கள். நன்றியும்

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: இப்பொழுது மீண்டும் கிராண்ட் ஹோம் பாலிஜி நிறுவனத்துக்கு செல்ல போகிறோம். பாசன் மற்றும் ரஜி காத்திருக்கிறார்கள். வணக்கம் இருவருக்கும்.
2: வணக்கம் செந்தில்நாதன். ஆமாம், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ல உங்களுக்கு உங்களுக்கு பிடித்தமான தளபாடங்கள் இருக்கின்றன, நீங்க தவற விடாதீர்கள். இன்று வந்து உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கிறது. உங்களுக்கு பிடித்த கலர்களில் நீங்க தளபாடங்களை வாங்கி செல்லலாம். நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லலாம். தளபாடங்கள் வர வேண்டிய இடமாக 294 போக டிரைவ் பிரம்டனில் இருக்கிற கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு வாருங்கள். வந்து உங்களுக்கு பிடித்தமான தளபாடங்களை வாங்கி செல்லுங்கள், டாக்ஸ் ஃப்ரீ. அது மட்டுமின்றி உங்களுக்காக இன்று வந்து நிறைய பரிசு பொருட்களும் உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. தளபாடங்கள் பற்றிய நீங்கள் மேலதிக தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 905-302-9494 என்ற இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தளபாடங்கள் பற்றிய மேலதிக தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். தரவர விடாதீர்கள். வர வேண்டிய இடம் 294 போக டிரைவ் பிரம்டனில் இருக்கிற கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு வாருங்க.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் டு எவ்ரிவன். இட்ஸ் எ கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் 294 போக டிரைவ் இஸ் அவர் ரெட்ஸ் அட்ரஸ். 294 போக டிரைவ் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். வாட் எவர் யூ நீட் இன் பர்னிச்சர், யூ நீட் பெட்ரூம் செட், சோஃபா செட், டைனிங் டேபிள், காஃபி டேபிள், வாட் எவர் யூ நீட், யூ நீட் டைனிங் டேபிள், சோஃபா செட், வாட் எவர் யூ நீட் டுடே. No tax, even you don't want to pay any tax on furniture. So please bring your car fast at Grand Home Furniture. Grand Home Furniture, 294 Walker Drive. 294 Walker Drive is our address. Now I can give you deal on a real marble dining table. Real marble dining table with 6 chair. Yes, you heard it right. Real marble dining table with 6 chair. Regular price was $2,000. Right now, come fast, come grab your deal. Real marble table with 6 chair. $499. Real marble table with 6 chair. $499. And get air fryer. Free. Plus, today, no tax on furniture. So if you need queen size mattress, queen size orthopedic deluxe mattress, just for $99 only. You heard it right. $99 only. Queen size mattress, $99 only. Plus no tax today. You know where to come. Now, today, only for today, no tax. If you come tomorrow, you have to pay tax. Only for today, no tax. All the CMR listeners, bring your car fast. Bango to Grand Home Furniture. Today's a big Malibu. You know where to come. Grand Home Furniture. So our address is 294 Walker Drive. 294 Walker Drive. 294 Walker Drive. 294 294 294 294 294 294 294 Walker Drive is our address. Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Walmart. 294 Walker Drive. 294 Walker Drive. Grand Home Furniture. Grand Home Furniture. No tax event. Nandri to everyone. Mindam Sandeep.
4: நவீன தொழில்நுட்பம் பல்வேறு விதமான துறைகளிலே புகுந்து பல புதிய மாற்றங்களை புரட்சிகளை ஏற்படுத்தி வருவது போல தளபாட உலகத்திலும் பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களை இப்போது பயன்படுத்தி புதிய பல தளபாடங்களை உற்பத்தி செய்து உங்கள் இல்லத்திற்கு வேண்டிய பல்வேறு புதிய பரிமாணங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ் நிறுவனத்தினர். இவர்கள் பல்வேறு விதமான தளபாடங்களை தாமாயே கஸ்டமேட் முறையில் தயாரிக்கின்ற அதேவேளை பல்வேறு நாடுகளிலிருந்தும் அவற்றை இறக்குமதி செய்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சிறுவர்களுக்கான தளபாடங்கள், நடுத்தர வயதினருக்கான தளபாடங்கள், முதியோர்கள் மூத்தோர்களுக்கான தளபாடங்கள் என்று பல தளபாடங்கள் இங்கே இப்போது விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன. இவற்றை நீங்கள் கொள்ளனவு செய்வதற்கு இலக்கம் 294 வாக்க டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸை நாட வேண்டும். நீங்கள் இன்றைய நாள் முழுவதும் வருகின்ற போது உங்களுக்கு வரிகளற்ற விதத்தில் அவற்றை கொள்ளனவு செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றது கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ். இப்பொழுது விடைபெற்று பாடலை தொடர்ந்து சந்திப்போம். நன்றி செந்தில்நாதன்.
1: நன்றி. எங்கள் பங்குக்கு நாங்களும் இப்பொழுது தருகிறோம் மலிவு விற்பனை பற்றி ஒரு தகவல்.
2: $4 recliner, $999, $1000. Get big screen TV
5: radio for channels around the universe. CMR Tamil FM 101.3.
1: நேரம் ஒரு மணி 39 நிமிடம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம்,
1: சொல்லுங்கள், என்ன பாலம் ஜெய்?
6: இந்த கண்ணதாசன் காரைக்குடி பெருச்செல்வி
1: வச்சுக்கிறேன். சரி, மிஸ்கின் பாலுக்கு இந்த பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. அஞ்சாவது இதிலிருந்து
6: நன்றி.

0: பாடலுடன் அதிரடிக்கும் அதிர்வெண் 101.3 CMR தமிழ் FM.
1: Get big screen TV free. Danny.

0: நேரம் 1:44 நிமிடம் உங்களுக்கு ஆலோசனை கேட்டுக்கொள்கிறீர்கள். இப்பொழுது மீண்டும் கிராண்ட் ஹோம் பாலிசி நிறுவனத்துக்கு செல்ல போகிறோம். வாசன் மற்றும் ரஜி இருவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம் செந்தில்நாதன். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ல உங்களுக்கு வீடுகளுக்கு ஏற்ற அளவு போல் நீங்கள் தளபாடங்களை கொள்வனவு செய்து கொள்ளலாம். இன்று நீங்க தளபாடங்கள் கொள்வனவு செய்தால் உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். அது மட்டுமின்றி உங்களுக்காக நிறைய பரிசு பொருட்களும் தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். தவற விடாதீர்கள், வாருங்கள். வந்து உங்களுக்கு பிடித்தமான தளபாடங்களை நீங்கள் வாங்கி செல்லுங்கள். வர வேண்டிய இடமாக 294 வோக்கர் டிரைவ் பிராம்டனில் இருக்கிற கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு வாருங்கள். உங்களுக்கு தளபாடங்கள் பற்றிய மேலதிக தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் அழைக்க வேண்டிய தொலைபேசியை 905-3-2-9494 என்ற இலக்கத்திற்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு தளபாடங்கள் பற்றிய மேலதிய தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், வர வேண்டிய இடம் 294 வோக்கர் டிரைவ் பிராம்டனில் இருக்கிற கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு வாருங்கள்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் டு எவ்ரிவன். இட்ஸ் a கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், டுடே யூ நீட் எனி பர்னிச்சர், டுடே இஸ் நோ டெக்ஸ் நோ டெக்ஸ் நோ டெக்ஸ் ஆன் பர்னிச்சர். யூ நீட் பெட்ரூம் செட், சோஃபா செட், டைனிங் டேபிள், வாட் எவர் யூ நீட், ஆல் தி சிஎம்ஆர் லிசனர்ஸ் வாங்கோ வாங்கோ வாங்கோ டு கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 294 வோக்கர் டிரைவ் இஸ் அவர் அட்ரஸ். இஃப் யூ நீட் sofa cum bed, grey color corduroy fabric, grey color sofa convert into bed, 299 sofa cum bed 299. And if you need glass modern dining table, table with 6 chair 299, and get air fryer free. If you need queen size platform bed 299 and get queen size mattress free. Queen size platform bed 299 and queen size mattress free. So lots of gift

0: discount is waiting for you. So you know where to come. It's a Grand Home Furniture, Grand Home Furniture, Grand Home Furniture, Grand Home Furniture. So our address is, please note the address, 294 Walker Drive is our address. Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Walmart. For more information, direction, you will call us right now. 905-302-9494, or you can visit us, Grand Home Furniture, 294 Walker Drive, Grand Home Furniture, Grand Home Furniture. Today, no tax event, so Mindam
1: Sandeepa. Living room furniture, நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற போது, எப்போதுமே உங்களது living room இன் உயிரோட்டமான, ஆத்மாத்மான அந்த அமைப்பை தருவது உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய நவீன வடிவமைப்புகள் கொண்ட சோபாக்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த சோபாக்களை நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற போது பல்வேறு விதமான நிறங்கள், அளவுகள், தெரிவுகள் உங்களுக்கு தேவைப்படலாம். அவற்றை பார்த்து நீங்கள் தெரிவு செய்வதற்குரிய வாய்ப்பை கிராண்ட்காம் பர்னிச்சர்ஸ் வழங்குகின்றார்கள். இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட்காம் பர்னிச்சர்ஸில் உங்கள் லிவிங் ரூமில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான அலுமாரிகளும் இங்கே விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன. உங்களது நினைவுப் பொருட்களை நீங்கள் பாதுகாப்பதற்கும் அதேவேளை புத்தகங்களை அடுக்கி வைப்பதற்கும் இன்னும் பல்வேறு விதமான அலங்கார பொருட்களை நீங்கள் உங்களது லிவிங் ரூமில் நீங்கள் பாவிப்பதற்கு ஏற்ற வசதிகளை ஏற்படுத்தி தருகின்றது கிராண்ட்காம் பர்னிச்சர்ஸில் இருக்கக்கூடிய பல்வேறு அளவு பிரமாணங்கள் கொண்ட அலுமாரிகள். அவற்றை நீங்கள் கொள்ளனவு செய்யலாம். இவையெல்லாம் பல சலுகைகள் அடிப்படையில் விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன. இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட்காம் பர்னிச்சர்ஸ் பல்வேறு விதமான தளபாட கனவுகளை நினைவாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது விடைபெற்று பாடலை தொடர்ந்து சந்திப்போம். நன்றி செந்தில்நாதன்.
2: நன்றி, உங்கள் இருவருக்கும் மீண்டும் சந்திப்போம். உங்களுக்கான சிலை கலந்து கொள்வர் மழுது நேர சந்திப்போம். வணக்கம், மழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: மதிய வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கேன்?
2: ரமேஷ், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். என்ன பாடல்?
3: சொக்கத்தங்கம் படத்திலிருந்து என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு, கண்ணில் பட்ட ரொம்ப நாளாச்சுங்கிற பாடல்.
2: சரி, இது உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீரா பாடல்கிற பாடல் உங்களுக்கு அகோலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளமைக்கும்.
3: நன்றி, வணக்கம்.

0: சொக்கதங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. நிறைவு ஒரு மணி 53 நிமிடம். சரி, இப்பொழுது மீண்டும் கிராண்ட் ஹோம் படிச்ச நிறுவனத்துக்கு செல்லப் போகின்றோம். இன்றைய நாளுக்குரிய நிறைவான தகவலை பெறுவதற்காக வாசம் மற்றும் ரஜி இருவருக்கும் மீண்டும் வணக்கம்.
1: வணக்கம் செந்தில்நாதன். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ல உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பெட்ரூம் செட், டைனிங் டேபிள் செட், சோஃபா செட் என்று பல விதமான தளபாடங்கள் இருக்கின்றன. உங்களுடைய வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர்களிலும் நீங்கள் தளபாடங்களை நீங்கள் கொள்வனை செய்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி உங்களுடைய வீட்டுக்கு ஏற்ற அளவு போலும் நீங்கள் தளபாடங்களை கொள்வனை செய்து கொள்ளலாம். வர வேண்டிய இடமாக 294 வோக்கர் டிரைவ் பிரம்டனில் இருக்கிற கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு வாருங்கள். வந்து உங்களுக்கு பிடித்தமான தளபாடங்களை நீங்கள் வாங்கி செல்லுங்கள். உங்களுடைய வீடுகளை மேலும் நீங்கள் அழகுபடுத்துவதாக இருந்தாலோ, அல்லது புது வீட்டுக்கு நீங்கள் செல்பவராக இருந்தாலோ, அல்லது உங்களுடைய வீடுகளை நீங்கள் ரெனோவேட் பண்ணி இருந்தாலோ, நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடமாக கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் விளங்குகின்றது. நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தளபாடங்களை கொள்வனை செய்வதற்கு நீங்கள் மேலதிக தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால், நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 905-382-9494 என்ற இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தளபாடங்கள் பற்றிய மேலதிக தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நீங்கள் வர வேண்டிய தரவு மறந்து விடாதீர்கள். வர வேண்டிய இடமாக 294 வோக்கர் டிரைவ் பிரம்டனில் இருக்கிற கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான தளபாடங்களை நீங்கள் வாங்கி
2: செல்லுங்கள். Walker Drive 294, Walker Drive 294, Walker Drive, Grand Home Furniture, Grand Home Furniture. You need bedroom set, sofa set, dining table, coffee table, whatever you need in furniture. Today, you will not pay a single dollar tax, no tax today. So, all the CMR listeners, please come to Grand Home Furniture, 294, Walker Drive 294, Walker Drive 294, Walker Drive, Grand Home Furniture, Grand Home Furniture, Grand Home Furniture, Grand Home Furniture. Now I can give you deal. Full house furniture, full house furniture, full house furniture, king size bed, first room you will buy king size bed, king size mattress free. Second room you will buy queen size bed, queen size mattress free. Third room queen size bed, queen size mattress free. Dining table with 6 chair, get a microwave free. Buy a sofa set, get a big screen TV free. Full house furniture, $10,000 இல்ல, $900 இல்ல, $800 இல்ல, $700 இல்ல, $600 இல்ல, $500 இல்ல, $400 இல்ல, $300 இல்ல, $2,500 இல்ல, $2,500 இல்ல, இல்ல, இல்ல, இல்ல, இல்ல, இல்ல, இல்ல. ஃபுல் ஹவுஸ் ஃபர்னிச்சர் $2,000, ஃபுல் ஹவுஸ் ஃபர்னிச்சர் $2,000, கிங் சைஸ் பெட், கிங் சைஸ் மேட்டர் ஃப்ரீ. செகண்ட் பெட், குயின் சைஸ் பெட், குயின் சைஸ் மேட்டர் ஃப்ரீ. Third room, queen size bed, queen size mattress free. Dining table with 6 chair, microwave free. Sofa set, buy, get TV free. Whole house furniture only for $2,000 and get big screen television, TV, television, TV free, free, free. Now you know where to come. Grand Home Furniture, Grand Home Furniture, 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive is our address. Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Walmart, 294 Walker Drive, Grand Home Furniture, Grand Home Furniture. நன்றி டு எவ்ரிவன். மீண்டும் சந்திப்போம்.
3: ஆமாம், உங்களது வாழ்விடம் ஒரு உயிர் ஓட்டமான மிகச்சிறந்த ஒரு ஆத்மாத்மான இடமாக மாறுவதற்குரிய மிகப்பெரிய பல விடயங்கள் இருக்கின்றன. அதில் இந்த தளபாடங்களும் மிக முக்கியமானது. உங்களது லிவிங் ரூம் ஃபர்னிச்சர்ஸ், பெட்ரூம் ஃபர்னிச்சர்ஸ் மற்றும் டைனிங் ரூம் ஃபர்னிச்சர்ஸ் போன்றவற்றை நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற போது அவற்றின் உங்களது இல்லத்தின் அளவுகள், அது கொண்டோவாக இருக்கலாம், டவுன் ஹவுஸாக இருக்கலாம், அல்லது பிரம்மாண்டமான இல்லமாக இருக்கலாம், இன்னும் உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய நிறங்கள், உங்கள் இல்லத்தில் வாழுகின்றவர்களின் எண்ணிக்கைகள் என்று இவற்றை எல்லாம் நீங்கள் கவனத்திலே கொண்டு தளபாடங்களை கொள்ளனவு செய்வீர்கள். அவ்வாறு கொள்ளனவு செய்கின்ற இந்த தளபாடங்கள் வீட்டில் உள்ள சிறுவர்கள், நடுத்தர வயதினர், மூத்தோர்கள் என்று பலரையும் திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் கொள்ளனவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அவற்றையெல்லாம் வழங்குகின்றார்கள் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ் நிறுவனத்தினர். இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்திருக்கின்றது கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ். இவற்றுக்கு மேலாக பல்வேறு விதமான பேரம் பேசல்கள் மற்றும் பல்வேறு சலுகைகள் என்னும் பரிசல்கள் போன்றவற்றையெல்லாம் வழங்கி கொண்டு தமது விற்பனையினை இப்போது மேம்படுத்தி வருகின்றார்கள் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ் நிறுவனத்தினர். நீங்களும் இந்த விற்பனையுடன் உங்களது இல்லத்துக்கு வேண்டிய பொருட்களை கொள்ளனவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் செய்ய வேண்டிய விடயம் இலக்கம் 294 ஓக்க டிரைவ் பிராம்டனில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸை நாட வேண்டும். நீங்கள் தூரத்திலிருந்து வருபவர்களாக இருந்தால் உங்களுக்கான கேஸ் கார்டை கூட அவர்கள் இலவசமாக வழங்க காத்திருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் தொலைபேசி மூலம் அழைத்து பேச வேண்டுமென்றால் 905-302-9494 என்ற தொலைபேசி ஊடாக அழைத்து பேசலாம். இதுவரை நேரமும் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் நாங்கள் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ் நிறுவனத்திலிருந்து பல்வேறு விதமான தளபாட விற்பனை பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கியிருந்தோம். எங்களுடன் சூக்கிணைந்திருந்தால் அதே போல் நேயர்கள் மற்றும் நிலைய கலையகத்திலிருந்து செந்தில் நாதன் இந்த நிகழ்ச்சிகளை மிக திறம்பட ஒருங்கிணைத்திருந்தார். அவருக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாங்கள் விடைபெறுகின்றோம். நன்றி நேயர்களே, நன்றி செந்தில் நாதன்.
0: நன்றி வாசன். அந்த தகவல் நாங்களும் கலையகம் திரும்புகிறோம். இதுவரை நேரமும் அங்கிருந்து தகவல்களை வழங்கிய உங்கள் இருவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கலையகம் திரும்புகிறோம். நன்றி வாசன், நன்றி அஜி.

0: நேரம் 2 மணி.
1: CMR
0: CMR தமிழகம் செய்தி சுருக்கம். தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதியை கோரி வடக்கில் August 17 முதல் 14 தேதி வரை தொடர் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட உள்ளது. மேகசின் சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு போதைப் பொருட்கள் வழங்க முயன்ற 2 சந்தேகநபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் தேசிய பாதுகாப்பு படை மற்றும் டெல்லி காவல்துறையினர் இணைந்து பல்வேறு இடங்களில் தீவிரவாத தடுப்பு ஒத்திகையை நடத்தியுள்ளனர். பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தில் வேகமாக பரவிவரும் காட்டுத்தீ காரணமாக மாகாண அவசர கால நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் உச்சத்தலைவர் ஹமேனியின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக இஸ்ரேல் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ள நிலையில் அவர் சிலருடன் கலந்துரையாடுவது போன்ற காணொலியை ஈரான் வெளியிட்டுள்ளது. CMR தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் என்றும் உங்களுடன்.
1: நேரம் 2:01 சீமால் தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். தொழிலாளர் 27 பாக செலுத்ததாக இருக்கிறது. சூரியன் நிறைந்திருக்கிறது. 30 பாக செலுத்ததாக உணரப்படுகிறது. காற்று மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 28 பாக செல்சியஸ், 33 பாக செலுத்ததாக உணரப்படும். இரவு பொழுது 20 பாக செலுத்ததாக குறைவடையும். சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 40 வீதம். நாளை பொழுது சூரிய ஒளியுடன் மிகு கூட்டம் இணைந்து காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகள் 40 வீதம். செவ்வாய்க்கிழமை 27 பாக செல்சியஸ் சூரிய ஒளி நிறைந்திருக்கும். வரைக்கும் இந்த பாடல் இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடல். வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: உலகத்தமிழர்களின் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
5: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
6: நேரம் 2:09 CMR Tamil FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5:30 செய்தி அறிக்கையினை கேட்கலாம். ஸ்ரீனிவாஸ் சுஜலசா பாடல் விஸ்வ துளசி திரைப்படத்திலிருந்து அளிக்கிறது.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: நிறுவனத்திலிருந்து தகவலை வழங்குவதற்காக வணக்கம் அருண்குமார்.
4: மீண்டும் வணக்கம் சந்திரநாதன். வணக்கம் நேர்களே. ஆமாம், இது ஸ்கிராச் கோடிங் ஃபோர் கிட்ஸ். இதை சுருக்கமாக SC4K என்று அழைப்பார்கள். ஸ்கிராச் கோடிங் ஃபோர் கிட்ஸ் என்பது அதனுடைய விரிவாக்கமாக இருக்கும். இந்த நிறுவனம் 5 ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த கம்ப்யூட்டர் கோடிங் சம்பந்தமான வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறது. இது முழுக்க முழுக்க ஒரு தமிழர்களால் நிர்வகிக்கப்படுகின்ற நிறுவனம் என்பதனால் நீங்கள் அழைக்கிற போது தமிழிலே பேசி முழுமையான விளக்கங்களை தமிழிலேயே பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஒன்று இதில் இருக்கிறது. நீங்கள் ஆங்கிலத்தில் விரும்பினாலும் பேசலாம், ஆனால் தமிழிலே பேசக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிறது என்பதுதான் முக்கியம். என்றால் இது தமிழர் கல்வி நிறுவனம். இந்த கோடிங் கிளாஸ் என்பது இன்றைய காலத்திலும் இனிவரும் காலத்திலும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் வேலை வாய்ப்புகளுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு பாடத்திட்டமாக அமைகிறது கோடிங் என்பது. எப்படி நாங்கள் சின்ன வகுப்பிலே படிக்கிற மேத் ஒவ்வொரு வகுப்பும் நாங்கள் முன்னோரி கொண்டிருக்கிற போது அதுவும் எங்களோடு சேர்ந்து அதோடு சேர்ந்து நாங்களும் மேத்தோடு பயணிப்போமோ, எப்படி சர்வதேச உரையாடல் மொழியாக ஆங்கிலம் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாதோ, அதுபோலவே இந்த இனிவரும் காலத்திலே பல்கலைக்கழக கல்வியிலும் வேலை வாய்ப்புகளிலும் இந்த இத்தகைய தொழில்நுட்ப கல்வி என்பது மிக முக்கியமானதாக அமைகிறது. கோடிங் என்பது கம்ப்யூட்டரோடு கணினியோடு பேசக்கூடிய ஒரு மொழி, இதுதான் அடிப்படையானது. எனவே இது சார்ந்த கல்வியைத்தான் இவர்கள் கற்கின்றார்கள். இதிலே கோடிங், ரோபோட்டிக் மற்றும் AI வகுப்புகள் ஆப்டர் ஸ்கூல் புரோகிராமாக நடத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் விட்பி, ஸ்காப்ரோ, மார்க்கம் ஆகிய இடங்களிலே இன்பர்சன் நேரடி வகுப்புகள் நடக்கிறது. கனடா ரீதியாகவும் உலகளாவிய ரீதியாகவும் இதிலே ஆன்லைன் மூலமாக மாணவர்கள் கலந்து கொண்டு இங்கே கல்வி கற்கின்றார்கள். தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் வெபினார் மூலமாக டீச்சர்ஸோடு பேசிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இளம் தளபதி, அதாவது இளைய தலைமுறை திருமணமாகிய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு தெரியும் இந்த கோடிங் கிளாஸ் எவ்வளவு முக்கியமானது என்பது. இளைய தம்பதிகளுக்கு தெரியும், ஆனால் எல்லா பெற்றோர்களுக்கும் இது தெரியுமாண்டு கேட்டால் இல்லை, பலருக்கு இதை அறியாமலே இருக்கிறார்கள் இது பிள்ளைகளுக்கு முக்கியம் என்பதை. எனவே நான் சொல்வதெல்லாம் முதலிலே இந்த கோடிங் கிளாஸால் உங்கள் படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன நன்மை, இதனால் எதிர்காலத்திலே பல்கலைக்கழகத்திலோ அல்லது உயர்கல்வியிலோ என்ன நன்மை வேணும், அல்லது ஏன் இது கற்க வேண்டும், அல்ல இதை கற்றால் வேலை வாய்ப்பிலே என்ன சிறப்புகள் வரும், இதை தனிப்பட்ட முறையிலே உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நன்மை இதை கற்பதனால் என்பதை நீங்கள் அழைத்து கேட்டுக்கொள்ளலாம், அதற்கான விளக்கங்களை பெற்றுக் கொள்ளலாம். வகுப்பிலே உங்கள் பிள்ளைகளை சேர்க்கின்றீர்களோ இல்லையோ முதலிலே அழைத்து பேசி பாருங்கள், இதனால் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நன்மை, இதை நீங்களே கற்பிக்க வேண்டும் என்பதை அறிந்து பாருங்கள். தொலைபேசி இலக்கம் 416-561-0374 416-561-0374 என்பது தொலைபேசி இலக்கம். 416-561-0374 என்பது தொலைபேசி இலக்கம். இதில் முக்கியமாக இது தொடர்பான ஒரு விளக்கங்களை கொடுப்பதற்கும் பெற்றோரை சந்திப்பதற்குமான ஒரு ஓபன் ஹவுஸ் ஒன்றை நாளை திங்கட்கிழமை தொடக்கம் வியாழக்கிழமை வரை நடத்துகின்றார்கள். அதாவது August 10 தொடக்கம் August 13 வரையாக காலை 11 தொடங்கி இரவு 9 வரை இந்த ஓபன் ஹவுஸ் நடக்க போகிறது. எனவே இந்த ஓபன் ஹவுஸிலே பிள்ளைகள் மட்டுமல்ல பிள்ளைகளின் பெற்றோர்களும் நேரடியாக கலந்து கொண்டு டீச்சர்ஸை சந்திக்கலாம். பிள்ளைகள் இதை எப்படி கற்கிறார்கள், எப்படி கற்பிக்கப்படுகிறது, இதனுடைய நன்மை தீமைகள் என்ன, இதனுடைய சிறப்புகள் என்ன என்று சொல்லி எல்லாவற்றையும் நீங்கள் நேரடியாக ஓபன் கவுசிலே கலந்து கொண்டு அறிந்து கொள்ள முடியும். பொதுவாக இந்த கோடிங் கிளாஸிலே 4 தொடக்கம் 18 வயது வரையான பிள்ளைகளுக்கு கற்பித்தல் நடக்கிறது. இதிலே மிக முக்கியமாக இது பாடசாலை கல்வி வேலைவாய்ப்பை தவிர உங்கள் பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட முறையிலே ஒரு மிகச்சிறந்த அறிவூட்டலை தரக்கூடியது. என்னன்னு சொன்னால், ஒரு அவர்களாகவே சொப்பேரை உருவாக்குவார்கள், அவர்களாகவே அதில் சிக்கல் வருகிற போது குழுவாக சிந்திப்பார்கள், அதுக்கு தீர்வு காண்பார்கள். இதில் தலைமைத்துவ பண்பு வழங்கப்படுகிறது, ஒரு ஒரு பிரச்சனையை கையாளுகின்ற தனித்திறமை உங்கள் பிள்ளைகளுக்கு வளர்க்கப்படுகிறது இந்த கல்வி முறையிலே என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கே கல்வி கற்ற பிள்ளைகள் இன்றைக்கு கனடாவில் இருக்கக்கூடிய லீடிங் பல்கலைக்கழகங்களிலே நல்ல முறையிலே கல்வியை தொடர்கின்றார்கள், வேலைவாய்ப்புகளையும் பெற்றிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளையும் கூட இந்த ஓபன் கவுன்சிலில் நீங்கள் சந்திக்க முடியும். எனவே நீங்கள் அழைத்து பேசுங்கள். ஒரு சிறந்த வாய்ப்பு உங்கள் பிள்ளைகளுக்கு, அதாவது 4 தொடக்கம் 18 வயது வரையிலே உங்கள் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த கோடிங் கிளாஸ் அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த எதிர்காலத்தை ஏற்படுத்த போகிறது. அழைத்து பேசுங்கள். ஸ்கிராச் கோடிங் ஃபோர் கிட்ஸ் நிறுவனத்தை தொடர்பு கொள்வதற்கு 416-561-0374 416-561-0374 416-561-0374 என்பது SC4K நிறுவனத்தினுடைய தொலைபேசி இலக்கம் என்று சொல்லிக்கொண்டு செந்தில்நாதன் உங்களுக்கு அன்பும் நன்றியும் கூறிவிட வரலாம். மீண்டும் தொடர்ந்து 5 மணி வரை இந்த தகவலை நாங்கள் எடுத்து வருவோம். நன்றி செந்தில்நாதன்.
5: உங்களுக்கும் அதே அதே
4: அதே அதே
5: ஆமாம். நன்றி நன்றி அருண்குமார். மீண்டும் சந்திப்போம்.
0: எட்ட முடியா இல்லை. CMR தமிழ் FM 101.3. Another Dawn clean with the Dawn Ducks.
6: Oh, he's doing dishes with Dawn Platinum.
7: The only soap trusted to save wildlife affected by oil.
6: And Platinum removes up to 99% of grease and food residue, so he doesn't have to work so hard.
7: Well, flap my wings. What'll he do with all that unused elbow grease?
6: Organize the fridge, the spice rack, the junk drawer.
7: What are you quacking on about? He's gonna make enchiladas.
6: More dishes? That's giving this duck goosebumps.
0: Dawn Platinum, the better grease getter.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462
8: மார்க்கம் மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
8: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-6-7-2-0-0 கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844, ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000, பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002, 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
9: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேசரோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
3: நேரம் 2:24 மணி ஒலிக்க இருக்கும் பாடலோடு நானும் விடைபெற்று செல்லும் நேரம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையத்தில் ஆராதனை ராஜ்குமார். இப்பொழுது உங்களிடம் விடைபெற்று வீட்டு மற்றும் ஒரு ஒளிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நான் என்றும் அன்புடன் ST செந்தில்நாதன். வணக்கம் நேயர்களை மீண்டும் சந்திப்போம்.

நேரம் 2:30. சேமாள் தமிழ் FM செய்தி சுருக்கம். தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதியை கோரி வடக்கில் August 14-17 வரை தொடர் கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்படவுள்ளது. மேகசின் சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு போதைப் பொருள் வழங்க முயன்ற 2 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் தேசிய பாதுகாப்பு படை மற்றும் டெல்லி காவல்துறையினர் இணைந்து பல்வேறு இடங்களில் தீவிரவாத தடுப்பு ஒத்திகையை நடத்தியுள்ளனர். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக மாகாண அவசர காலநிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. யமன் ஹோத்தி அமைப்பு சவுதி அரேபியாவின் ஜீசான் மாகாணத்தில் உள்ள சவுதி அராம்கோ எண்ணெய் நிலையம் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளது. சீமா தமிழ் FM செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

நன்றி செந்தில்நாதன். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆராதனி ராஜகுமார். ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு கதையுண்டு, ஒவ்வொரு கதைக்கும் ஒரு உணர்வு உண்டு. வாருங்கள், இந்த அழகான பயணத்தை ஒன்றாக தொடங்கலாம். ஒளிபரப்பாகின்ற பாடல் சத்ரியன் திரைப்படத்திலிருந்து, சுவர்ணலதாவின் குரலில் இளையராஜாவின் இசையல்.

0: மதியம் 3 மணி முதல் 3:30 மணி வரை ஒளிபரப்பாகும் பலதும் 10 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் உடல் நலம், உணவு, அழகு, வாழ்க்கை முறை, சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் உங்களை சிந்திக்க வைக்கும் வினாக்களும் இடம்பெறும். ஆம் நேர்களை அறிவோம், சிந்திப்போம், சிரிப்போம். பலதும் 10 நிகழ்ச்சி இப்போது உங்களுக்காக.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும்
4: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன், 416-475-4661-416-475-4765-4761-4661.
6: காசு வேணும்னு ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை கண்டு சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி கண்டு அவட்ட கேட்டா அவவும் இல்லை கண்டுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
4: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
7: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
4: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட

0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 416-489-2000 GTA credit. அது ஒரு ஆனந்தம் தான் இருக்கும்.
2: நேரம் இப்பொழுது 2:42. ஒளிபரப்பாகின்ற பாடல் ஒரு நாள் கூத்து திரைப்படத்திலிருந்து ஷான் ரோல்டன் பத்மலதாவின் குரலில், ஜஸ்டின் பிரபாகரனின் இசையில்.

0: தற்போது ஸ்கிராச் கோட் ஃபார் கிட்ஸ் தகவல்களை வழங்குவதற்கு அருண்குமாரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் ஆராதனை. வணக்கம் நேர்களே. ஆமாம், ஒரு கல்வி சார்ந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். மிக முக்கியமாக இன்னைக்கு படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்பது மிக சிறப்பான முறையிலே உங்கள் பிள்ளைகளுடைய கல்வி அமைய வேண்டும், அவர்கள் தேடிக்கொள்கின்ற வேலை வாய்ப்புகளிலே அவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்புகள் எல்லோ பெற்றோருக்குமே இருக்கும். ஏனென்றா எங்களுடைய சமூகத்தை பொறுத்தவரை கல்விக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு சமூகம் நாங்கள். பிள்ளைகளுடைய கல்விக்காக இவ்வளவும் செலவழிக்கவும் தயாராக இருக்கின்ற சமூகம், ஏனென்று சொன்னால் அந்த கனவுகள் எங்களுக்கு தெரியும். எனவே அப்படியாக இருக்கிற போது இங்கே படித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு எதிர்காலத்திலே பல்கலைக்கழகங்களில் செல்கிற போது, அதாவது கிரேட் 10, 11, 12 என்று செல்கிற போது, அவர்களுக்கு இன்றியமையாத ஒரு அடிப்படை விடயங்களிலே ஒன்றாக இருப்பது இந்த கோடிங் பற்றிய தெளிவுகளும் அது சார்ந்த அறிவையும் பெற்றிருப்பது. குறிப்பாக பல்கலைக்கழகத்தில் செல்கிற போது இந்த கோடிங் சம்பந்தமான, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்பந்தமான, இந்த AI சம்பந்தமான இந்த நாலேஜ் இல்லைன்னு சொன்னால் அவர்கள் நிறைய சவால்களை சந்திக்க வேண்டி வரும் அவருடைய படிப்பிலே. எனவேதான் ஸ்கிராச் கோடிங் நிறுவனம், அதாவது ஸ்கிராச் கோடிங் போக்கெட்ஸ், அதை சுருக்கமாக SC போக்கு என்று அழைப்பார்கள். கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோடிங் சம்பந்தப்பட்ட கல்வியை கற்க நெறிகளை படிப்பித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வகுப்புகளை நடத்துகிறது. கோடிங் அண்ட் ரோபோட்டிக் மற்றும் AI வகுப்புகள் ஆப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராமாக நடத்தி கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இன் பர்சன் என்று பார்க்கிற போது மார்க்கம், ஸ்காப்ரோ, விற்பி ஆகிய இடங்களிலே இதற்கான இன் பர்சன் நேரடி கிளாஸ் நடக்கிறது. கனடா முழுவதிலும் எந்த பகுதியில் இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக இதை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் இணைத்துக் கொள்ள முடியும். இப்போது இதை கேட்கின்றவர்கள் ஸ்காப்ரோலையோ, மார்க்கத்திலேயோ, விற்பிலையோ, ஏஜெக்ஸிலோ இருந்தால் உங்களுடைய சொந்தங்கள் யாராவது ஒற்றாவிலேயோ, மொன்றியல்லையோ அல்லது வேறு பகுதிகளிலோ இருக்கக்கூடுமாக இருந்தால் நீங்கள் அவர்களுக்கும் இதை தெரியப்படுத்தலாம். இது இங்கே இருக்கின்ற பிள்ளைகளுக்கானது மட்டுமல்ல, மொன்றியல்லே, ஒட்டவாவிலே அல்லது வேறு எங்காவது உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய சொந்தங்கள் இங்கே இருந்தால் அவர்களையும் இந்த ஆன்லைன் கிளாஸ் மூலமாக இணைத்துக் கொள்ள முடியும். அவர்களின் பெற்றோர்கள் எந்த எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் வெபினார் மூலமாக இணைந்து கொண்டு பெற்றோர்கள் இந்த ஆசிரியர்களோடும் இந்த கல்வி நிறுவனத்தோடும் தொடர்பில் இருக்கலாம் என்பதும் சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதிலே மிக முக்கியமாக கல்வி கற்பிக்கப்படுகின்ற பாடங்களை பார்க்கிற போது கோடிங், ஸ்கிராச், பைத்தோன், ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட், ரோபோட்டிக்ஸ், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் மற்றும் ஜெனரேட்டிவ் AI போன்ற பாடங்கள் இங்கே கற்க நிறையாக இருக்கிறது. இதைவிட இன்னும் அதிகமான பாடத்திட்டங்கள் இங்கே இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த நாலேஜ் என்பது இனிவரும் காலங்களிலே பிள்ளைகளுக்கு தவிர்க்க முடியாத ஒரு தேவை. எனவேதான் உங்கள் பிள்ளைகள் இதை கற்பதனால் பாடசாலை கல்வியில் மட்டுமல்ல, வேலை வாய்ப்பில் மட்டுமல்ல, இயல்பாகவே உங்கள் பிள்ளைகள் ஒரு மதிநுட்ப கெட்டித்தனம், ஒரு புத்தி கூர்மை, சமயோசித புத்தி இதெல்லாம் கொண்ட பிள்ளைகளாக உருவாகுவார்கள். குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இந்த இங்கே கற்கின்ற பிள்ளைகள் தாங்களாகவே ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குவார்கள். அந்த சாஃப்ட்வேரை உருவாக்குவதிலே பிரச்சனைகள் வந்தால் அவர்களே அந்த குழுவாக கூடி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார்கள். அதிலே ஒரு தலைமைத்துவ பண்பு, ஒரு லீடிங், அதை கையாள்வது, அதை ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பது என்று பல விடயங்கள் அங்கே உங்கள் பிள்ளைகள் உள்வாங்குவார்கள். எனவே இயல்பாகவே உங்கள் பிள்ளைகள் ஒரு ஆளுமை பண்பு நிறைந்த பிள்ளைகளாக உருவாகுவார்கள். இதைத்தானே எல்லா பெற்றோர்களுமே எதிர்பார்ப்பார்கள். தங்கள் பிள்ளைகள் தனித்துவமாக இருக்க வேண்டும், ஒரு சிறப்பாக வர வேண்டும் என்று அந்த ஒரு இயல்புக்கு இந்த கல்வி என்பது உறுதுணையாக நிற்கிறது என்பது சொல்லிக் கொள்ளக்கூடியது. இது தொடர்பாக ஒரு ஓபன் கவுசை நாளை தொடக்கம், நாளை August 10 திங்கள் தொடக்கம், வருகின்ற August 13 வியாழன் வரை நடத்த இருக்கிறது இந்த கல்வி நிறுவனம். இந்த ஓபன் கவுஸ் என்பது பிள்ளைகளுக்கு மட்டுமானதல்ல, இது பெற்றோருக்கும், அதாவது பெற்றோர்களும் நேரடியாக இந்த ஓபன் கவுசில் வந்து கலந்து கொள்ள முடியும். டீச்சர்ஸ் சந்திக்கலாம், நேரடியாக இந்த கல்வியை கற்பதனால் என்ன பயன், என்ன சிறப்பு, எதிர்காலத்தில் இது எவ்வளவு நன்மைகளை தரும், இப்படியான பல விடயங்களை நீங்கள் டீச்சர்ஸோடு நேரடியாக வந்து இந்த ஓபன் கவுசிலே கலந்து கொள்ள முடியும். இதிலே 4 தொடக்கம் 18 வயது வரையான பிள்ளைகளுக்கான பாடத்திட்டங்கள் இருக்கிறது, அதற்கான கற்க நெறிகள் இருக்கிறது, அந்த வயது பிள்ளைகளுக்கு இங்கே கற்பித்தல் நடக்கிறது. எனவே உங்கள் வீட்டிலும் 4 தொடக்கம் 18 வயது வரையான பிள்ளைகள் இருந்தால், அவர்கள் படித்துக் கொண்டிருந்தால், அவர்களுடைய நல்ல எதிர்காலத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொடுக்க விரும்பினால் உடனடியாகவே நான் சொல்லக்கூடிய இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து கதையுங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இந்த பாடத்திட்டத்திலே, இந்த நிறுவனத்திலே கல்வி கற்க சேர்ப்பது சேர்க்கவில்லை என்பது 2வது விடயம். ஆனால் முதலிலே அழைத்து பேசுங்கள், இந்த கோடிங் கிளாஸால் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நன்மை வரும், அவர்களுக்கு எதிர்காலத்திலே என்ன பயனை இது தரும் என்பதை நீங்கள் கேட்டு விசாரித்துக் கொள்ளுங்கள். அப்போது தெரியும் இந்த இது ஏன் உங்களுக்கு அவ்வளவு முக்கியமானது என்பதை. தொலைபேசி இலக்கத்தை சொல்லிவிடலாம், அழைத்து பேசுங்கள். உங்களுடைய வகுப்புகளுக்கான முன்பதிவுக்கும் இந்த ஓபன் கவுசிலே கலந்து கொள்வதற்கும் நீங்கள் இந்த தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்தி அழைத்து பேசலாம். முழுக்க முழுக்க தமிழிலேயே கதைக்கலாம் நீங்கள் விரும்பினால். தொலைபேசி இலக்கம் 4165613074. 416-5613-7-4. இது ஸ்கிராச் கோடிங் ஃபோர் கிட்ஸ் நிறுவனத்தினுடைய தொலைபேசி இலக்கம். மீண்டும் அதை தருகின்றேன், 416-5610-3-7-4 416-5610-3-7-4 என்பது தொலைபேசி இலக்கம். 416-5613-7-4 அழைத்து விவரங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி ஆராதனை.
0: நன்றி அனுகுமார். மீண்டும் சந்திக்கலாம். நேர்களை நேர்மப்பொழுது 2:52.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
2: சுகந்தன், 416-540-6269.
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட், ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078. தமிழராய் பெருமை கொள்வோம்.
7: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
8: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
9: நோ நோ நோ.
10: முதியோர் பராமரிப்பு, விகே ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகே ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க். உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா, 289-200-4677.
11: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய மண்ணிலிருந்து உலக தமிழர்களுக்காக CMR தமிழ் FM.
0: நேர்களை ஒளிபரப்பாகின்ற பாடல் பூவி உனக்காக திரைப்படத்திலிருந்து, ஜெயச்சந்திரன், ஸ்ரீதாவின் குரலில், SA ராஜ்குமாரின் இசையில்.
12: சொல்லாமலே யார் பார்த்தது

0: செய்தி சுருக்கம் அனுசரணை வழங்குபவர் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா 416-245-6555.
1: நேரம் 3 மணி. சுயமார் தமிழ் FM செய்தி சுருக்கம். வலிவடக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தியில் இன்று 8வது வாரமாகவும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். ஜனவரி முதல் ஜூலை வரையிலான முதல் 7 மாதங்களில் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களிடமிருந்து இலங்கைக்கு கிடைத்த மொத்த வெளிநாட்டு பணப்பரிமாற்றம் 5,382.4 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். நீண்டகால முதியோர் பராமரிப்பு இல்லங்களில் அந்தந்த இடத்திலேயே மேற்கொள்ளப்படும் விரைவான வைரஸ் பரிசோதனைகளை பயன்படுத்துவதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 8,000 அவசர சிகிச்சை பிரிவு வருகைகளை தடுக்க முடியும் என புதிய ஆய்வு தெரிவிக்கின்றது. ஈரான் உச்ச தலைவர் முஜ்தபா கமீனின் உடல்நிலை கவலைக்கு இடமாக இருப்பதாக இஸ்ரேல் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ள நிலையில் அவர் சிலருடன் கலந்துரையாடுவது போன்ற காணொலியை ஈரான் வெளியிட்டுள்ளது. சீமான் தமிழ் FM செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
0: செய்தி சுருக்கம் அனுசரணை வழங்கியவர் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா 416-245-6555. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you. அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1,000 to 1,200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
0: 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
6: Everything okay? No problem. Andichinam
7: bar kalam closing da adikira nadik.
8: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
6: செல்வம் சரி சரி
9: வணக்கம். நான் ஐஷா செல்வ புஷ்பா ஹேகரன். எங்களை 4 ஆண்டுகள் வெற்றிகரமாக முடிவடைந்து 5வது ஆண்டினை ஆரம்பிக்கின்றோம்.
10: ஐஷா சில்க்ஸ் தரும் மெகா சேலுடன் 10 சேல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். பியோ காஞ்சிபுரம் $150, ஃபேன்சி சாரீஸ் $50, காட்டன் $30, ஆர்ட் சில்க் சாரீஸ் $20. 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 சாரீஸ் $3 $10, சல்வார் $30, இன்னும் ஏராளம். 2140 மோனிசைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. ஐஷா சில்க்.
11: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
12: இல்லடா.
11: ஹலோ, காசு வந்ததாடா?
12: இன்னும் வரல காசு.
11: காசு வந்துச்சா?
12: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
13: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
14: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
15: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
1: ஆமாம் நேர்களே, பலதம் 10 நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. இயற்கையில் சில நேரங்களில் மிக சிறிய உயிரினங்களிடம் இருந்துதான் மிகப்பெரிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்கின்றோம். நம் கண்களுக்கு மிக சிறியதாக தெரியும் எறும்பு தன்னுடைய உடல் எடையை விட சுமார் 50 மடங்கு அதிகமான எடையை தூக்கும் திறன் கொண்டது. உருவத்தில் சிறிதாக இருந்தாலும் அதன் உழைப்பில் எந்த சிறுமையும் இல்லை. தன்னால் முடிந்ததை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும். தனியாக செய்ய முடியாத சூழலில் மற்ற எறும்புகளுடன் இணைந்து அந்த வேலையை நிறைவேற்றும். அதில்தான் நமக்கான ஒரு அழகான வாழ்க்கை பாடம் இருக்கின்றது. நம்முடைய முயற்சி சிறியதாக இருப்பது முக்கியமில்லை, அதை நாம் தொடர்ந்து செய்வதுதான் முக்கியம். சில நாட்களில் நாம் எடுக்கும் ஒரு சிறிய முயற்சி இந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது போல தோன்றலாம். ஆனால் அதே முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் காலப்போக்கில் அதே பலன் நிச்சயமாக தெரியும். ஒரு பெரிய இலக்கை அடைவதற்கு ஒவ்வொரு நாளும் பெரிய விடயங்களை செய்ய வேண்டிய அவசியமில்லை. சிறியதாக தொடங்குங்கள், தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். தேவைப்படும் நேரத்தில் மற்றவர்களின் உதவியையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் வெற்றி என்பது எப்போதும் வேகமாக முன்னேறுவதில் இல்லை, நின்றுவிடாமல் தொடர்ந்து முன்னேறுவதில் தான் இருக்கின்றது. சரி, இப்பொழுது நமது நிகழ்ச்சியின் மிகவும் சுவாரஸ்யமான பகுதிக்கான நேரம் வந்துவிட்டது. இன்றைய கேள்வி: கனடாவில் எத்தனை மாகாணங்கள் உள்ளன? கனடாவில் எத்தனை மாகாணங்கள் உள்ளன? உங்கள் பதிலை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள அழையுங்கள். 416-503-0055. ஒளிபரப்பாகின்ற பாடல் டக்கர் திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராமின் குரலில்.

0: everything about her, my... I don't know what to say, it's just everything about her. No, it's not her face, it's beyond that.
1: Engum, Engum, Ethilum, Ethilum, CMR, CMR, FM, FM, Nutu,
2: நேரம் இப்பொழுது 3:14 இந்த நிகழ்ச்சியின் முதல் நேரடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள் இந்த கேள்விக்கான பதில்
3: என்ன?
2: நாங்கள் லாக்இன் பண்ணலாமா? ஓகே, நன்றி நன்றி இணைந்து கொண்ட மேக்கு. நன்றி, வணக்கம். எங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
3: நன்றி,
2: வணக்கம். சரி, இரண்டு பேரும் 10 என்று அவர்களுடைய ஆன்சரை தெரிவித்திருக்கின்றார்கள். எங்களுடைய அடுத்த நேரடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம், அழைப்பில் யார்?
4: நான் பாபி.
2: சொல்லுங்கள், உங்களுடைய பதில் என்ன?
4: என் மாகாணமா?
2: ஓ,
4: 9.
2: 9? சரி, இதன் இந்த ஆன்சரை நாங்கள் லாக்இன் பண்ணலாமா?
4: விளங்க இல்லை.
2: லாக்இன், இது வந்து உங்களோட ஃபைனல் ஆன்சரா?
4: ஆமா.
2: ஓகே, நன்றி இணைந்து கொண்ட மேய்க்கு.
4: நன்றி, உங்களுக்கு
2: நன்றி. வணக்கம். நேரம் இப்பொழுது 3:15.
5: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
6: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
5: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
6: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
7: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 4168042365.
8: 2,50,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா, 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம், பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
9: Another Don Clean with the Don Ducks.
10: Oh, he's doing dishes with Dawn Platinum.
11: The only soap trusted to save wildlife affected by oil.
10: And Platinum removes up to 99% of grease and food residue, so he doesn't have to work so hard.
11: Well, flap my wings. What'll he do with all that unused elbow grease?
10: Organize the fridge, the spice rack, the junk drawer.
11: What are you quacking on about? He's gonna make enchiladas.
10: More dishes? That's giving this duck goosebumps.
9: Dawn Platinum, the better grease getter.
12: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள், நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 9053-02-94-94.
13: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
14: இல்ல,
13: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
14: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000. 416-284-7000.

0: சரி, இந்த நிகழ்ச்சியின் அடுத்த நேரடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் செல்லகுமாரா, இவன் எப்படி இருக்கிறியா?
0: நான் நலமா இருக்கின்றேன், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? சந்தோஷம். சொல்லுங்கள், உங்களுடைய பதில்
1: என்ன? என்னது?
0: ஒளிபரப்பாகின்ற பாடல் வாரிசு திரைப்படத்திலிருந்து அனிருத் வானிட்டா காந்தியின் குரலில் தமிழன் இசையல்.

0: www.cmr.fm.
1: மீண்டும் ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் தகவல்களை வழங்குவதற்கு அருண்குமாரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: மீண்டும் வணக்கம் ஆராதனி. வணக்கம் நேர்களே. ஆமாம், ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ், இது கல்வி நிறுவனம் தரக்கூடிய தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். பொதுவாகவே எங்களுடைய தமிழ் சமூகத்திலே கல்வி பிள்ளைகளின் படிப்புக்காக நாங்கள் எப்போதுமே அதிக கவனத்தையும் அதிக மினக்கடலையும் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சமூகம். நாங்கள் பிள்ளைகளின் கல்விக்காக படிப்புக்காக நாங்கள் எவ்வளவும் செலவழிக்கக்கூடிய சமூகம் என்றால் அதனுடைய தாக்கம் அதனுடைய முக்கியத்துவம் வந்து நன்கு உணர்ந்த ஒரு சமூகம் நாங்கள். அந்த வகையில் தான் இந்த ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் கல்வி நிறுவனம் உங்களுக்கான ஒரு தகவலை தருகிறது. இது கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே இருக்கின்ற பிள்ளைகளுக்கான கோடிங் கிளாஸஸ் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோடிங் கிளாஸஸை நடத்தி கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனுடைய ஆரம்ப காலத்திலேயே இது பற்றிய தகவல்களை நீங்கள் சிஎம்ஆர்ல நிறைய தரம் கேட்டிருக்கக்கூடும். இப்போது இந்த நிறுவனம் தரக்கூடிய தகவல்களை பார்க்கிற போது இந்த கல்வி நிறுவனம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வகுப்புகளை நடத்துகிறது. கோடிங் அண்ட் ரோபோட்டிக் மற்றும் ஏஐ வகுப்புகள் ஆப்டர் ஸ்கூல் புரோகிராமாக இந்த கல்வி நிறுவனத்தால் நடத்தப்படுகிறது. ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் என்பது சுருக்கமாக SC4K என்றதை சுருக்கமாக அழைப்பார்கள். ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் அதைத்தான் SC4K என்பது சுருக்கமாக அழைக்கப்படுகிறது. எனவே இந்த கல்வி நிறுவனம் 3 இடங்களிலே நேரடியான இன்பர்சன் வகுப்புகளை நடத்துகிறது. ஒன்று மார்க்கம், இன்னொன்று ஸ்காப்ரூ, அடுத்ததாக விட்பி. இந்த இடங்களில் இன்பர்சன் வகுப்பு நடக்கிறது. இன்பர்சனாக கலந்து கொள்ள முடியாத பிள்ளைகள் எங்கே இருந்தாலும், கனடாவில் எங்கே இருந்தாலும் அல்லது யூரோப்பில் இருந்தால் கூட ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ளலாம். குறிப்பாக இப்போ உங்களுடைய சொந்தங்கள் உறவுகள் யாராவது மொன்றியலிலோ அல்லது வன்குவரிலோ அல்லது ஒட்டுவாவிலோ எங்கே இருந்தாலும் கனடாவுடைய எந்த பாகத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக இந்த கிளாஸஸிலே அவர்கள் கலந்து கொள்ள முடியும். அங்கே தூரத்தில் இருக்கின்ற பெற்றோர்கள் கூட இந்த டீச்சர்ஸோடு வெபினார் மூலமாக கலந்து கொள்ள முடியும், பிள்ளைகளின் கல்வியை கவனித்துக் கொள்ள முடியும். அந்த வசதியெல்லாம் இந்த நிறுவனம் செய்திருக்கிறது. எனவே இது இந்த கோடிங் கிளாஸஸ் என்பது மிக முக்கியமான ஒரு பாடத்திட்டம். அதாவது இன்றைக்கும் இனிவரும் காலங்களிலும் குறிப்பாக இந்த கிரேட் 10, 11, 12 போகும் பிள்ளைகள் இந்த கற்க நிறைய கொண்டிருக்க வேண்டும். கிரேட் 10 வரை காத்திருக்காமல் வேலைக்கே படிக்க தொடங்கினால் பிள்ளைகளுக்கு அது சுமை இல்லாத ஒரு கல்வியாக இருக்கும். எளிதாக அதை கற்றுக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கும். கிரேட் 10, 11 போகிற போது 12 போகிறது அவர்களுக்கு அந்த ஒர்க்கிங் லோட் என்பது கூடிவிடும். அப்போது அவர்களுக்கு ஒரு சிரமமாக ஒன்றாக அது மாறும். ஆனாலும் இதை கற்றே ஆக வேண்டும். என்ன சொன்னால் இது இல்லாமல் பல்கலைக்கழக கல்வியிலே சிறந்த நிலையை பெற முடியாது. அதே வேளையிலே இது இல்லாமல் எதிர்காலத்திலே சிறந்த வேலை வாய்ப்புகளையும் பெற முடியாது. இது ஒரு மிக முக்கியமான நாலேஜாக இருக்கிறது. எனவேதான் இதற்கான ஓபன் கவுஸ் ஒன்றை நாளை திங்கள் தொடக்கம் வருகின்ற வியாழக்கிழமை அதாவது August 10 திங்கள் தொடக்கம் வருகின்ற வியாழன் 13ஆம் நாள் வரையாக ஒரு ஓபன் கவுஸை இந்த கல்வி நிறுவனம் நடத்துகிறது. இந்த ஓபன் கவுஸ் என்பது பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல, இது பெற்றோருக்கானதும். அதாவது பிள்ளைகளை இந்த ஓபன் கவுன்சிலை கலந்து கொள்ள வைப்பதோடு பெற்றோர்களும் இந்த கல்வி தொடர்பாக பல விடயங்களை அறிந்து கொள்ளலாம். குறிப்பாக இந்த கல்வி எப்படி கற்பிக்கின்றார்கள், இதனால் இதை மாணவர்களவாவது கற்றுக்கொள்கிறார்கள், இதில் என்ன நன்மைகள் வரும், இதை படித்தால் எவ்வளவு சிறப்புகள் வரும், எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புகளுக்கு எப்படி இது உதவும், இப்படி பல விடயங்களை நீங்கள் இந்த ஓபன் கவுன்ஸ் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். எனவே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இந்த ஓபன் கவுன்சிலே பதிந்து கொள்வதற்கும் இந்த கல்வி நிறுவனத்திலே உங்கள் பிள்ளைகளை சேர்ப்பதற்குமான தொலைபேசி இலக்கம் 416-561-0374 416-561-0374 416-561-0374. இந்த கல்வி நிறுவனம் 4 வயது முதல் 18 வயது வரையான பிள்ளைகளுக்கான கோடிங் கிளாஸஸை நடத்தி கொண்டிருக்கிறது. இது தனிய பாடசாலை கல்விக்கு மட்டுமல்ல, வேலை வாய்ப்புக்கு மட்டுமல்ல, இயல்பாகவே உங்கள் பிள்ளைகளை ஒரு கெட்டிக்கார பிள்ளைகளாக, ஒரு மதிநுட்பம் புத்திசாதுரியம் ஒரு சமயோசிதம் நிறைந்த பிள்ளைகளாக உருவாக்கும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இந்த பிள்ளைகள் படிக்கின்ற போது சாஃப்ட்வேர்களை உருவாக்குவார்கள். அந்த சாஃப்ட்வேரை உருவாக்குற போது அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை அவர்கள் கையாளுவார்கள். அந்த பிரச்சனைகளுக்கு குழுவாக கூடி தீர்வு காண்பார்கள். தனிப்பட்ட முறையிலும் குழுவாகவும் கூடி தீர்வு காண்பார்கள். அப்போ ஒரு ஒன்றை உருவாக்குதல், அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டறிதல், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்டுதல், இந்த தன்மை என்பது உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு லீடிங் அதாவது ஒரு தலைமைத்துவ பண்பை உங்கள் பிள்ளைகளுக்கு உருவாக்கும். நாளை அவர்கள் பிள்ளைகள் ஒரு ஒரு சாதனை மிக்க பிள்ளைகளாக, ஒரு மதிநுட்பம் மிக்க பிள்ளைகளாக, எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் எளிய தீர்வுகளை காணக்கூடிய பிள்ளைகளாக இயல்பாகவே இருப்பார்கள் அவர்கள். அது அது பாடசாலை கல்வியை தாண்டி வேலைவாய்ப்பை தாண்டி தனிப்பட்ட முறையிலும் அந்த பிள்ளைகள் சிறந்து விளங்குவார்கள். ஒரு ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுமையாக இருப்பார்கள். எனவே இது எல்லாவற்றுக்குமான அடிப்படையை இந்த கோடிங் கிளாஸஸ் உங்களுக்கு தருகிறது. நீங்கள் நான் சொல்வதை தாண்டியும் இது குறித்த டீச்சர்ஸோடு நீங்கள் பேசுகிற போது முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ள முடியும். எனவே உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பிள்ளைகள், 4 வயது தொடக்கம் 18 வயது வரையான பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால், இந்த தொலைபேசி விளக்கத்திலே நீங்கள் இந்த நிறுவனத்திலே உங்கள் பிள்ளைகளை சேர்ப்பது சேர்க்கவில்லை என்பது வேறு விடயம். ஆனால் அழைத்து பேசி பாருங்கள், இதை கற்பதனால் உங்களுக்கு என்ன நன்மை, உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நன்மை வரும், எதிர்காலத்திலே இது எப்படி தேவைப்பட போகிறது, இப்படி எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொள்ள இந்த தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். 416-561-374 416-561-374 இதிலே மிக முக்கியமாக இதிலே இந்த கல்வி நிறுவனத்திலே படித்த பல பிள்ளைகள் இன்றைக்கு யூனிவர்சிட்டியிலே, கனடாவில் இருக்கக்கூடிய லீடிங் யூனிவர்சிட்டியிலே நல்ல நல்ல நிலைகளை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக நல்ல நல்ல வேலை வாய்ப்புகளையும் பெற்றிருக்கின்றார்கள். இதில் கலந்து கொள்ளக்கூடிய இந்த கல்வி நிறுவனத்திலே கற்ற பிள்ளைகள் இந்த ஓபன் ஹவுஸிலே நேரடியாக வந்து உங்களை சந்திக்கவும் இருக்கிறார்கள் என்பதும் சொல்லிக் கொள்ளக்கூடியது. எனவே உங்கள் பிள்ளைகளையும் இந்த கோடிங் கிளாஸிலே சேர்த்துக் கொள்வதாது இன் பர்சன் ஊடாகவும் சேர்த்துக் கொள்ளலாம், அல்லது ஆன்லைன் மூலமாகவும் சேர்த்துக் கொள்ளலாம். இணைத்துக் கொள்வதற்கு நீங்கள் இந்த தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்தி பேசிக் கொள்ளுங்கள். மிக முக்கியமாக மிக குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறார்கள். அதிலும் 1க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சேர்க்கிற போது இன்னும் கட்டணம் குறைவாக இருக்கும். அதில் இன்னொரு சிறப்பான விடயம் இருக்கிறது. இது தமிழர்களால் நடத்தப்படுவதனால் நீங்கள் தமிழிலே பேசி முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் இங்கிலீஷிலும் பேசலாம், ஆனால் தமிழிலே பேசுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். இது ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் நிறுவனத்தினுடைய தொலைபேசி இலக்கம் 416-561-0374 416-561-0374 என்பது தொலைபேசி இலக்கம். 416-561-0374 416-561-0374 மீண்டும் சந்திக்கலாம். நன்றி ஆராதனை.
1: நன்றி அரங்குமார், மீண்டும் சந்திக்கலாம். நேரம் இப்பொழுது 3:31. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். இலங்கையின் சிறைச்சாலைகள் மற்றும் அவற்றை சார்ந்த பகுதிகளில் அண்மையில் பதிவான பதற்றமான சூழ்நிலைகள் தொடர்பாக கலந்து உரையாடுவதற்காக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் தலைவர்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட உள்ளனர். இலங்கையில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 90,000 நெருங்கியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்டுள்ள தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 3,323 இந்தியர்களை நாடு கடத்தியுள்ளதாக கனடா எல்லை சேவைகள் முகாமை தரவுகள் தெரிவிக்கின்றன. இது கடந்த 6 ஆண்டுகளில் பதிவான அதிகபட்ச எண்ணிக்கையாகும். கனடாவில் கோடை காலத்தில் இரத்த தானம் செய்வோரின் எண்ணிக்கை குறைந்ததன் காரணமாக நாட்டின் இரத்த கையிருப்பு தொடர்ந்து குறைந்த நிலையில் உள்ளதாக கெனடியன் பிளட் சர்வீசஸ் தெரிவித்துள்ளது. காங்கோ குரியஸில் யுகாண்டா எல்லைக்கு அருகே கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 13 உயிரிழந்துள்ளனர். சீமார் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 1-6-700-2222-J.CA. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
5: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
6: ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
7: 416-897-0919.
8: CMR 101.8. More music, more fun. Yeah.
1: ஆமாம் நேர்களே, இப்போது இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை தெரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. கனடாவில் எத்தனை மாகாணங்கள் உள்ளன என்ற கேள்விக்கான சரியான பதில் 10 மாகாணங்கள். சரியான பதிலை கூறிய அனைத்து நேயர்களுக்கும் எமது நன்றிகளும் வாழ்த்துகளும். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் பதில்களை எங்களிடம் பகிர்ந்து கொண்ட அனைத்து நேயர்களுக்கு எமது நன்றிகளும் பாராட்டுகளும். ஒளிபரப்பாகின்ற பாடல் வில்லு திரைப்படத்திலிருந்து திப்பு ரீட்டா வடிவேல் அவர்களுடைய குரலில் தேவி ஸ்ரீ பிரசாதின் இசையில்.

நேர்களே, தற்போது இந்த வாரத்தின் வானிலையை பார்க்கலாம். டொரோண்டோவில் தற்போதைய வானிலை 26°C இருக்கின்றது. சூரிய ஒளி சார்ந்த ஒரு அழகான நாளாக இன்றைய நாள் அமைய போகின்றது. இரவு பொழுது 20°C, மழைக்கான சாத்தியக்கூறுகள் 40% உள்ளது. நாளை 27°C, மீண்டும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் 40% உள்ளது. இரவு பொழுது 17°C, செவ்வாய்க்கிழமை 27°C, சூரிய ஒளி நிறைந்த ஒரு பிரகாசமான நாளாக செவ்வாய்க்கிழமை அமைய போகின்றது. புதன்கிழமை 27°C, மழைக்கான சாத்தியக்கூறுகள் மீண்டும் 40% உள்ளது. தென்கிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 15 km வேகத்தில் காற்று வீசக்கூடும். ஒளிபரப்பாகின்ற பாடல் சமரத்தை திரைப்படத்திலிருந்து மெனோ எஸ் ஜானகியின் குரலில் இளையராஜாவின் இசையல்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069. 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்தி

0: வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: Everything okay, no problem.
4: Pradhi
0: Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
5: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3, தினம் தினம் தந்திடுமே பல் சுவை நிகழ்ச்சிகள். சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவருக்கும் மகிழ்ச்சி. காலை மாலை என்றதுமே சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
6: www.cmr.fm.
7: நேரம் இப்பொழுது 3:50. 4 மணியிலிருந்து 5 மணி வரை உங்களுக்காக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழியுங்கள். 4-6-5-3-0-0-5-5 ஒளிபரப்பாகின்ற பாடல் காதல் சுகமானது திரைப்படத்திலிருந்து சித்ராவின் குரலில்.

0: CMR 101.3. More music, more fun.
1: தற்போது ஸ்கிராட்ச் கோடிங் ஃபார் கிட்ஸ் தகவல்களை வழங்குவதற்கு அருண்குமாரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் ஆராதனி, வணக்கம் நேர்களே. ஆமாம், இது ஸ்கிராட்ச் கோடிங் ஃபார் கிட்ஸ் நிறுவனம், சுருக்கமாக அதை SCOK என்று அழைப்பார்கள். அதனுடைய விரிவாக்கம் வந்து ஸ்கிராட்ச் கோடிங் ஃபார் கிட்ஸ் நிறுவனமாக இருக்கிறது. இது அதாவது கோடிங் கிளாஸஸை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்ற நிறுவனம். கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த துறை சார்ந்த கல்வியை இந்த நிறுவனம் வழங்கிக் கொண்டிருக்கிறது. இது தமிழர்களால் நிர்வகிக்கப்படுகின்ற நிறுவனம். இந்த துறை சார்ந்த கல்வியிலே இந்த நிறுவனம் முன்னணி வகிக்கின்ற ஒரு நிறுவனமாக இருக்கிறது. இந்த நிறுவனம் ஆரம்பிக்க பட்ட காலத்திலேயே இதை சிஎம்ஆருடாக பல சந்தர்ப்பங்களில் இது குறித்த பல விளக்கங்களை நீங்கள் கேட்டிருக்க முடியும். எனவே இந்த கோடிங் கிளாஸஸ் ஏன் முக்கியம், எதற்காக அவசியம் என்பதையும் பார்க்கலாம். அதாவது 5 ஆண்டுகளுக்கு மேலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் வகுப்புகளை நடத்தி வருகிறது. கோடிங் அண்ட் ரோபோட்டிக் மற்றும் AI துறை சார்ந்த வகுப்புகள் நடக்கிறது. இதிலே கோடிங், ஸ்கிராட்ச், பைத்தோன், ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட், ரோபோட்டிக்ஸ், மெஷின் லேர்னிங் மற்றும் டேட்டா சயின்ஸ், ஜெனரேட்டிவ் AI போன்று இன்னும் பல பாடத்திட்டங்கள், கற்க நெறிகள் இங்கு இருக்கிறது. இது இன் பர்சனாகவும் ஆன்லைன் ஊடாகவும் இதிலே நீங்கள் கல்வி கற்கலாம். ஒன்று, நீங்கள் மார்க்கம், ஸ்காப்ரோ, விட்பி இடங்களிலே இந்த வகுப்புகள் நேரடி வகுப்பாக, இன்பர்சன் வகுப்பாக நடக்கிறது. இதை தாண்டி வேறு பகுதிகளிலே கனடாவில் எங்கே இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக பிள்ளைகள் கல்வி கற்க முடியும். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் உங்களுடைய சொந்தங்களோ உறவுகளோ நண்பர்களோ, அதாவது படிக்கின்ற வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கொண்டிருந்தால், அவர்கள் மொன்றியல் இருந்தாலும் சரி, ஒட்டவாவில் இருந்தாலும் சரி, வன்கூரில் இருந்தாலும் சரி, எங்கு இருந்தாலும் சரி, அவர்கள் ஆன்லைன் மூலமாக இங்கே கற்கலாம் என்பதை தெரிவித்து அவர்களையும் நீங்கள் இதில் இணைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஏனென்று சொன்னால், ஏன் இந்த கோடிங் முக்கியம்? முதல்ல கோடிங் என்றால் என்ன என்று கேட்டால், கோடிங் என்பது கணனியோடு பேசக்கூடிய ஒரு, கம்ப்யூட்டரோடு பேசக்கூடிய ஒரு மொழி. எப்படி எங்களுக்கு சர்வதேச தொடர்பாடலுக்கு ஆங்கிலம் முக்கியமோ, எப்படி நாங்கள் சின்ன வயசில் இருந்து படித்த மேத் வந்து ஒவ்வொரு வகுப்புக்கும் முன்னேறுகிற போது அதனுடைய அடுத்தடுத்த கட்டத்தை நாங்கள் எப்படி வளர்ந்து கொண்டு அந்த மேத் எப்படி எங்களோடு பயணிக்கிறதோ, அது பள்ளிக்கூட வாழ்க்கையிலும் சரி, வேலை தளங்களிலும் சரி, மேத் என்பது இல்லாமல் வாழ முடியாது. எனவே அத்தகைய ரீதியில் தான் இந்த கோடிங் கிளாஸஸ் வந்து இது சார்ந்த நாலேஜ் என்பது பிள்ளைகள் கிரேட் 10, 11 அங்கால 12 போகிற போதும் சரி, பிறகு பல்கலைக்கழக கல்வியை முடித்து வேலை வாய்ப்புகளுக்கு போகிற போதும் சரி, இந்த நாலேஜ் என்பது மிக முக்கியம். இது இல்லாமல் இனி வருகின்ற காலங்களில் கல்வியிலும் சாதிக்க முடியாது, வேலை வாய்ப்புகளிலும் சிறந்த இடங்களை பெற முடியாது என்பது கவனிக்க வேண்டிய விடயம். எனவே இந்த நாலேஜை இவர்கள் 4 தொடக்கம் 18 வயது வரையான பிள்ளைகளுக்கு இங்கே கல்வி கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த துறை சார்ந்த கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த நிறுவனத்திலே இந்த துறை சார்ந்து நிபுணத்துவம் பெற்ற மிக தரமான ஆசிரியர்களை கொண்டுதான் இந்த கல்வியை அவர்கள் கற்பிக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதேவில்லை, கட்டணத்தை பொறுத்தவரையிலே மிக குறைந்த கட்டணம். ஒப்பீட்டளவிலே மற்ற நிறுவனங்களோடு ஒப்பிடுகிற போது இவர்கள் குறைந்த கட்டணம் வாங்குகிறார்கள். என்றால் கல்வியை ஒரு சேவையாகவும் பார்க்கின்ற ஒரு மனநிலையில் அவர்கள் இயங்குகிறார்கள். மிக முக்கியமாக 1 தொடக்கம் 5 வயது, அதாவது 1 தொடக்கம் 5 பேர் வரைதான் ஒவ்வொரு வகுப்பிலும் பிள்ளைகள் சேர்க்கப்படுவார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலுமே தனித்தனியான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதனால் அவர்கள் ஒரு வகுப்பிலே 1 தொடக்கம் 5 பிள்ளைகளை சேர்க்கிறார்கள். பிறகு அடுத்த ஒவ்வொரு வகுப்பிலுமே 1 தொடக்கம் 5 பிள்ளைகள் இருப்பார்கள். அப்படியான ஒரு கூடுதல் கவனத்தை செலுத்துகின்ற நிறுவனமாக இருக்கிறது. எனவே இது குறித்து நீங்கள் மேலதிக விவரங்களை பெற விரும்பினால் அழைத்து பேசுங்கள். தொலைபேசி இலக்கம் 4165610374, 4165610374 என்பது தொலைபேசி இலக்கம். பொதுவாகவே எங்களுடைய சமூகத்திலே கல்விக்கு அதிக நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். பிள்ளைகள் படிப்பதற்காக நாங்கள் எவ்வளவு செலவழிப்போம். ஏனென்றால் கல்வியின் முக்கியத்துவத்தை நன்கு அறிந்த ஒரு சமூகம் தமிழ் சமூகமாகிய நாங்கள். எனவே இந்த சந்தர்ப்பம் வெறுமனே பாடசாலை கல்விக்கோ, பல்கலைக்கழகத்துக்கோ, வேலை வாய்ப்புக்கோ மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையிலே உங்கள் பிள்ளைகள் ஒரு கெட்டிக்கார பிள்ளையாக, புத்தி சாதுரியமான பிள்ளைகளாக, சமயோசித அறிவை கொண்ட பிள்ளைகளாக, நுண்ணறிவை கொண்ட பிள்ளைகளாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் இந்த கல்வியின் அடிப்படை என்பது மிக அவசியமானது. ஒரு அதாவது இவர்களே சொப்வேரை உருவாக்கி இவர்களே அதில் பிரச்சனைகளை கண்டறிந்து அந்த பிரச்சனைகளுக்கு அவர்களை தீர்வு வகையிலே அந்த நாலேஜ் வளர்க்கப்படுகிறது. குறிப்பாக ஒரு தலைமைத்துவ பண்பை கொண்ட பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகள் வளர்கின்ற வகையிலே இந்த கற்பித்தல் முறை அமைகிறது. நீங்கள் அழைக்கிற போது, தமிழிலே பேசுகிற போது இதற்கான முழுமையான விளக்கங்களை இது சார்ந்த ஆசிரியர்கள் மூலமாக நீங்கள் தமிழிலோ ஆங்கிலத்திலோ பேசி பெற்றுக் கொள்ளலாம். அதுபோலவே மிக முக்கியமாக நாளை August 10 தொடக்கம் 13ஆம் நாள் வியாழக்கிழமை வரை இதற்கான ஒரு ஓபன் கவுசையும் நடத்துகின்றார்கள். இந்த ஓபன் கவுசிலே பெற்றோர்களும் கலந்து கொள்ள முடியும், பிள்ளைகளும் கலந்து கொள்ள முடியும். நேரடியாக கலந்து கொண்டு நீங்கள் விளக்கங்களை கேட்கலாம், பிள்ளைகள் எப்படி கற்கிறார்கள், எப்படி கற்பிக்கப்படுகிறது, இதனால் நன்மைகள் என்ன, அப்படி பல விடயங்களை இந்த ஓபன் கோர்ஸ் மூலமாக நீங்க அறிந்து கொள்ளலாம். நேரடி வகுப்புகளும் இருக்கிறது, ஆன்லைன் கிளாஸஸும் இருக்கிறது. நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தும் இந்த வகுப்பிலே ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ளலாம். தூரத்தில் இருந்து இணைகின்ற பிள்ளைகளின் பெற்றோருக்கு வெபினார் மூலமாக ஆசிரியர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வசதிகளையும் இவர்கள் செய்து தருகின்றனர். எனவே ஒரு ஒரு கோடிங் துறை சார்ந்து, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்து, இந்த கோடிங் கிளாஸஸ் சார்ந்து ஒரு ஒரு மிகச்சிறந்த கல்வியை வழங்குகின்ற நிறுவனம் இது. நீங்கள் அழைத்து பேசுகிற போது விவரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். மிக முக்கியமாக நான் சொல்வது, இந்த நிறுவனத்திலே உங்கள் பிள்ளைகளை கற்பிப்பதற்கு கற்பதற்கு சேர்ப்பது என்பது இரண்டாவது முடிவு. முதலிலே நீங்கள் அழைத்து பேசுங்கள். இந்த கோடிங் கிளாஸை கற்பதனால் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நன்மை வரும், எதிர்காலத்திலே என்ன பயன்கள் வரும், இதை ஏன் தவிர்க்காமல் கற்க வேண்டும் என்பதை நீங்கள் அழைத்து பேசுகிற போது விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன். 416-561-0374 என்பது தொலைபேசி இலக்கம். 416-561-0374 416-561-0374 416-561-0374 என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த தகவலில் பேசலாம். நன்றி ஆராதனை.
1: நன்றி அனுகுமார், மீண்டும் சந்திக்கலாம். நேரமே பொழுது 4:02.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம். பிரதமர் மார்க்கானி ஏற்கனவே இத்தாலியில் மேற்கொள்ள ஒப்புக்கொண்டிருந்த நிகழ்ச்சிகள் காரணமாக நாளை திங்கட்கிழமை முதல் ஒரு வாரத்திற்கு குறைந்த அளவு நேரம் மட்டுமே பணியாற்றியுள்ளார். தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதியை கோரி வடக்கில் ஆகஸ்ட் 14 முதல் 17 தேதி வரை ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தப்படவுள்ளது. மேகசின் சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு போதைப் பொருள் வழங்க முயன்ற இரு சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் தேசிய பாதுகாப்பு படை மற்றும் டெல்லி காவல்துறையினர் இணைந்து பல்வேறு இடங்களில் தீவிரவாத தடுப்பு ஒத்திகையை நடத்தியுள்ளனர். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக மாகாண அவசர காலநிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. யமன் ஹோத்தி அமைப்பு சவுதி அரேபியாவின் ஜீசான் மாகாணத்தில் உள்ள சவுதி அரம்கோ எண்ணெய் நிலையம் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளது. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

நேர்களே, உங்களுக்காக நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. இந்த நிகழ்ச்சியின் முதல் நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம். வணக்கம். சரி, தொடர்பில் ஒரு சிறிய இடையூறு ஏற்பட்டுள்ளது. இந்த நபர் கேட்ட பாடல் ரிதம் திரைப்படத்திலிருந்து காற்றே என் வாசல், ஏ ரகுமானின் இசையல்.

0: நிகழ்வைப்பொழுது நாங்கள் மணி 12 நிமிடம். உங்களுடைய அடுத்த நேரோட நாங்களே இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் செல்வகுமார், எப்படி இருக்கிறீங்களா?
0: நான் நலமாக இருக்கின்றேன், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? சந்தோஷம். சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
1: எனக்கு வீட்டுலா படத்துல ஐயோ காதல நெஞ்சில் மோதலி அந்த பாட்டு.
0: உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்த குணமேக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: தங்களுடைய அடுத்த நேரோட நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், அழைப்பில் யார்?
1: நான்
0: நலமா இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? சந்தோஷம். சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு? உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு செல்லாக்குட்டி.

0: நேர்களை ஒளிபரப்பாகிய பாடல் தெரி திரைப்படத்திலிருந்து விஜய் நீதி மோகனின் குரலில் எங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நலமாக இருக்கின்றேன். சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
1: எனக்கு உதயா படத்துல உதயா உதயா அந்த பாடல்.
0: உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி. இந்த குழந்தைக்கு
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.

0: நேரம் இப்பொழுது 4:34 உங்களுடைய அடுத்த நேரோட நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: மாலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம், நான் நலமா இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நான் நலமா இருக்கின்றேன்.
0: சந்தோஷம். சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
1: பாடல் வந்து திருடா திருடா படத்துல இருந்து மன்மதன்
0: உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி, நினைக்கணும்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: நேர்களே, இப்பொழுது 4:39 உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழியுங்கள். 4:53:00:55 எங்களுடைய அடுத்த நேரோட நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம். அழைப்பில் யார்? சொல்லுங்கள், எப்படி இருக்கின்றீர்கள்? நானும் நலமாக இருக்கின்றேன். சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு? உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இந்த குணமேக்கு. நன்றி, வணக்கம்.
1: முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் வித்திக்கும் நினைப்பை விதைக்கும்.

0: அம்மா மேர்களே, இந்த நிகழ்ச்சியின் அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் கேட்கிறேன்.
0: வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நன்றி,
0: வணக்கம்.

0: சிஎம்ஆர் தமிழகம் 101.3 கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க.
1: நேரவே பொழுது 4:50, உங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம். கண்ணம் பேச, நீங்க நலமா இருக்கிறீங்களா?
1: நான் நலமா இருக்கின்றேன், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம்,
1: சந்தோஷம். சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
2: பாடல் மான் கராட்டே திரைப்படத்தில இருந்து ஓபன் தி டாஸ் மார்க் என்ற பாட்டு.
1: உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்த கொடுமைக்கு.
2: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.

0: printing. More music, more fun.
1: இந்த நிகழ்ச்சியின் நிறைவு நேயருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் நந்தியாகன்.
1: வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கேன், நீங்கள்?
1: நானும் நலமா இருக்கின்றேன். சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
2: எனக்கு இந்த கரியர் இந்த பாட்டு கேட்போம். அந்த உயிரே உயிரே வந்து நீங்களோடு கலந்து விட அந்த பாடலை கேட்போம்.
1: பாம்பே திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்த கொண்டமைக்கு.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். வலிவடக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தையில் இன்று 8வது வாரமாகவும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். ஜனவரி முதல் ஜூலை வரையிலான முதல் 7 மாதங்களில் வெளிநாடுகளில் பணிபுரியும் இளைஞர்களிடம் இருந்து இலங்கைக்கு கிடைத்த மொத்த வெளிநாட்டு பணப்பரிமாற்றம் 5,382.4 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். நீண்டகால முதியோர் பராமரிப்பு இல்லங்களில் அந்தந்த இடத்திலேயே மேற்கொள்ளப்படும் விரைவான வைரஸ் பரிசோதனைகளை பயன்படுத்துவதன் மூலம் அடுக்கு சுமார் 8,000 அவசர சிகிச்சை பிரிவு வருகைகளை தடுக்க முடியும் என புதிய ஆய்வு தெரிவிக்கின்றது. ஈரான் உச்சத்தலைவர் மொஜ்தபா கமீனின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக இஸ்ரேல் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ள நிலையில் அவர் சிலருடன் கலந்துரையாடுவது போன்ற காணொலியை ஈரான் வெளியிட்டுள்ளது. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
3: Another Don Clean with the Don Ducks.
4: Oh, he's doing dishes with Dawn Platinum.
5: The only soap trusted to save wildlife affected by oil.
4: And Platinum removes up to 99% of grease and food residue, so he doesn't have to work so hard.
5: Well, flap my wings. What'll he do with all that unused elbow grease?
4: Organize the fridge, the spice rack, the junk drawer.
5: What are you quacking on about? He's gonna make enchiladas.
4: More dishes? That's giving this duck goosebumps.
3: Dawn Platinum, the better grease getter.
2: ஐஷா சில்க் 4th anniversary மெகா சேலுடன் 10 சேல் பெருந்தொகை புதிய வரவுகள் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை. அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். சாரீஸ், சல்வாஸ், பிரைடல் லெஹெங்காஸ், மென்ஸ் வேர் அண்ட் ஜுவல்லரி 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து. சாரீஸ் 3 சரம் $10, சல்வார் $30, 2 டிஷர்ட்ஸ் $15, பிரீத்தி ஏகோ பிளஸ் $150. இன்னும் ஏராளம். 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. Aisha Silk.
6: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
10: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 Scarborough, Midland and Ellesmere 416-757-1000 mymechanicauto.ca
11: CMI Tamil FM 101.3
0: ஒளிபரப்பாகின்ற பாடல் சர்வம் திரைப்படத்திலிருந்து ஜவதலி மதுஸ்ரீயின் குரலில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையல்

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 தசமோன்று தினம் தினம் தந்திடுமே பல்சுவை நிகழ்ச்சிகள் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவருக்கும் மகிழ்ச்சி காலை மாலை என்றதுமே சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்
1: www.cmr.fm.
2: தற்போது ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் நிறைவு தகவல்களை வழங்குவதற்கு அருண்குமாரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: மீண்டும் வணக்கம் ஆராதனை, வணக்கம் நேர்களே. ஆமாம், இது ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ், இதை சுருக்கமாக SC4K என்று அழைப்பார்கள். எனவே இந்த நிறுவனம் வழங்கக்கூடிய தகவல், இது ஒரு கல்வி நிறுவனம். எந்த மாதிரியான வகுப்புகள் நடைபெறும்னு சொன்னால், இது கோடிங் கிளாஸஸ், அதாவது உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் வகுப்புகள், குறிப்பாக கோடிங் அண்ட் ரோபோட்டிக் மற்றும் AI இந்த துறை சார்ந்த வகுப்புகள் நடத்துகிறது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த துறை சார்ந்த கல்வியை இது கற்பித்துக் கொண்டிருக்கிறது. இந்த துறை சார்ந்த கல்வி நிறுவனங்களில் இந்த நிறுவனம் ஒரு முன்னணி நிறுவனமாக இப்போது அறியப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இதில் மிக முக்கியமான விடயம், உங்கள் வீட்டிலே ஒரு 4 தொடக்கம் 18 வயது வரையிலே பிள்ளைகள் இருந்தால், அந்த பிள்ளைகள் படிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால், அவர்களுக்கு இந்த தகவல் மிக மிக முக்கியமானது. இதை எல்லா பெற்றோர்களும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். முதலிலே இந்த கல்வி சார்ந்து உங்கள் பிள்ளைகளை இந்த கல்வி நிறுவனத்திலே நீங்கள் கற்பதற்காக சேர்க்கின்றீர்களோ இல்லையோ, இங்கே சொல்லக்கூடிய தொலைபேசி இலக்கத்திலூடாக நீங்கள் அழைத்து இந்த கோடிங் கிளாஸை கற்பதனால் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நன்மை, எதிர்காலத்திலே பல்கலைக்கழகத்திலோ பாடசாலையிலோ அது எவ்வாறு உதவி புரியும், வேலைத்தளங்களில் நல்ல வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு இந்த கோடிங் கிளாஸஸ் ஏன் முக்கியம், இந்த விடயங்களை முதல்ல கேட்டறியுங்கள். ஏனென்றால் சில நேரங்களில் பிள்ளைகள் இது பற்றி உங்களுக்கு சொல்லாமல் இருக்கலாம், இதனுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் தெரியாமல் இருக்கலாம், அல்லது பேரண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கும் அது தெரியாமல் இருக்கலாம். பெரும்பாலும் இளம் தம்பதிகளின் பிள்ளைகளுக்கு, அதாவது இளம் தம்பதிகள் தங்கள் பிள்ளைகளுக்கு இதை தெரிந்து அவர்களுக்கு இந்த கோடிங் கிளாஸஸ் பயிற்சிகளை கொடுக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு இது முக்கியம் தெரியும். ஆனால் இதை தெரியாத பெற்றோருக்கு இந்த தகவல் மிக முக்கியமானது. எல்லோருமே இதை தெரிந்து கொள்ளுங்கள். மிக முக்கியமாக இங்கே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, வான்குவரோ, மொன்ரியலோ, ஒட்டவாவோ எங்க இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக இங்கே இணைந்து நீங்கள் கல்வி கற்க முடியும். எனவே அந்த இடங்களில் உங்கள் உறவுகள் சொந்தங்கள் இருந்தால் அவர்களுக்கும் இந்த தகவலை நீங்கள் தெரியப்படுத்தலாம் என்பது சொல்லிக் கொள்ளக்கூடியது. இது கோடிங் மற்றும் ரோபோட்டிக் மற்றும் AI வகுப்புகளை ஆப்டர் ஸ்கூல் புரோகிராமாக இந்த நிறுவனம் நடத்துகிறது. மார்க்கம், ஸ்காப்ரோ, விட்பி ஆகிய இடங்களிலே இதற்கான நேரடி வகுப்புகள், இன் பர்சன் வகுப்புகள் நடக்கிறது. இதை தாண்டிய மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆன்லைன் மூலமாக கலந்து கொள்ள முடியும். யூரோப்பில் இருந்து கூட இந்த நிறுவனத்திலே படிக்கின்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள். மிக முக்கியமானது, முதல்ல கோடிங் என்றால் என்னவென்று பார்த்தால், கோடிங் என்பது கணினியோடு பேசக்கூடிய ஒரு மொழி. எங்களுக்கு எப்படி ஆங்கிலம் சர்வதேச உரையாடலுக்கு தேவையோ, நாங்கள் சிறு வயதிலே படிக்கின்ற மேத், எப்படி நாங்கள் வளர்ந்து கொண்டு ஒவ்வொரு வகுப்பும் முன்னேறுகிற போது மேத்தும் எங்களோடு கூடவே பயணிக்கிறதோ, பல்கலைக்கழகம், வேலை வாய்ப்பு என்று எல்லா இடங்களிலும் மேத் இல்லாமல் வாழ முடியாது. அதே போன்றுதான் கணினியோடு பழகுகிற உலகத்திலே, கணினியோடு வாழுகிற உலகத்திலே இது தெரியாமல், இந்த நாலேஜ் இல்லாமல் யாரும் இயங்க முடியாது. எதிர்காலத்திலே இப்போது உங்கள் பிள்ளைகள் கிரேட் 10, இப்ப அடுத்த கல்வியாண்டு செப்டம்பருக்கு கிரேட் 10, 11, 12 போக போகின்றார் என்று சொன்னால், நிச்சயமாக அவர்களுக்கு இந்த இது மிக மிக முக்கியமானது. ஆனால் இந்த கல்வி நிறுவனத்திலே வயது 4 தொடக்கம் வயது 18 வயது வரையான பிள்ளைகளுக்கு இந்த கோடிங் கிளாஸஸ் கற்பித்து கொடுக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தூரத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர், அப்ப விட்பி, மார்க்கம், ஸ்காப்ரோ தாண்டி தூரத்தில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து வெபினார் மூலமாக இந்த டீச்சர்ஸோடு பேசிக்கொள்ள முடியும். பிள்ளைகளின் கல்வியை வெபினார் மூலமாக கவனிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இவர்கள் ஏற்படுத்தி தருகின்றார்கள். எனவே தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கம் 416-561-0374, 416-561-0374, 416-561-0374, 416-561-0374 என்பது தொலைபேசி இலக்கம். இந்த நிறுவனத்திலே கோடிங் கிளாசஸ், ஸ்கிராச், பைத்தோன், ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட், ரோபோட்டிக்ஸ், மெஷின் லேர்னிங் மற்றும் டேட்டா சயின்ஸ், ஜெனரேட்டிவ் AI போன்று இன்னும் நிறைய பாடத்திட்டங்கள் கற்க நெறிகள் இங்கே கற்பிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதிலே மிக முக்கியமாக ஒவ்வொரு வகுப்பிலுமே 1 தொடக்கம் 5 பிள்ளைகளை தான் சேர்க்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தனித்தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பதிலே அக்கறை கொண்டு அதை செய்கின்றார்கள். கட்டணம் என்று பார்க்கிற போது ஒப்பீட்டளவிலே மிக குறைந்த கட்டணம், அதுவும் ஒரு குடும்பத்திலே 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் சேர்கிற போது கட்டணம் இன்னும் குறைவாக இருக்கும். ஆனால் ஒப்பீட்டளவிலே மிக குறைந்த கட்டணம் தான் அடிப்படையிலே வாங்குகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கே படிப்பிக்கின்ற ஒவ்வொரு டீச்சர்ஸும் துறை சார்ந்த நல்ல நிபுணத்துவமான அறிவை கொண்ட டீச்சர்ஸை கொண்டுதான் இந்த கற்பித்தல் வகுப்புகளை செய்கிறார்கள். மிக முக்கியமாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், இது வெறுமனே ஒரு பாடசாலை கல்விக்கோ அல்லது வேலைவாய்ப்பு வாய்ப்புக்கோ மட்டுமல்ல, இயல்பாகவே உங்கள் பிள்ளைகள் ஒரு கெட்டிக்கார பிள்ளையாக, ஒரு நல்ல நுண்ணறிவு கொண்ட பிள்ளையாக, ஒரு சமயோசித புத்தி கொண்ட பிள்ளையாக, புத்தி கூர்மை உள்ள பிள்ளையாக வளர வேண்டும் என்று சொன்னால், ஒரு சமூகத்தினுடைய தலைமை பண்புடைய பிள்ளைகளாக உங்களை உருவாக்குவதற்கும் இந்த கல்வி உதவுகிறது. அதற்கான ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற போது, இந்த கற்பித்தலே சொவ்வேர்களை உங்கள் பிள்ளைகள் உருவாக்குவார்கள். அந்த சொவ்வேரை உருவாக்குற போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகிற போது அந்த பிரச்சனைகளை அவர்கள் அதற்கான தீர்வுகளை காண்பார்கள். ஒன்றை உருவாக்குவது, அதிலே வரக்கூடிய பிரச்சனைகளை காண்பது, அதற்கு குழுவாக சிந்திப்பது, அதற்கு தலைமை தாங்குவது. அப்ப தலைமைத்துவ பண்பு என்பது இயல்பாக இந்த கற்பித்தல் நெறிமுறைகளிலூடாக வளர்க்கப்படுகிறது. எனவே பாடசாலை கல்வியை தாண்டி, வேலை வாய்ப்பை தாண்டி உங்களுடைய பிள்ளைகள் இயல்பாகவே ஒரு கட்டிக்கார பிள்ளையாக, ஒரு நுண்ணறிவு கொண்ட பிள்ளையாக, ஒரு ஸ்மார்ட்டான பிள்ளையாக வளர்வதற்கு இந்த கல்வி உதவி செய்கிறது என்பது மிக முக்கியமானது. எனவேதான் உங்கள் வீட்டிலே 4 துறக்கம் 18 வயது வரையான பிள்ளைகள் இருந்தால், நீங்கள் இந்த நிறுவனத்திலே உங்கள் பிள்ளைகளை கற்பதற்காக சேர்க்கின்றீர்களோ இல்லையோ அது இரண்டாவது விஷயம். முதலிலே அழைத்து பேசுங்கள், இந்த கல்வியை, கோடிங் கிளாஸை கற்பதனால் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நன்மை, எப்படி அது கற்பிக்கப்படுகிறது, இதன் மூலமாக என்ன சிறப்பு வரும் என்பதெல்லாம் நீங்கள் கேட்டறிந்து கொள்ள இந்த தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக முக்கியமாக நாளை August 10 to August 13 வியாழன் வரை நேரடியான ஒரு ஓபன் ஹவுஸ் இந்த கல்வி நிறுவனம் நடத்துகிறது. இதிலே மாணவர்கள் மட்டுமல்ல பெற்றோர்களும் கலந்து கொள்ளலாம். அதாவது நேரடியாக கலந்து கொண்டு நீங்கள் விவரங்களை கேட்டறிய முடியும். அதாவது நன்மைகள், அந்த இந்த வகுப்பை நேரடியாக வந்து பார்த்து பிள்ளைகள் எப்படி கற்பிக்கிறார்கள், டீச்சர்ஸ் எப்படி கற்பிக்கின்றார்கள், இதிலே இருக்கக்கூடிய சிறப்பு என்ன என்பதை நேரடியாக பார்ப்பதற்காக இந்த ஓபன் ஹவுஸ் நடத்தப்படுகிறது. எனவே உங்கள் பிள்ளைகளை இந்த வகுப்பிலே சேர்ப்பதற்கும், ஓபன் ஹவுஸிலே கலந்து கொள்வதற்கும், கல்வி அதாவது நிரந்தரமாகவே இந்த கோடிங் கிளாஸை எங்கே இருந்தாலும் பெற்றுக் கொள்வதற்கும் இந்த தொலைபேசி இலக்கத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் தமிழிலும் பேசிக் கொள்ளலாம் என்றால், இது தமிழர்களால் நிர்வகிக்கப்படுகின்ற நிறுவனம், தமிழிலும் சிறப்பாக பேசிக் கொள்ளலாம், ஆங்கிலத்திலும் நீங்கள் உரையாடிக் கொள்ளலாம். தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கின்றோம், இதை தாண்டி, அதாவது இந்த பகுதியை தாண்டி நீங்கள் ஒட்டவா, மொன்றியல், எங்கே இருந்தாலும் உங்களுடைய சொந்தங்களுக்கும் இதை நீங்கள் அறிமுகம் செய்யலாம். எங்க இருந்தாலும் தமிழ் சமூக பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கல்வியை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த நிறுவனம் உதவுகிறது என்பது அடிப்படையானது. தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம், 416-561-0374 416-561-0374 416-561-0374 என்பது SC4K, அதாவது ஸ்கிராச் கோடிங் ஃபோர் கிட்ஸ் நிறுவனத்தினுடைய தொலைபேசி இலக்கமாக இருக்கிறது. நல்ல கல்வியை வழங்குகிற நிறுவனமாக அமைகிறது. நீங்களும் பயன்படைந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு தகவல் பொழுதிலே இது பற்றி நிறைய பேசிக்கொள்ளலாம். இந்த எங்களுடைய அறிவித்தலூடாக இந்த தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸுக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு, இதிலே ஸ்கிராச் கோடிங் ஃபோர் கிட்ஸ் நிறுவனத்துக்கும் எங்கள் நன்றியை கூறிக்கொண்டு இன்னொரு பொழுதிலே சந்திக்கலாம். நன்றி ஆராதனை, நன்றி நேர்களே.
2: நன்றி இறங்குமாறு இணைந்து கொண்டு இந்த தகவலை வழங்கியமைக்கு இன்னொரு பொழுதில் சந்திப்போம். நேர்களை நேர்மை பொழுது 5:22.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட், ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078
4: தமிழராய் பெருமை கொள்வோம். நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
5: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-ville, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444 416-293-3444 Leaf Truck Driving School.
6: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
2: ஒளிபரப்பாகின்ற பாடல் கோச்சடையான் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், சாதனா சர்கமின் குரலில் ஏ ஆர் ரகுமானின் செயல்.

0: வணக்கம். நேரம் மாலை 5:30. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிப்பதற்காக அரசாங்கம் முன்மொழிந்திருக்கின்ற அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்துவது அவசியம் என்று கூட்டு எதிர்க்கட்சி தெரிவித்திருக்கிறது. இந்திய தேர்வு முகமை தொடர்பான முக்கிய விவகாரங்கள் குறித்து உயர் அதிகாரிகளுடன் மத்திய கல்வி அமைச்சர் பிரஹலாத் ஜோஷி ஆலோசனை நடத்தினார். அமெரிக்காவில் மெரினா தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட முதல் ஃப்ளூ தடுப்பூசி உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. சிரியாவில் உள்ள விமானப்படைத்தளம் மற்றும் கடற்படைத்தளம் ஆகியவற்றின் எதிர்காலம் குறித்து ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக சிரியா தெரிவித்திருக்கிறது.
1: இலங்கை செய்திகள்.
0: தனது தோல்விகளை மறைப்பதற்காக எதிர்க்கட்சிகள், சிவில் அமைப்புகள் மற்றும் மகா சங்கத்தினரை அடக்குவதன் மூலம் அரசாங்கம் சர்வாதிகார பாதையில் பயணிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே குற்றம் சுமத்தியிருக்கிறார். அரசாங்கத்தின் வரி கொள்கை மாற்றங்களால் சாதாரண தொழிலாளர்கள் மற்றும் மாதச் சம்பளக்காரர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட சில தரப்பினருக்கு மட்டும் சலுகைகள் வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அரசு நிதி சைபர் திருட்டு, தரமற்ற நிலக்கரி இறக்குமதி மற்றும் மின்சார கட்டண உயர்வு தொடர்பில் நடவடிக்கை எடுக்காமல் எதிர்க்கட்சிகளை அரசாங்கம் இலக்கு வைப்பதாகவும் நாமல் ராஜபக்சே தெரிவித்திருக்கிறார். நீதித்துறை தாமதங்களை தீர்க்க நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது மாத்திரம் போதாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் காவல்துறை என்றால் முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையில் ஒரே நாளில் 437 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறை தலைமையகத்தின் தகவலின்படி நேற்று 8 மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையில் நாடு முழுவதும் 33,024 பேர் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் குற்ற செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய 15 பேரும் நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு தலைமறைவாக இருந்த 135 பேரும் அடங்குகின்றனர். மேலும் மதுபோதையில் வாகனம் செலுத்திய 65 பேரும் ஆபத்தான மற்றும் கவனக்குறைவான முறையில் வாகனம் செலுத்திய 68 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனிடையே பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட 4,189 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்திருக்கிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிப்பதற்காக அரசாங்கம் முன்மொழிந்திருக்கின்ற அரசியலமைப்பு திருத்த தொடர்பில் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்துவது அவசியம் என கூட்டு எதிர்க்கட்சி தெரிவித்திருக்கிறது. அரசியலமைப்பின் 107 பிரிவு 5 மேற்கொள்ளப்படவிருக்கின்ற மாற்றங்கள் மக்களின் இறையாண்மை மற்றும் நீதித்துறையின் சுயாதீனத்துடன் தொடர்புடையவை என்பதால் அரசியலமைப்பின் 13 அத்தியாயத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய மக்களின் நேரடி விருப்பத்தை அறிய வேண்டும் என எதிர்க்கட்சி ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்காவுக்கு அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதிக்கும் எந்தவொரு அரசியலமைப்பு மாற்றமும் நாடாளுமன்றத்தின் முறை 3/2 பெரும்பான்மையுடன் மாத்திரமன்றி சர்வஜன வாக்கெடுப்பின் மூலமும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி கூட்டு எதிர்க்கட்சி வலியுறுத்தியிருக்கிறது. சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் புதிய ஊடக பேச்சாளராக சிறைச்சாலைகள் ஆணையாளர் சேனக்க பல்லேதன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நியமனம் இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. இதற்கு முன்னர் அவர் மகாரா சிறைச்சாலை அத்தியட்சகராகவும் பயிற்சி பணிப்பாளராகவும் பணியாற்றியிருக்கிறார். மேலும் போதைப்பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் மறுவாழ்வு தொடர்பான பல்வேறு டிப்ளமா கட்சிகளை இலங்கை மற்றும் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் அவர் பூர்த்தி செய்திருக்கிறார்.
1: இந்திய செய்திகள்.
0: இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடியை ஏற்ற வலியுறுத்தும் தேசிய கொடி ஊர்வலத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தொடங்கி வைத்தார். ராஜீவ்காந்தி சிலை அருகே நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் தேசிய கொடியை ஏந்தி பங்கேற்றனர். ஊர்வலத்தை தொடங்கி வைக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் காவி நிற கொடியை வழங்கிய நிலையில் தேசிய கொடிதான் வேண்டும் என அமித்ஷா கூறினார். பின்னர் தேசிய கொடியை ஏந்தி ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார். இதனிடையே புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுடனான சந்திப்பிலும் அமித்ஷா பங்கேற்று கட்சி வளர்ச்சி தொடர்பாக ஆலோசனைகளை வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு முகாமை தொடர்பான முக்கிய விவகாரங்கள் குறித்து தேசிய கல்வி அமைச்சகத்தின் செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் மத்திய கல்வி அமைச்சர் பிரகலாத் ஜோஷி ஆலோசனை நடத்தினார். தேர்வு நடைமுறைகளை எளிமைப்படுத்துதல், NTA-வின் செயற்பாடுகளை வலுப்படுத்துதல், கட்டமைப்புகளை சீரமைத்தல் மற்றும் மாணவர்களின் முறைப்பாடுகளுக்கு விரைந்து தீர்வு காண்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் மாணவர்களின் நலனை உறுதி செய்யும் வகையில் நம்பகமான மற்றும் வெளிப்படையான தேர்வு முறையை உருவாக்குவதே அரசின் முக்கிய நோக்கம் என பிரகலாத் ஜோஷி தெரிவித்திருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழகமின் செய்திகள்.
1: கனேடிய செய்திகள்.
0: அமெரிக்காவில் மிர்னா தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட முதல் ஃப்ளூ தடுப்பூசிக்கு உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. மொடோனா உருவாக்கிய எம் ஃப்ளூசிவா தடுப்பூசி 50 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்படவிருக்கிறது. ஆய்வில் வழக்கமான காய்ச்சல் தடுப்பூசியுடன் ஒப்பிடுகையில் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களிடம் இது சுமார் 27% அதிக செயல்திறன் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய தடுப்பூசி பல்வேறு காய்ச்சல் வைரஸ் வகைகளுக்கு ஏற்ற விரைவாக மாற்றியமைக்கப்படக்கூடியதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 40,000-க்கும் மேற்பட்டோர் ஆய்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். டொரண்டோ நகர மையத்தில் துப்பாக்கி முனையில் கொள்ளையடித்ததாக கூறப்படும் சம்பவத்தைத் தொடர்ந்து இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று சனிக்கிழமை அதிகாலை பாத்தர்ஸ் மற்றும் ரிச்மண்ட் ஸ்ட்ரீட் பகுதியில் சந்தேக நபர்கள் 2 பேரை துப்பாக்கி முனையில் கொள்ளையடித்து திருடப்பட்ட வாகனத்தில் தப்பிச் சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். காவல்துறையினர் வாகனத்தை தடுக்க முயன்றபோது அது விபத்துக்குள்ளானதை அடுத்து சந்தேக நபர்கள் கால்நடையாக தப்பினார்கள். அவர்களில் ஒருவர் மற்றொரு வாகனத்தை கடத்த முயன்றதாகவும் காவல்துறை அதிகாரி ஒருவரை நோக்கி துப்பாக்கியை காட்டியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருவரும் கைது செய்யப்பட்டதுடன் 2 துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. ஈரானுடனான நீடித்து வரும் போரால் குறைந்திருக்கின்ற ஆயுத கையிருப்பை மீண்டும் நிரப்பும் வகையில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை ஆயுத உற்பத்தியை வேகப்படுத்துமாறு நாட்டின் பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. பாதுகாப்புத்துறை பேச்சாளர் சீன் பார்னெல் அச்சுறுத்தலுக்கு ஏற்ப தேவையான ஆயுதங்களை விரைவாக பெறுவதில் துறை கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்திருக்கிறார். கடந்த ஒரு வாரமாக ஆயுத கொள்முதல் மற்றும் உற்பத்தி நடவடிக்கைகளை கணிசமாக விரைவுபடுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சிரியாவில் உள்ள ஹெமேமிம் விமானப்படைத்தளம் மற்றும் டார்டஸ் கடற்படைத்தளம் ஆகியவற்றின் எதிர்காலம் குறித்து ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக சிரியா தெரிவித்திருக்கிறது. இதன்படி இரு தளங்களும் கூட்டு பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு மையங்களாக மாற்றப்படவிருக்கின்றன. இந்த மாற்றத்தை 3 மாதங்களுக்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது. சிரியாவின் முன்னாள் ஜனாதிபதி பஷார் அல் அசாத்தின் ஆட்சிக்கு ரஷ்யா முக்கிய இராணுவ ஆதரவு வழங்கியிருந்தது. அசாத் 2024 பதவியிலிருந்து அகற்றப்பட்டதைத் தொடர்ந்து சிரியாவில் ரஷ்யாவின் செல்வாக்கு குறைந்திருந்தது. இந்த ஒப்பந்தம் மூலம் நாட்டின் அனைத்து சொத்துக்களும் தனது இறையாண்மையின் கீழ் இருப்பதை சிரிய அரசு உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லையை நீடிப்பதற்காக அரசாங்கம் முன்மொழிந்திருக்கின்ற அரசமைப்பு திருத்தம் தொடர்பில் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்துவது அவசியம் என கூட்டு எதிர்க்கட்சி தெரிவித்திருக்கிறது. இந்திய தேர்வு முகாமை தொடர்பான முக்கிய விவகாரங்கள் குறித்து உயர் அதிகாரிகளுடன் மத்திய கல்வி அமைச்சர் பிரகலாத் ஜோஷி ஆலோசனை நடத்தினார். அமெரிக்காவில் மிர்னா தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட முதல் ஃப்ளூ தடுப்பூசிக்கு உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. சிரியாவில் உள்ள விமானப்படைத்தளம் மற்றும் கடற்படைத்தளம் ஆகியவற்றின் எதிர்காலம் குறித்து ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக சிரியா தெரிவித்திருக்கிறது. இத்துடன் CMR தமிழ்மின் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462 416-990-2462. ஐஷா சில்க் 4th anniversary mega sale உடன் 10 sale பெருந்தொகை புதிய வரவுகள். ஆகஸ்ட் 10th தேதி வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். சாரீஸ், சல்வார்ஸ், பிரைடல் லெஹெங்காஸ், மென்ஸ் வேர் அண்ட் ஜுவல்லரி 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து. சாரீஸ் 3 சரம் $10, சல்வார் $30, 2 டி-ஷர்ட்ஸ் $15, பிரீத்தி ஏகோ பிளஸ் $150. இன்னும் ஏராளம். 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. Aisha Silk. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக

அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. 647-887-9358. 1, 2, 3.

www.cmr.fm. நேரம் இப்பொழுது 5:51. ஒளிபரப்பாக என்ற பாடல் வாரிசு திரைப்படத்திலிருந்து விஜய் மானசியின் குரலில் தமிழன் இசையில்

இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து 11 மணி வரை பல்கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும். மீண்டும் நமது சீமாள் தமிழ் FM ஒளிபரப்புகள் 11 மணியிலிருந்து ஆரம்பமாகும். என்னுடன் இணைந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றென்றும் உங்கள் ஆராதனி ராஜகுமார். நன்றி, வணக்கம்.